5:48 மேடம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து நடராஜா எனும் பாடலை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில்.

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை. 101 நேரம், 5:54. இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஷ்ட மாதம் 11 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம், வைகாசி மாதம் 18 நாள், 2026 ஜூன் மாதம் 1 தேதி திங்கட்கிழமை. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹ்லாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வைகாசி விசாக திருவிழாவின்போது தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாயும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் 1 பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை. 101 நேரம், காலை 6:02 நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய். காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சூத்தில்லைவனம் அவர்கள். 6:15 குருளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் தென்குமரி தென்னிலை. தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி. 7:30 திரைசி, தொடர்ந்து பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. 8:02 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம். தொடர்ந்து திரைசை. 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கஜிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று தகவல். விளம்பரதார் நிகழ்ச்சி தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி நேயர்கள் ராஜமால், ஸ்டெல்லா திலகவதி, மைதிலி, மரியா லிபியால் ஆகியோர் பங்குபெற்ற சித்திரம் இடம்பெறும் படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். இன்று காலை 9:02 குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. 9:30 தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் தரும் விழிப்புணர்வு தகவல்கள். தொடர்ந்து வசந்த அழைப்பு கேட்கலாம். 10:02 படிப்பும் பணியும், தொடர்ந்து திரையிசை.

0: உயரத்தில் இருந்தாலும் அதை எட்டி பிடிக்க பல முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கும். அதனால் முடியவில்லை என்றால் அடுத்தவர் உதவியை நாடியோ அல்லது அடம்பிடித்தோ அந்த பொருளை அடைந்தே தீரும். சில சமயம் குழந்தையை சமாதானப்படுத்த வேண்டி வேறொன்றை காட்டி அதன் எண்ணத்தை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடுவர். குழந்தைகள் விடாப்பிடியாக அடம்பிடித்து தான் விரும்பிய பொருளை அடைந்தே தீரும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையும் இப்படித்தான். முதலில் இலக்கு எதுவென்று தீர்மானித்தல், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடல், பின்னர் அதனை நோக்கியே முயற்சி செய்தல், இலக்கு நோக்கிய முயற்சியில் ஏற்படும் தடைகள், அவற்றை தகர்ப்பது தொடர்பான செயல்பாடுகள், அதற்கு உதவியாக இருப்பன, இலக்கை அடையும் கால வரையறை, அதற்கு செலவிடும் மூலதனம் ஆகிய பொருள் மற்றும் உழைப்பு, இவை அனைத்தையும் பன்முக ஆளுமையுடன் கையாளும் திறன்கள் ஆகிய இவையே இலக்கை அடையும் வழிமுறைகளாகும். பொருள், கருவி, காலம், வினை, இடனுடு ஐந்தும் இருள்திரை எண்ணி செயல் என்னும் வள்ளுவர் குறளும் இவ்வுண்மையை மெய்ப்பிக்கும். வெற்றியில் வீறு கொண்டு எழுவதும் தோல்வியில் துவண்டு விழுவதுமாக இருக்கின்றோம். உணர்வு நிலையிலிருந்து விடுபட்டு அறிவு நிலைக்கு ஆட்படும் மனிதர்கள் இன்ப துன்பத்தை சமமாக பாவிக்கின்ற மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழும் மனிதர்கள் தோல்வியிலிருந்து அனுபவத்தை கற்றுக்கொண்டு வெற்றி பெறுகின்ற நுட்பத்தையும் அறிந்து கொள்வார்கள். காலம், இடம், சூழல் ஆகியன மாறிக்கொண்டே வருகின்றன. ஒவ்வொரு பருவத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப, இடத்திற்கும் ஏற்ப வாழ்க்கை முறைகளும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கின்றன. காலப்போக்கில் ஏற்படும் தொழில் வளர்ச்சியும் அறிவியல் முன்னேற்றமும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே செல்கின்றன. ஊரோடு ஒத்துப்போதல் என்ற நிலையில் சமூக முன்னேற்றத்தோடு நாமும் பங்கெடுத்துக் கொண்டு இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழ்ந்து இலக்கை எட்ட வேண்டும்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் குறிக்கோள் வாழ்க்கை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:15. காலங்கள் கடந்தாலும் கலையாத கவிதை ஒன்று மனங்கள் தோறும் ஒளியேற்ற வரும் வள்ளுவனின் குரல் அமுதம்.

0: முரண்பாட்டு உணர்வால் தீமைகள் பெருகும், ஒன்றுபடும் உணர்வால் நயமான நன்மைகள் வளரும். குறள் எண் 860 அதிகாரம் இகல்.
1: இகலானாம் இன்னாதையெல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு.
0: முரண்பாட்டு உணர்வால் தீமைகள் பெருகும், ஒன்றுபடும் உணர்வால் நயமான நன்மைகள் வளரும். குறள் எண் 860 அதிகாரம் இகல்.
2: குறள் மதம் கேட்டீர்கள். குமரிப்பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.

0: சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜினியின் தேனி நிறம் குயில் பாட்டு நேயர்களின் கவிதை தொகுப்பு. இன்று மாலை 4:02 வானிலை அறிக்கை. தொடர்ந்து திரைசி 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று மாலை 5:02 தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ். சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள். தொடர்ந்து முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். இன்று மாலை 6:00 நிகழ்ச்சிகள். 6:10 சேவை செய்திகள். 6:15 3-in-1. 6:20 மெல்லிசை. 6:40 திரையிசை. இன்று இரவு 7:00 இன்னிசை நேரம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகம். இது உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, விவசாயத்தில் பெண்கள் சாதிக்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மீனாட்சிபுரம் இ சங்கரி அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி பாலின் மகத்துவம் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இயற்கை விவசாயம் குறித்த தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகுமார் அவர்கள். இன்று இரவு 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. 8:30 திரையிசை. 9:15 செய்திச்சுடர். 9:30 திரையிசை. இன்று இரவு 10:05 நிலா மற்றும் திரைப்பட பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பு. பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 ஆர் கே ஜினை வழங்கும் தென்குமரி தேனலை கேட்கலாம்.
1: குமரி FM 101.

குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்று பிற்பகல் 2:15 தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். இன்று பிற்பகல் 2:30 இசை தென்றல்,

விடியும் பொழுதின் வெண்மேகத்தில் விளங்கும் இறைவனின் திருநாமம் இன்றைய நாளை இனிதாய் தொடங்க இறையருள் துணையாக நிற்கட்டும். பக்தியின் மனம் பரப்ப வருகின்றது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதலில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: பக்தி மாலையில் அடுத்து கே பி சுந்தரம்பாள் பாடியது.
1: முருகா.

நிறைவு பெறுகிறது பக்தி மாலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 7:30 ஆர்கேஜி நெய் வழங்கும் தென்குமரி தேனிலை கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி இடம்பெறும். இன்னும் சில நொடிகளை தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2 முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கிடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் மியான்மர் அதிபரை தேசிய

0: பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சந்தித்து பேசினார். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பெற்றோர் சுட்டிக்காட்டியதை அடுத்து ஐஐடி மற்றும் கணினி பாதுகாப்பு நிபுணர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் இந்த வலைதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கண்டறியப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழ்மையான விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கான விளையாட்டு கட்டமைப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்றார். கோவை நேரு விளையாட்டரங்கில் பராமரிப்பு பணிக்காக ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள போதிலும் அந்த அரங்கம் தொடர்ந்து பழுதடைந்த நிலையிலேயே உள்ளது என்றும் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் மாவனத்தம் பழங்குடியினர் மலை கிராமத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகள், மாணவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத மலைப்பகுதியில் உணவு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து ஆய்வு செஞ்சோம். அம்பேத்கர் கல்வி திட்டத்தின் மூலமாக வந்து அவருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு நொய்டாவில் வந்து 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை வந்து பிளஸ் டூ முடிச்ச பிள்ளைகளை நாங்கள் வந்து அனுப்புகிறோம். இது தாட்பு நிறுவனத்தின் மூலமாக அந்த கடன் உதவி கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். படிப்பின் மூலமாக அவர்களை வந்து கவனத்தை மேலும் வந்து அவருடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு அவர் கவனத்தை வந்து மேலும் வந்து சிறப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். கட்டாயம் இந்த துறை வந்து அந்த மக்களுக்கான துறையாக, மக்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய துறையாக நாங்கள் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். நாங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி வங்கி அதிகாரிகளையும் வரவழைத்து அவர்களுடன் பேசி கடன் உதவி வந்து எளிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் செஞ்சிருக்கிறோம்.
0: தூய்மையை வலியுறுத்தி திருப்பரங்குன்றத்தில் 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்து பங்கேற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல், உடல் நலத்தை சீராக பராமரித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 10 முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெரும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் மெயின் கார்டு கேட் மற்றும் காந்தி சிலை அருகே பயணிகளை இறக்கிவிட்டு மேலரசன் சாலை வழியாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவானை காவல் வழியாக வரும் பேருந்துகள் மாம்பழச்சாலை பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பிச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படாது என்றும் அவை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தின்

0: ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருக்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும் புவனேஸ்வர் குமார், ஹாசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்டநாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டத்தில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் கிளாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12வது வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம். காலை 6:56. இன்று வராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 RKG நெய் வழங்கும் தென்குமரி தேனலை கேட்கலாம்.

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிக்கை. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். இனி வேளாண் அறிவுரை. தோட்டக்கலை பயிர்கள் எல்லா பருவத்திலும் வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னைநார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். காற்றின் வீகம் மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் குலைத்தளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும். மழை கிடைத்தவுடன் எல்லா மிளகு கொடிகளுக்கும் 0.2% காப்பர் ஆக்சி குளோரைட் கரைசலை 5 முதல் 10 லிட்டர் என்ற அளவில் கலந்து கொடியின் தூர்பகுதியில் ஊற்ற வேண்டும். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒருமுறை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றுக்கு 200 மில்லி வீதம் வேர் வழியாக அழிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் விட்டலாம். நூற்புழு மேலாண்மை. வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போஃபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். கோகோ பயிர்களில் தேவைக்கேற்ப பாத்திகளில் களையெடுத்தல் மற்றும் மூடாக்கு இடுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளாா்.

0: வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் TBS 5 நெல் விதை விற்பனைக்கு உள்ளதால் விவசாய பெருமக்கள் திருப்பதி சரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பு சாகுபடிக்கு உகந்த திருப்பதி சரம் 5 ரக ஆதார விதை நெல்லினை 118 நாட்கள் வயதுடையது, மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மையுடையது, குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கிச் சென்று பயனடையுமாறு திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக் கொள்கிறார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9944044193. கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டியுள்ள பட்டா நில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகத்தின் மூலம் ஆரல்வாய்மொழி மத்திய நாற்றங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனச்சரக அலுவலர் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம் வடசேரி என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது 9360521 2712 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நாகர்கோவில் வானொலி நிலையம் நீங்கள் இணைந்திருக்கும் வட்டார செய்திகள். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தின் 54வது மாவட்ட ஆட்சித்தலைவராக திரு எம் பிரதாப் அவர்கள் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இணையம் சின்னத்துறை மீனவ கிராமத்தில் கடலரிப்பு தடுப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மீனவர் குறைதீர்ப்பு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சிறந்த சுற்றுலா மாவட்டமாக்குவதற்கு தேவையான கட்டமைப்புகளை ஏற்படுத்தும் கருத்துருவை தயார் செய்வதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள துறை அலுவலர்களுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் அறிவுறுத்தினார். பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணைகளில் தண்ணீர் இன்று திறக்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். குமரி மாவட்டத்தின் 54வது மாவட்ட ஆட்சித்தலைவராக திரு மு பிரதாப் அவர்கள் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். குமரியின் ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்பதில் பெருமகிழ்ச்சியும் அடைவதாக அவர் தெரிவித்தார். இம்மாவட்ட மக்கள் கல்வியறிவில் முன்னணியில் இருப்பதாக பாராட்டினார். மேலும் அவர் கூறுகையில் அரசு அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்களின் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும் என்றும் கூறினார். சுற்றுலா மற்றும் மீன்வளத்துறை மேம்பாட்டிற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் விவசாயிகள் நெசவாளர்கள் மற்றும் பல்வேறு தொழில்துறையினரின் கோரிக்கைகள் அரசிடம் பரிந்துரைக்கப்படும் என்றும் உட்கட்டமைப்பு பணிகளும் கண்காணிக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக

0: நாஞ்சில் கோட்டரங்கில் நடைபெற்ற மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் இணையம் சின்னத்துறை மீனவ கிராமத்தில் கடலிருப்பு தடுப்புச்சுவர் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள ஆய்வு செய்யப்பட்டு பெறப்பட்ட வடிவமைப்புக்கு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் இணைய மீனவ கிராமத்தில் செயல்படாமல் இருக்கும் கிராம ஊராட்சி சேவை மைய கட்டிடம் மகளிர் சுய உதவிக் குழுவின் பயன்பாட்டிற்கு தேவையின் அடிப்படையில் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், பத்மநாபபுரம் சாராட்சியர், மகளிர் திட்ட இயக்குநர் மற்றும் அலுவலர்கள் பங்கு பெற்று மீனவர்கள் மற்றும் மீனவ பிரதிநிதிகளின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர். கன்னியாகுமரியில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் துறைசார் அதிகாரிகளுடன் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். இக்கூட்டத்தில் கடல் நடுவே உள்ள திருவள்ளுவர் சிலை, காட்சி கோபுரம் ஆகியவற்றில் தற்போதைய கட்டமைப்பு குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குமரி மாவட்டம் முழுவதும் நடந்து வரும் சுற்றுலா வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்குமாறும் தரமான உணவு மற்றும் தங்கும் விடுதிகளை மேற்கொள்ளுமாறும் குமரி மாவட்டத்தை சிறந்த சுற்றுலா மாவட்டமாக்குவதற்கு தேவையான கட்டமைப்புகள் குறித்த கருத்துரு தயார் செய்யுமாறும் அமைச்சர் அறிவுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோதையாறு மற்றும் பட்டணங்கால் பாசனத்துக்கான பெருஞ்சாணி, பேச்சிப்பாறை, சிற்றாறு 1, சிற்றாறு 2 அணைகளிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்படுகின்றது. இதன் மூலம் மாவட்டத்தின் தோவாளை, அகஸ்தீஸ்வரம், கல்குளம், கிள்ளியூர், திருவட்டாறு, விளவங்கோடு ஆகிய வட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த கிராமங்கள் பயன்பெறும் என தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
6: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
7: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
8: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
9: இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 7:30 ஆர்கேஜினை வழங்கும் தென்குமரி தினலை கேட்கலாம். பண்பலையில் இனி நாம் கேட்போம்.
10: ஏ சிவா, என்னப்பா இது? கொஞ்ச தடுக்கி விழுந்துற பாத்திய? அண்ணன் வீட்டுக்கு வருகிறதுல இவ்வளவு அவசரம் என்னத்துக்கு?
11: இல்ல வேற ஒண்ணும் இல்லனே அண்ணன், எங்கயா வெளியே போயிடக்கூடாது பாத்தீங்களா? அதான் அவசர அவசரமா ஓடி வந்தண்ணே.
10: அவசரமா ஓடி வரக்கூடிய அளவுக்கு அதிகாலை வேளையில இந்த ஓட்டம் எதுக்கு?
11: ஏன் என் வீட்டுக்காரி, நான் பொதுவா வந்து 8 மணிக்கு தான் முழிப்பேன். இன்னைக்கு காலையில பல்ல விளக்கிட்டு ஓடி போய் அண்ணன் போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்ன. ஏன் அண்ணன் வந்து காலையில எழும்பி போயிடுறாரு. நீங்க எப்ப பார்த்தாலும் சோம்பேறியா இருக்கிறீங்க, ஒரு சுறுசுறுப்பே இல்ல. அதான் காலையில அண்ணங்கிட்ட போய் கேளுங்க, இந்த அண்ணன் என்ன சாப்பிடுறாரு, எப்படி அவரு ஒவ்வொரு நாட்களும் இது பண்றாரு, இரவு நேரங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது சில விஷயங்கள் பின்பற்றுவாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு பல்ல விளக்குன கையோட நான் வந்துட்டோம்னே.
10: தம்பிய பாரு, அரக்க பறக்க ஓடி வந்திருக்கான். தம்பிக்கு முதல்ல தண்ணியை கொடு, அப்புறமா ஒரு டீயை கொண்டு வா.
11: ஏன்னா எனக்கு தெரியும்னே, அண்ணன் வீட்டுக்கு வந்தா ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஆகாரம் கிடைக்கும், அதனால நான் வேணும்.

0: உளுந்தங்கஞ்சி, அருமையான உளுந்தங்கஞ்சி தயார் பண்றா. வெள்ளப்பூடு போட்டு, அதுல இஞ்சிய போட்டு, தேங்காவை போட்டு ஒரு வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கா. அண்ணனுடைய ஆகார நடைமுறைகள் அப்படின்னு பார்த்தன்னா, டீ குடி, டீயே குடி, டீயே குடியப்பா.
1: என இருக்கட்டுனே, பயங்கரமா அனல் பறக்கனே, கொஞ்சம் சூடு ஆறட்டுனே.
0: ஏய் தம்பிக்கு டீ கொண்டு வைக்கும் போது கொஞ்சம் ஆத்தி எடுத்து கொண்டு வர மாட்டியா?
1: ஏனே மைன் எவ்வளவு அன்போட கொண்டு டீ கொண்டு வச்சிருக்காங்க, சூடா குடிக்கட்டும் அப்படின்னு. நீங்க என்னென்ன ஒரு பொறுமை இல்லாம பேசுறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள பொறுமையே கிடையாதுனே.
0: தம்பி காலை நேரத்துல பார்த்தோம்னா உளுந்தங்கஞ்சி தான்ப்பா. அப்புறம் அந்த நான்கு வழி சாலை பக்கமா ஒரு 11 மணிக்கு அப்படி ஆசவாசமா லேச வெயில் மேல படட்டுமே அப்படின்னு நடந்து போற நிலையில கம்பங்கூழு, கேப்பக்கூழு, மோர் அந்த மாதிரி வச்சிருப்பா. அந்த இடத்துலயும் கூட சில வறுத்த ஐட்டங்களையும் எடுத்து அந்த சுண்டைக்கா, சீனவரைக்கா அப்படிலாம் தருவாங்க. நான் அந்த வறுத்த ஐட்டம்லாம் சாப்பிடுறதே இல்ல.
1: என்ன அதுதானே பார்த்தேன், அண்ணனுடைய ஆகார நடைமுறையை பார்த்தா பொறிப்பு ஐட்டமே எடுக்கிறது இல்ல போல இருக்க.
0: தம்பி என்ன மாதிரி ஆகாரங்கள் சாப்பிட்டு இருக்க?
1: ஏனே இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா, நேத்தைக்கு கூட என்ன நடந்து நினைக்கிறீங்க?
0: என்ன நடந்திருக்கும், சுக்காப்பி ஏதாவது பக்கத்துல கடை இருந்திருக்கும், அதை வாங்கி குடிச்சிருப்ப.
1: ஏனே என்ன நீங்க இந்த வயசுல சுக்காப்பியானே, மழைக்காக ஒதுங்கினே ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கிட்ட, அங்க விதவிதமான ஐஸ்கிரீம் இருந்துச்சு, அதுல ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சேன். ஆனா போகும்போது லேசா ஒரு இருமல் மட்டும் இருந்துச்சு.
0: பாத்தியாப்பா மழை நேரத்துல வந்து தம்பி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடிய தன்மையில இருந்தா உனக்கு எங்கப்பா சுறுசுறுப்பு வரும், எங்கப்பா சிந்திக்க கூடிய திறன் வரும்?
1: ஏனே போகும்போது உளுந்து வாங்கிட்டு போயிருவோம்ல.
0: பரவாயில்லையே.
1: சரிண்ணே மத்தியான வேலைகள்ல என்னென்ன சாப்பிடுவீங்க?
0: ஏ தம்பி நீ என்ன கதை கேட்க வந்திருக்கியாப்பா?
1: இல்லண்ணே கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. நீங்க சொன்னீங்கன்னா நான் ஆகார முறைகளை மாத்தி உடம்ப கொஞ்சம் ஆரோக்கியமா வச்சிருப்பேன்.
0: ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு தான் அண்ணன் அங்கங்க பரப்புரை பண்ணிட்டு இருக்கேன். பரப்புரையும் கூட பல வகைகளை உட்படுத்தி எல்லாருமே சாப்பிடுங்க, சாப்பிட்டா சத்தான ஆகாரத்தை சாப்பிட்ட மாதிரி இருக்கும், உடல் ரீதியா எந்த விதமான நோய் நொடிகளுக்கும் உட்படாம விழிப்ப செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். தம்பி கூட கேட்டு தானப்ப வர.
1: ஏனே கேக்குறனே, இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்கே.
0: அப்படிதான்ப்பா இருக்க கூடாது. மத்தியான வேளையில கூட முந்தா நாள் நடந்த நடைமுறையை சொல்லுங்கப்பா. நம்ம உங்க வீட்டு பக்கத்துல அந்த சுரேஷ் என்ன பார்த்தாம்பா, பாத்துட்டு அண்ணே வாங்கலாம் சிக்கன் மட்டன் வச்சு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுருவோம் அப்படின்னு மத்தியானம் கூப்பிட்டான்பா.
1: அண்ணன் பேருப்பீங்களா?
0: எப்படிப்பா போவேன், அண்ணன் தான் உடலை வந்து ஆரோக்கியமா வைக்கணும் அப்படிங்கிற ரீதியில அசைவ சாப்பாடு அப்படிங்கறதையே இப்ப கொஞ்ச நாளா மறந்துட்டேன்லப்பா.
1: என்ன உண்மையானே நான் நம்பணுமானே?
0: முன்னால எல்லாம் பார்த்தோம்னா கண்ட கண்ட ஆகாரங்களை சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது மாதத்துக்கு ஒரு நாள் அது மருத்துவமனை பக்கம் எட்டி பார்க்கக்கூடிய தன்மை இருந்துப்பா. அசைவ சாப்பாடு அப்படிங்கறத தவிர்க்க காரணம் அசைவம் வேண்டாங்கிறது இல்ல, பொரித்தல் அப்படிங்கிற தன்மை நமக்கு பிடிக்காதுப்பா. அதனால இப்ப சைவ சாப்பாடு
1: அவனும் அந்த முறைகளை மாற்றி எங்க குடும்பமும் கொஞ்சம் விழிப்பா கொஞ்சம் ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாகும். உங்களை மாதிரி நானும் ஓடும் இல்லானே.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமாங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
4: காதல் கேட்கின்றதா?
3: ஜூன் திங்கள் முதல் நாள் காலையை அழகாக்க குட்டி தேவதை வராங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
5: என்னோட பேரு ஸ்டெஃபினா பெப்ரின்.
3: பெப்ரின் எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க?
5: நாங்க நானும்ல இருந்து வரோம்.
3: உங்க ஊர்ல நீங்க என்னெல்லாம் பாத்துருக்கீங்க இயற்கையில?
5: ஆறு, மரம், குளம், ஏரி, பாறை, மலை நிறைய பாத்துருக்கேன்.
3: சரி சூப்பர். உங்க வீட்டை பத்தி சொல்லலாமா? உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க, உங்க பேர்லாம் எங்களுக்காக சொல்றீங்களா?
5: அம்மா பேரு பிரியா, அப்பா பேரு ராஜசெல்வன், தங்கச்சி பேரு ஆஸ்லின் ரேனா, பாட்டி பேரு மரிய புஷ்பம்.
3: பாட்டி உங்களை அன்பா பாத்துக்கிடுவாங்களா? உங்களுக்கு கதையெல்லாம் சொல்லி தருவாங்களா? அப்ப பாட்டி சொன்ன ஒரு கதை எங்களுக்காக சொல்றீங்களா?
5: ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு அழகான அத்தி மரம் உண்டாம். அந்த அத்தி மரத்துல ஒரு வாழன் குரங்கும் அணிலும் வாழ்ந்து வந்தாங்களா. அதுக்கு பக்கத்துல ஒரு ஏரியும் உண்டாம். அந்த ஏரியில புது முதல வந்துச்சான். அந்த முதல அன்னைக்கு அவங்க கிட்ட வந்து சாப்பாடு கேட்டுச்சான். எனக்கு

கொஞ்சம் வயிறு பசிக்குது, சாப்பாடு தரீங்களேன்னு. அதுக்கு அந்த அணில் சொல்லிச்சான், முதல்ல பசிச்சுனா இதெல்லாம் சாப்பிடுமான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த முதல்ல சொல்லிச்சு, நான் பசிச்சா எதை வேணாலும் சாப்பிடுவேன்னு. சரி குரங்க நிறைய அத்தி பழங்கள் பறிச்சு கொடுத்துச்சான், அதுவும் அழகா இருக்குன்னு. அப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுன்னு கொடுத்துச்சான். அப்புறமா அது வீட்டுக்கு போயிடுச்சான். அடுத்த நாள் அணில் அங்கே எங்கேயோ போயிட்டு வந்துச்சான். குரங்கு கிட்ட சொல்லிச்சான்,

0: போயிட்டு வந்துச்சான். குரங்கு கிட்ட சொல்லிச்சான், அங்க நிறைய வாழை மரங்கள்ல நிறைய வாழைப்பழம் நிக்குது, வா சாப்பிடலாம்னு சொல்லிச்சான். நான் வரல, என் நண்பனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சான். குரங்கு, நீ வா என் கூட, நீங்க இருக்கிறது சரியில்லை, ஏன்னா அவன் நம்மளெல்லாம் சாப்பிட்ற முதல்ல வாய்ப்பு கிடைச்சா கூட உன்னையும் சாப்பிட்ருவான்னு சொல்லிச்சான். அதெல்லாம் கேட்காம அந்த குரங்கு இருந்துச்சான். அப்புறமா அவன் வந்து சாப்பாடு கேட்டுச்சான், நிறையா கொடுத்துச்சான் சாப்பாடு. அப்புறமா அதோட மனைவிக்காகவும் கொஞ்சோண்டு எடுத்துட்டு போய் அவன் மனைவி கிட்ட கொடுத்துச்சான். அந்த மனைவியும் சொல்லலாம், சாப்பாடு சூப்பரா இருக்கு. அப்ப அந்த குரங்கோட இதயமும் சூப்பரா இருக்குன்னு சொல்லனால முதல்ல திருப்பியும் ரிட்டர்ன் போய் அந்த குரங்க கூட்டிட்டு போச்சு. அப்படியே போய் சொல்லி அந்த முதல்ல சொல்லிச்சான், ஏ குரங்கே, உனக்கு எங்கள் வீட்டில் விருந்து இல்லை, உன்னோட இதயம் எங்கள் மனைவிக்கு வேணுமா, சாப்பிட தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு. அதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சான், ஐயோ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்னா என் இதயத்தை நான் ஒரு பாக்ஸ்குள்ளே அடைச்சி மேலே இருக்கிற ஒரு மரத்து மேலே வச்சுருக்கேன், சொல்லியிருந்தேன்னா எடுத்துகிட்டு வந்திருப்பேன்னு போய் சொல்லிச்சான். அப்புறமா அது திருப்பியும் ரிட்டர்ன் போய் அந்த டப்பாவை எடுக்கேன்னு சொல்லிட்டு மரத்துலேயே இருந்துக்குச்சான் போய் சொல்லி.
1: வா சூப்பர், நம்ம ஆபத்து வரும்போது புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டா நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. உங்க அம்மா அப்பா சொல்லி தந்ததுல ஒரு நல்ல பழக்கம் எங்களுக்காக சொல்றீங்களா?
0: கை கழுவிட்டு தான் எப்பவுமே சாப்பிடணும், குளிச்சுட்டு தான் எங்கேயாவது புது ட்ரெஸ் போட்டுட்டு போகணும். இதே மாதிரி நிறைய சொல்லி தந்திருக்காங்க.
1: சரி சூப்பர். என்ன படிக்கிறீங்க நீங்க?
0: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
1: ஓகே, உங்க ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா?
0: நிறைய இருக்கிறாங்க. எனக்கு பாட்டும் தெரியும், பாடுறேன்.
1: பாடுங்கம்மா, கேட்கிறோம்.
0: தேங்க்ஸ்.

0: everything.
1: Wow, super. நீங்க பெரிய பிள்ளை ஆனதும் என்ன ஆக போறீங்க?
0: நான் பெரிய டான்சர் ஆவேன்.
1: வாழ்த்துக்கள். நீங்க பெரிய டான்சர் ஆகி உங்களை டான்சரா நடன கலைஞர் பெப்ரினா உங்களை நாங்க ஒரு நாள் இன்டர்வியூ பண்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அழகா பேசுனீங்க. கூட பேசினதுல ரொம்பவே சந்தோஷம். நன்றி.
0: எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் டு ஆல்.
2: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை பை.
3: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்ட மேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மத்திய பிரதேச மாநிலம் ராய்சன் மாவட்டத்தில் இதனை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்திற்கு அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக நேற்று காணொலி வாயிலாக அவர் வேளாண் அறிவியல் மையங்கள், வேளாண் ஆராய்ச்சி மன்றங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநில முதலமைச்சர்களின் ஒத்துழைப்பை கோருவதற்காக அவர்களுடன் தாம் தொலைபேசியில் பேசியதாகவும் அவர் தெரிவித்தார். மண்வள பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு இயக்கம் அன்னை பூமியை பாதுகாப்பதோடு விவசாயத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் என்று அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். மாநில தலைமைச் செயலகமான நபர்னாவில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ள பதவி

0: ஏற்பு விழாவில் அமைச்சர்களுக்கு மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி, மேற்குவங்க மக்கள் அளித்த தீர்ப்பின்படி புதிய அரசின் முழுமையான அமைச்சரவை இன்று அமைய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு டி கே சிவகுமார் மற்றும் இடைக்கால முதலமைச்சர் திரு சித்தராமையா ஆகியோர் புதிய அமைச்சரவை குறித்து தில்லியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களிடம் சந்தித்து பேச உள்ளனர். இதற்காக இரு தலைவர்களும் பெங்களூருவில் இருந்து தில்லி விரைந்துள்ளனர். அவர்களுடன் திரு சித்தராமையாவின் மகனும் மாநில சட்டமேலவை உறுப்பினருமான திரு எதீந்திராவும் டெல்லி சென்றுள்ளார். திரு டி கே சிவகுமாரின் புதிய அமைச்சரவையில் திரு எதீந்திராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முந்தைய அமைச்சரவையில் இருந்த சிலருக்கு பதிலாக இந்த முறை புதிய முகங்களுக்கு அதிக வாய்ப்பளிக்கப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே தற்போதைய மாநில காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதால் புதிய தலைவரை நியமிக்க காங்கிரஸ் பரிசீலித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் காலியாக உள்ள 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டின்படி பிஜேபி 11 இடங்களிலும் சிவசேனா 4 இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 2 இடங்களிலும் போட்டியிட உள்ளன. மறுபுறம் எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடி கூட்டணி மொத்தம் உள்ள 17 இடங்களில் 15 இடங்களுக்கான தொகுதி பங்கீட்டை ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதன்படி காங்கிரஸ் 8 இடங்களிலும் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு 4 இடங்களிலும் திரு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. மீதமுள்ள நாசிக் மற்றும் நாந்தேட் ஆகிய 2 இடங்களுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இன்று இறுதி நாளாகும். இதற்கிடையில் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மின் திட்டங்கள் தொடர்பாக நேற்று மத்திய எரிசக்தி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தலைநகர் அகர்தலாவில் மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா மற்றும் அமைச்சர்களுடன் ஆய்வு நடத்தினார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை ஆய்வு செய்த அவர் அதனை விரைவாக செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் இப்பணிகள் முடிவடையும் என்று மாநில அரசின் சார்பில் இந்த கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் பயணம் செய்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்ததே இந்த விபத்திற்கு காரணம். இந்த விபத்து சம்பா மாவட்டத்தின் தொலைதூர பகுதியான சுராவில் நிகழ்ந்தது. உயிரிழந்தவர்களில் 7 பேர் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் என்றும் மற்றொருவர் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் என்றும் மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். மியான்மரின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தில் நேரிட்ட பயங்கர வெடி விபத்தில் 45 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுரங்கப் பணிகளுக்காக வெடிப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இடத்திலேயே இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் சுமார் 70 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தின் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த அம்சங்கள் தெளிவற்றதாக இருப்பதாக வெளியான செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு டெஹ்ரான் நிர்வாகம் அணு ஆயுத வல்லமையை பெறுவதை முற்றிலும் திட்டவட்டமாக தடை செய்கிறது என்று அவர் கூறியுள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ வைத்திருக்கக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று திரு டொனால்ட் ட்ரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதல்களில் 219 பேர் காயமடைந்தனர் மற்றும் 780க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர்.

ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ஆர்சனல் அணி வீழ்த்தி பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதையடுத்து பிரான்சில் இரு கால்பந்து அணியின் ரசிகர்களிடையே மோதல் ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேரளா, குஜராத், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் மேற்கு மத்திய பிரதேசத்தின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கொங்கன், கோவா, சௌராஷ்டிரா, கட்ச், மேற்கு வங்கம், சிக்கிம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளில் நாளை வரை இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஆட்டத்தின் தொடக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 புவனேஷ்குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2 குருணால் பாண்டியா 1 வீழ்த்தினார். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்டநாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த அணியினரின் சிறப்பான பங்களிப்பே இந்த வெற்றிக்கு காரணம் என்று செய்தியாளர்களிடம் பேசிய விராட் கோலி கூறினார். இதன் காரணமாகவே லீக் சுற்றிலேயே பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெற்றதாகவும், இக்கட்டான சூழ்நிலையை அணியில் இடம்பெற்றிருந்த அனைத்து வீரர்களும் சிறப்பாக கையாண்டதால் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற முடிந்ததாக அவர் தெரிவித்தார். மும்பை அணிக்கு எதிராக ராய்ப்பூரில் குறைந்த ரன் வித்தியாசத்தில் கிடைத்த வெற்றி அணிக்கு மீண்டும் பெரும் நம்பிக்கையை அளித்தது என்றும் விராட் கோலி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:25. சேவை செய்திகள் கேட்கும் முன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 ஆர்கேஜி நெய் வழங்கும் தென்குமரி தேனலை கேட்கலாம்.
1: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் ஏன் கன்னியாகுமரியில் சூஸ் பண்ணணும்? இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
2: கன்னியாகுமரி உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: குமரிப்பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 ஆர்கேஜி நெய் வழங்கும் தென்குமரி தேனலை கேட்கலாம். சேவை செய்திகள். மேலசங்கரன்குழி அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண புனர் புனர் ஆவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, 7:00 பஜனை, நாளை

6 மணிக்கு பூஜை. கருங்கல் கூடாலமூடு ஸ்ரீகண்டன் சாஸ்தா பத்ரகாளி அம்மன் இசக்கியம்மன் திருக்கோவில் 11வது பர்ஷாபிஷேகம் திருவிழாவில் இன்று காலை மணி 7:30 உஷபூஜை, காலை மணி 9:30 ஸ்ரீகண்டன் சாஸ்தா லட்சார்ச்சனை மற்றும் நீராஞ்சனம், பகல் 12 மணிக்கு உச்சபூஜையும் தீபாரதனையும், மாலை 5 மணிக்கு லலிதா சஹஸ்கரநாமம் ஆர்த்த சக்தி பூஜை, 7:30 மேளதாளத்துடன் சிறப்பு பூஜையும் தீபாரதனையும், 12 மணிக்கு வலிய படுக்கையும் நையாண்டி மேளமும் தீபாரதனையும். மங்களக்குன்று பாலவிளை அருள்மிகு ஸ்ரீ பத்ரேஸ்வரி அம்மன் ஒற்றைக்கால் மண்டப சிவன் இசக்கியம்மன் திருக்கோவில் வைகாசி கொடை விழாவில் நாளை காலை மணி 5:30 மகா கணபதி ஹோமம், நாளை காலை மணி 6:30 சிறப்பு பூஜையும் தீபாரதனையும். சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு சே ராஜேஷ்குமார் அவர்கள் மற்றும் குமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமூர் பிரதாப் அவர்கள் தலைமையில் இன்று காலை 9 மணிக்கு பேச்சுப்பாறை அணையிலிருந்து விவசாயிகள் பாசன வசதிக்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 65 வயது முதல் 70 வயது உட்பட்ட மூத்த குடிமக்கள், 18 வயதிற்குட்பட்ட குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கொண்டவராயிருப்பின் அவர்களது குடும்ப அட்டைக்கு அவர்களின் இல்லத்திற்கே நேரில் வந்து ஜூன் திங்கள் 2 மற்றும் 3 ஆகிய தினங்களில் நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவர். மார்ஷல் நேசமணி அவர்களின் நினைவு தினத்தையொட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் மற்றும் குமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மு பிரதாப் அவர்கள் மார்ஷல் நேசமணி அவர்களின் மணிமண்டபத்தில் இன்று காலை மணி 10:30 அவரது திருவுருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சரமரோக நிவாரணி சைவால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:30. நேர்கள் கேட்கவிருப்பது தென்குமரி தேனலை.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே. காலை வணக்கம் கூட சொல்லாமல் மன்னர் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறார் போல.
1: ஒருவேளை அப்படி இருக்குமோ?
0: எப்படி மன்னா?
1: சச்சே சச்சே சச்சே, இருக்காது இருக்காது. ஒருவேளை இப்படிதான் இருக்க வேண்டும்.

0: சேனனாக இருக்குமோ?
1: எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. தெரிந்து கொள்ளாவிட்டால் என் தலையை வெடித்து விடும் போல் இருக்கிறது. மன்னா மன்னா,
0: என்ன
1: தாங்கள் ஏதோ குழப்பத்தில் பிதற்றிக் கொண்டிருப்பது போல் தெரிகிறது.
0: தெரிந்து கொண்டே எட்டி இருப்பது வராமல் இருப்பது குழப்பத்தில் இருக்கிறேன் என்று தெரிகிறது அல்லவா? உடனே வந்து உமது மன்னருக்கு உதவி செய்ய வேண்டாமா?
1: நான் தாங்கள் பிதற்ற தொடங்கும் போதே அப்போதே வந்துவிட்டேன். தாங்கள் தான் என்னை கவனிக்கவே இல்லை.
0: சரி சரி, அந்த பிரச்சனையை விடும். இப்போது இந்த பிரச்சனைக்கு வாரும்.
1: இப்போது என்ன பிரச்சனை மன்னா?
0: காலையில் எனது மொபைலுக்கு ஒரு கால் வந்தது. அதில் நீங்கள் அதிகப்படியான நேரம் மொபைல் போனில் பேசி இருக்கிறீர்கள், எனவே உங்கள் மொபைல் நம்பரை பிளாக் செய்ய போகிறோம் என்று கூறினார்கள்.
1: என்ன மொபைல் நம்பர்களா? தங்களிடம் இருப்பது ஒரே ஒரு மொபைல் நம்பர் தானே மன்னா? ஒரே ஒரு சிம் கார்டு தானே?
0: மந்திரியாரி, நானும் அதைத்தான் அவர்களிடம் கூறினேன். அதற்கு அவர்கள் இன்னும் ஒரு சில நம்பர்களை கூறி, இந்த சிம் கார்டுகள் எல்லாம் உங்களது பெயரில் எடுக்கப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து நிறைய நேரம் நீங்கள் போன் பேசி இருக்கிறீர்கள், அதனால் உங்களது மொபைல் எண்ணை பிளாக் செய்யும்படி FIR போட்டிருக்கிறார்கள் என்று கூறிவிட்டார்கள்.
1: ஐயோ மன்னா, ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பில்லையே.
0: இந்த போனில் என்னை அழைத்து பேசுவது அந்த எதிரி நாட்டு மன்னன் வீரபாகு மட்டும்தான்.
1: அதுதானே, வீரபாகு தானே தங்களை அழைத்து சும்மா போருக்கு வா வா என்று மிரட்டுவார். அவரை தவிர வேறு யாரும் இந்த போனில் தங்களிடம் பேசுவது கூட இல்லையே.
0: மந்திரியாரே,
1: அது வந்து உண்மையை தானே கூறினேன் மன்னா?
0: சரி சரி, உண்மை பிறகு கவனித்துக் கொள்கிறேன். ஆனால் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் என்னிடம் கூறினார்கள். எனது பெயரில் இன்னும் 4 சிம் கார்டுகள் இருக்கின்றனவாம். அதிலிருந்து நான் நிறைய பேசி இருக்கிறேன், அதனால் தான் எனது போன் நம்பரை பிளாக் செய்ய இருப்பதாக கூறினார்கள். என்னிடம் 4 நம்பர்களும் இல்லை, நான் பேசுவதும் இல்லை.
1: என்ன, இந்த மன்னர் ஒரு சிம் கார்டை பயன்படுத்துவதே பெரிய விஷயம், இதில் 4 சிம் கார்டா?
0: என்ன கூறினீர்?
1: இல்லை மன்னா, அது வந்து எப்படி தங்களது பெயரில் தாங்கள் அறியாமல் 4 சிம் கார்டுகள் எடுக்கப்பட்டுள்ளன, அதை யார் எடுத்திருப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன்.
0: நானும் இதைத்தான் கூறினேன். ஆனால் அவர்கள் அதற்கு, இந்த 4 சிம் கார்டுகளும் நீங்கள் உங்களது பெயரில் எடுக்கவில்லை என்பதை நிரூபிக்கும்படி கூறியிருக்கிறார்கள். நிரூபித்து விட்டால் போன் நம்பரை பிளாக் செய்ய மாட்டோம் என்று கூறினார்கள்.
1: இதற்கு ஒரு வழி இருக்கிறது.
0: என்ன வழி?
1: டாப்கோப் என்ற அரசின் இணையதளத்திற்குள் சென்று அதில் நமது மொபைல் நம்பரின் 10 டிஜிட் நம்பரை டைப் செய்ய வேண்டும்.
0: டைப் செய்தால்
1: ஒரு கேப்சா வரும். அந்த கேப்சாவை போட்டால் ஒரு OTP கிடைக்கும். அந்த OTP போட்டால்
0: என்னவாகும்?
1: நமது பெயரில் என்னென்ன சிம் கார்டுகள் இருக்கின்றன என அத்தனை விவரங்களும் அதில் வந்துவிடும். நமது பெயரில் நமக்கு தெரியாமல் வேறு யாராவது சிம் கார்டு வைத்திருக்கிறார்களா என்பதை செக் செய்து கொள்ளலாம்.
0: அப்படியா, இது நல்ல தகவலாக இருக்கிறது. அப்படி என்றால் உடனே எனது 10 டிஜிட் மொபைல் நம்பரை இந்த இணையதளத்திற்கு சென்று போட்டு பார்ப்போம். மந்திரியாரி, அதன் பெயரை மறுபடியும் கூறும்.
1: TAFCOP டாப்கோப் என்பதுதான் அதன் பெயர். நமது பெயரில் வேறு யாராவது நமது அனுமதி இல்லாமல் சிம் கார்டுகளை பயன்படுத்தி அதன் மூலமாக சட்டவிரோத செயல்களை செய்தால் அது மிகப்பெரிய சிக்கலை நம்மை கொண்டு விட்டுவிடும். எனவே நமது பெயரில் நமது அனுமதி இல்லாமல் வேறு யாராவது சிம் கார்டுகளை பயன்படுத்துகிறார்களா என்பதை தெரிந்து கொண்டு அலர்ட்டாக இருப்பதற்கு இந்த அரசின் இணையதளமான டாப்கோப்பை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம். அப்படி ஏதாவது பிரச்சனை இருப்பின் சைபர் கிரைம் காவல்துறைக்கு நீங்கள் உடனே புகார் அளிக்கலாம்.
0: மந்திரியாரி, உடனே அந்த இணையதளத்திற்கு சென்று எனது மொபைல் நம்பரை டைப் செய்யும். எனது அனுமதி இல்லாமல் எனது பெயரில் சிம் கார்டை யார் பயன்படுத்துகிறார்கள் என்பதை உடனே தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: இதோ உடனே பார்த்து விடுவோம் அண்ணா, டாப்கோப் இணையதளம் ஓபன் ஆகிவிட்டது.
0: நம்பரை டைப் செய்யும்.
1: நம்பரை டைப் செய்து விட்டேன் மன்னா.
0: கேப்சா வந்து விட்டதா?
1: அதுவும் வந்து விட்டது. அதையும் போட்டு விட்டேன். OTP வந்து விட்டது. அதையும் போட்டு விட்டேன். ஆஹா மன்னா, அந்த 4 சிம் கார்டுகளை தங்கள் பெயரில் எதிர்மன வீரபாகுதான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான்.
0: ஆஹா, பெரிய இடியாப்ப சிக்கலில் அல்லவா மாட்டியிருக்கிறேன்.
1: ஒருவேளை தாங்கள் நேரில் போர்க்களத்துக்கு செல்லாததனால் தான் இப்படி இன்டைரக்டாக தங்களை வீரபாகு போருக்கு இழுக்கிறாரோ என்று நினைக்கிறேன்.
0: ஊரில் 4-5 எதிரிகளை வைத்திருப்பவர்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கிறார்கள். இந்த ஒரே ஒரு எதிரி வீரபாகு வைத்துக் கொண்டு நான் படும் பாடு இருக்கிறதே. ஐயோ.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

நேரம் 7:36. உங்கள் குமரி பண்பலை நூற்று மண்டல் ஆரம்பமாயாச்சு. தென்குமரி தேனிலை. தென்குமரி தேனிலை கேட்கப்படும் நிகழ்ச்சியில முதலாவது ஒரு சூப்பரான பாடல், கோட் திரைப்படத்திற்காக விஜய் யுவன் சங்கர் ராஜா பவதாரன்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50

0: வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி ஃபினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
5: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: ஆகாஷ்வாணி நகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 ஆர்கேஜினை வழங்கும் வசந்த அழைப்பு நேர்லை நிகழ்ச்சி கேட்கலாம்.
7: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
8: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: தென்குமரத்தின் நிலை கேட்டிருக்கும் நிகழ்ச்சியில் இனிப்போது ஒரு கேள்விக்கான நேரம். கேள்வி இதுதான். பல நாட்கள் கூட வானில் பறந்து தெரிந்து கொண்டு தரைக்கு வராமல் இருக்கும் ஒரே ஒரு பறவை இனம் எது? இதன் நேர்களுக்கான கேள்வி, பல நாட்கள் கூட வானில் பறந்து தெரிந்து கொண்டு தரைக்கு வராமல் இருக்கும் ஒரே ஒரு பறவை இனம் எது? கேள்விக்கான பதில் என்ன? நியூஸ் டே இருங்க. மெட்ராஸ் காரந்திர பிரதிருந்த ஒரு சூப்பரான பாடல் கேட்கப்படும். நந்தகோபன் இசையில் இளனின் வரிகளில் கபில் கபிலன் அரபர்ணா பாடிய பாடல்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேர்லை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் குழுக்குழு ஏசி மேலாண். தென்குமரி தேநிலையில் இனி நாம் கேட்போம்
7: தேதியும் செய்தியும்.
8: இன்று ஜூன் மாதம் 1 தேதி.
9: சர்வதேச பெற்றோர்கள் நாள் இன்று.
10: சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அடலின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு.
8: உலகெங்கிலும் அனைத்து பெற்றோர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு மற்றும் குழந்தைகளுக்காக வாழ்க்கையை தியாகம் செய்தல் ஆகியவற்றிற்காக உலகத்தின் அனைத்து பெற்றோர்களையும் பாராட்ட வேண்டும் என கருதி ஜூன் மாதம் 1 தேதி உலக பெற்றோர்கள் நாளாக ஐநா சபை அறிவித்தது.
9: உலக பால் தினம் இன்று.
8: உலகளாவிய உணவான பாலின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
9: ஐநா சபையின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பினால் அறிவிக்கப்பட்ட இந்நாள் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 1 தேதி என்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
8: சர்வதேச குழந்தைகள் தினம் இன்று.
9: குழந்தைகளின் நலனுக்காக 1925 ஜெனீவாவில் நடைபெற்ற மாநாட்டில் உலகில் வாழும் குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுவதற்கான பல்வேறு ஆலோசனைகளும் முடிவுகளும் எடுக்கப்பட்டன.
8: இதனை நினைவு கூறும் விதமாக பெரும்பான்மையான நாடுகள் ஜூன் மாதம் 1 தேதியை சர்வதேச குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகின்றன.
9: குழந்தைகள் மத்தியில் சர்வதேச ஒற்றுமை, விழிப்புணர்வு மற்றும் அவர்களின் நலன்களை காப்பதற்காக சர்வதேச குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது.
8: இந்திய நடிகை நர்கீஸ் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
9: 1929 இதே நாளில் பிறந்த புகழ்பெற்ற ஹிந்தி திரைப்பட நடிகையான நர்கீஸ் அவர்கள் முதன் முதலில் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட இந்திய திரைப்படமான மதர் இந்தியா என்ற திரைப்படத்தில் நடித்த பெருமைக்குரியவர் ஆவார்.
8: சிறந்த நடிகைக்கான தேசிய விருது, பிலிம்பேர் விருது, பத்மஸ்ரீ விருது போன்ற பல விருதுகளை பெற்ற இவரை கௌரவிக்கும் பொருட்டு இந்திய அரசு சிறந்த ஒருமைப்பாட்டிற்கான தேசிய திரைப்பட விருதினை நர்கீஸ் விருது என இவர் பெயரிலேயே வழங்கி வருகிறது.
9: 1940 இதே நாளில் பிறந்த அமெரிக்க தத்துவார்த்த இயற்பியலாளர் கிப் தான் அவர்கள் கிறிஸ்டோபர் நோலனின் திரைப்படமான இன்டர்ஸ்டெல்லார் என்ற புகழ்பெற்ற திரைப்படத்திற்கு இயற்பியல் மற்றும் அறிவியல் ஆலோசனைகளை வழங்கியுள்ளார்.
8: இவர் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் ஆவார்.
9: எழுத்தாளர், தயாரிப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், இயக்குநர், நடிகர் என பன்முக திறமை கொண்ட நடிகர் மாதவன் அவர்கள் 1970 இதே நாளில் பிறந்தார்.
8: இந்திய கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் அவர்கள் 1985 இதே நாளில் பிறந்தார்.
9: முதல் இந்திய சொகுசு விரைவு ரயில் டெக்கான் குயின் மும்பையிலிருந்து புனேவுக்கு 1930 இதே நாளில் புறப்பட்டது.
8: அமெரிக்க எழுத்தாளரும் செயற்பாட்டாளருமான ஹெலன் கெல்லர் அவர்கள் நினைவு தினம் இன்று.
9: புகழ்பெற்ற எழுத்தாளராக விளங்கிய அமெரிக்க பெண்மணி ஹெலன் கெல்லர்

0: இள வயதிலேயே கண் பார்வை, கேட்கும் திறன், பேசும் திறன் ஆகியவற்றை இழந்தவராவார்.
1: பின்னர் தனது விடாமுயற்சியினால் கண் பார்வையற்றோருக்கான பிரெயில் எழுத்து முறையை கற்றுக்கொண்டு பிறரின் உதடுகளில் கை வைத்து அதிர்வுகள் மூலம் அவர்கள் பேசுவதை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பித்தார்.
0: தனது 24வது வயதில் இளங்கலை பட்டம் பெற்று 1903 தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற தலைப்பில் தனது சுயசரிதையை எழுதினார்.
1: அது 50-க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பெரும் வெற்றியை பெற்றது.
0: மக்களுக்காக பல சமூக பணிகளை ஆற்றிய இவரை பாராட்டும் விதமாக அமெரிக்க குடியரசின் மிக உயர்ந்த பதக்கம் வழங்கப்பட்டு நாட்டின் மிகச்சிறந்த பெண்மணியாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.
1: இவர் 1968 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: நமது நாட்டின் 6வது குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் 1996 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்
3: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11வது வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445818800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
4: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நாகர்கோவில் கிளை நடத்தும் சிறப்பு கடன் மேளா.
5: இடம் 143 கேப் ரோட், வேப்பமோடு ஜங்ஷன், நாகர்கோவில்.
4: நாள் June 1, 2026 முதல் June 30, 2026 வரை.
5: சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு அரசு மானியங்களுடன் கடனுதவி வழங்கி வருகிறது.
4: சிறப்பு கடன் விழா காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்படுகிறது.
5: தொழில் முனைவோர் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
4: தொடர்பு எண்கள் 9445023462 மற்றும் 9445023468.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி, பழவிளை, நாகர்கோவில்.
9: அரசு உதவி பெறும் இக்கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
8: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
9: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
8: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
9: 04652253900.
10: இது நம்ம கேம்சி மருத்துவம்.
11: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
12: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
11: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
12: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
11: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
12: உலக தரத்தில் லேப் வசதி,
11: CT, MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
12: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
11: கால் 7904737.
13: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG-னை வழங்கும் வசந்த அழைப்பு நேர்லை நிகழ்ச்சி கேட்கலாம். குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தென்குமரி தேநிலை. தேநிலையில் பொது அறிவு கேள்வி கேட்டதும் அதற்கான பதில் என்ன தெரிஞ்சுக்கலாம். கேள்வி இதுதான். பல நாட்கள் கூட வானில் பறந்து திரிந்து கொண்டு தரைக்கு வராமல் இருக்கும் ஒரே ஒரு பறவை இனம் எது? இதற்கான பதில் ஸ்விஃப்ட் பேர்ட், அதாவது உழவாரன் பறவைகள் அல்லது குருவிகள் சொல்லலாம். வானத்தில் பறந்தாலும் இறை அல்லது குருவிகள் தண்ணி தேடி பறவைகள் தரைக்கு வந்துதான் ஆக வேண்டும். ஆனா இயற்கை விதிகளை மீறி பல நாட்கள் கூட வானில் பறந்து திரிந்து கொண்டு தரைக்கு வராமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை இனம் உண்டு. அதன் பெயர் தான் ஸ்விஃப்ட் பேர்ட். இந்த பறவைகளோட தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, இவை வாழ்க்கையின் பெரும்பகுதியை வானில பறந்து கொண்டு செலவிடுமா. பறக்கும் போது கிடைக்கும் பூச்சிகளை சாப்பிடும், போகிற பூக்கில் பறந்தபடி தண்ணீரை கொடுத்து விட்டு மேலெழுந்து செல்லுமா. இவை வந்து ஆண்டு முழுவதும் சுமார் 2,00,000 கிலோமீட்டர் தொலைவு பறக்குதான். இதனோட தனித்துவமான இயல்பு என்னன்னா, வானத்தில் பறக்கும் போது அப்படியே கண்களை மூடி உறங்குமா. தமிழ்நாட்டில் இந்த வகை குடும்பத்தை சேர்ந்த பறவைகள் வந்து உழவார குருவிகள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இதை கிராமங்கள்ல அதிகமா பார்க்க முடியும். இந்த பறவை இனங்கள்ல நாட்டு உழவாரன், பனை உழவாரன், மலை உழவாரன், சின்ன உழவாரன், கொண்டை உழவாரன் உட்பட பல்வேறு வகைகள் காணப்படுது. பொதுவா வந்து இவை ஊர்க்குருவிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. அதிவேகமாக பறத்தல், சுறுசுறுப்பு மற்றும்

0: அழகு ஆகியவை இந்த குருவிகளின் சிறப்பாக காணப்படுது. இப்போ நகரமயமாக்கல் காரணமாக தான் காடுகள், மரங்கள், தாவரங்கள் அழிக்கப்படுறதுனால இவை உண்ணக்கூடிய கொசுக்கள், ஈக்கள், பூச்சிகள், தேனீக்கள் இல்லாம அழிந்து விடுதான். இந்தியா, இலங்கை, நேபாளம், வங்காளதேசம், மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், சீனா போன்ற நாடுகளில் காணப்படும் கொண்டை உழவாரன் பறவைகள் அழகிய தோற்றம் கொண்டதா காணப்படுகிறது. இன்றைய பொது அறிவு கேள்வி மதிலும் இன்னொரு வட்டி தெரிஞ்சுக்கலாம். பல நாட்கள் கூட வானில் பறந்து தெரிந்து கொண்டு தரைக்கு வராமல் இருக்கும் ஒரே ஒரு பறவை இனம் எது? அந்த பறவை இனத்தின் பெயர் ஸ்பிட் பேர்ட், உழவாரன் குருவிகள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேர்லை நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேளா. குமரி பண்பலை 101 நாம் கேட்டு கொண்டிருப்பது தென்குமரி தேனிலை.
1: கேட்டு நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
3: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு நேர்லை நிகழ்ச்சி கேட்கலாம். தென்குமரி தென்லை கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலகத் தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது.

0: ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர் இரண்டாவது முறையாக கோப்பையை கைப்பற்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 8:02. தென்குமரி தென்னிலையில் இனி கேட்கலாம் நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ 1 ₹75, கத்திரிக்காய் சாதாரணம் ₹55, நாட்டு வெண்டைக்காய் ₹40, வெண்டைக்காய் பச்சை ₹28, நாட்டு தக்காளி ₹40, ஆப்பிள் தக்காளி ₹60, நாட்டு மிளகாய் ₹75, நாடன் மிளகாய் ₹180, சீனி அவரைக்காய் ₹45, வெள்ளரிக்காய் ₹20, பாகற்காய் ₹55, இஞ்சி 1 கிலோ ₹160, உருளைக்கிழங்கு ₹35, சேனைக்கிழங்கு ₹45, வல்லாரி ₹30, கேரட் ₹80, முட்டைக்கோஸ் ₹50, வாழைக்காய் 10 எண்ணம் ₹50, முருங்கைக்காய் 10 எண்ணம் ₹40, சின்ன வெங்காயம் கிலோ 1 ₹75, பூசணி ₹65, தடியங்காய் ₹15, மரவள்ளி ₹40, புளி 1 கிலோ ₹140, புடலை ₹40, பீன்ஸ் ₹90, சவுச்சோ ₹55, தட்டைப்பயிறு ₹45, பச்சை மாங்காய் ₹30, பீட்ரூட் ₹68, முள்ளங்கி ₹45, எலுமிச்சை ₹140, நார்த்தங்காய் ₹40, காலிஃபிளவர் ₹55, தேங்காய் குடுமியுடன் ₹45, குடுமி இல்லாத தேங்காய் ₹50, வாழையிலே ஒரு பொட்டு ₹15, மல்லிக்கீரை ₹65, புதினா ₹70, பால் செம்பு ₹70, வழுதலங்காய் ₹80, கோவைக்காய் ₹40, சுரைக்காய் ₹20, காரமணி ₹40, கறிவேப்பிலை ₹30. இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் ₹50, பப்பாளி ₹30, நெல்லிக்கனி ₹60. இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு ₹2,500, உள்ளூர் சந்தையில் ₹1,700 விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட அணைகளின் நீர்மட்ட நிலவரம் இன்றைய காலை நிலவரப்படி என தெரிஞ்சுக்கலாம். பேச்சிப்பாறை அணை 25.17 அடி, பெருஞ்சாணி அணை 34.60 அடி, சிட்டர் அணை 1 6.82 அடி, சிட்டர் அணை 2 6.92 அடி, பொய்கை அணை 15.90 அடி, மாமல்லபுரம் அணை 18.21 அடியாக காணப்படுகிறது.
3: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
4: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
7: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
9: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
8: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
9: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
10: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420233.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் குழு குழு ஏசி மேளா.
11: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
12: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
11: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
12: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
13: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
14: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
15: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுக்க.
16: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
15: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.

0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 ஆர்கேஜியினை வழங்கும் வசந்த அழைப்பு நேர்லை நிகழ்ச்சி கேட்கலாம். தென்குமரி தேனலில் இனி விஸ்வாசம் திரைப்பட பாடல் ஸ்ரேயா கோஷா ஹரிகரன் குரல்களில்.

நேர்களை கேட்ட அந்த பாடலோடு நிறைவேறுகிறது தென்குமரி தேனலை. நினைப்படுத்துகிறவர்களே, இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலி நேயர்கள் ராஜம்மாள், ஸ்டெல்லா, திலகவதி, மைதிலி, மரியா லிபியாள் ஆகியோர் பங்கு பெற்ற சித்திரம் இடம்பெறும். படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கீரைகளின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். நேர்களே, இன்று பகல் 1:10 நேர்லை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நேயின் ஹாய் ஸ்நேகிதியை கேட்கலாம். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா, பள்ளி திறக்கும் நாளில் பெற்றோரும் குழந்தைகளும் என்ற தலைப்பில் நேயர்கள் பங்கேற்று பேசலாம். நேயர்கள் இதற்காக அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு 2907722 இணைப்பு எண் 0465 2 அலைபேசியின் 8903257309. இன்று பிற்பகல் 2:30 இசைத்தென்றல் நிகழ்ச்சியில் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 8:30.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில்
2: சைபால்.
5: ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அந்த ஊர்ல அடிக்கடி சேவல் சண்டை நடக்கிறது வழக்கம். அரண்மனையில் ஒரு ஆள் இருந்தான். மன்னருக்காக அவன் ஒரு சேவல் வாங்கிட்டு வந்தான். சண்டை போடுறதுக்காக அந்த சேவலை தயார் பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு. மன்னர் அந்த ஆளை கூப்பிட்டார். என்னப்பா சேவல் தயாராகிட்டுதா அப்படின்னு கேட்டார். இன்னும் அது தயாராகல மன்னா, இன்னும் வளரலை, அதுக்கான தகுதி இன்னும் அதுக்கு வரலை அப்படின்னா. எதனால் அப்படி சொல்கிறேன்னாரு. கோபம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா. சரி அப்படின்னு விட்டுட்டார். மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ எப்படி நிலைமை, சேவல் தயாரா அப்படின்னார். இன்னும் இல்லை அரசே, மற்ற சேவல் எங்கேயாவது கூவுற சத்தம் கேட்டால் உடனே இது பரபரப்பாயிடுது, பக்கத்தில் ஒரு சேவலின் நிழலை கண்டா கூட இது பரபரப்பாயிடுது அப்படின்னா. சரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு விட்டுட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் விசாரித்தார். இன்னும் நம்ம சேவலுக்கு அந்த தகுதி வரலமண்ணா, போராட்ட உணர்வு அதுக்கு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, உள்ளே மெதுவாக தான் எரிய ஆரம்பிச்சிருக்குது போராட்ட உணர்வு. அப்படி இருக்கக்கூடாது, அது பற்றி எரிய வேண்டாமா அப்படின்னா. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு. இப்போ எப்படின்னு கேட்டார். இப்போ அவன் சொன்னான், மன்னா கிட்டத்தட்ட அது போருக்கு தயாராகிட்டது அப்படின்னு நினைக்கிறேன்னா. எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். மற்ற சேவலின் குரலை கேட்டால் அது அசைகிறதே இல்லை, ஒரு பொம்மை மாதிரி ஆகிடுது, அதுக்கு உள்ளே ஒரு நுட்பமான விழிப்புணர்வு வந்துட்டுது, அதனால் அது அமைதியாக இருக்குது, மௌனமாக இருக்குது. இனிமேல் அதுக்கு இணையான சேவலே கிடையாது, வெற்றி பெற அது போராட வேண்டிய அவசியமே இல்லை, அதை பார்த்த உடனே எதிரி சேவல்கள் பயந்துட்டு ஓடி போடும் அப்படின்னு சொன்னானான். அந்த சேவலை வளர்த்தவர் வந்து சி சிங் சு அப்படின்னு பேர். இந்த சுசுகி சொன்ன கதையாக அது. ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த சேவலின் ரகசியத்தை நீயும் கற்றுக்கொள், நீ அப்படி ஆயிடு, சண்டை போடாமலே வெற்றிகள் பெறுகிற நுட்பத்தை புரிந்துகொள். இதுதான் ஞானிகள் உபதேசம். ஒரு குருக்கிட்ட ஒருத்தன் போயிருக்கிறான், எனக்கு சண்டை போட கற்றுக் கொடுங்கன்னா, அதுக்கு என்ன செய்யணும்னார்.

0: என்னை உங்கள் மாணவனாக சேர்த்துங்கன்னா. சரி, இப்போ உன்னுடைய பலம் என்னன்னு கேட்டிருக்கார். இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 100 பேரை சமாளிப்பேன் நானும். சரி அப்படின்னா என்னுடைய மாணவனாக உன்னை சேர்த்துக்கிறேன்ருக்கார். சேர்த்துக்கிட்டார், 6 மாதம் பயிற்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எவ்வளவுன்னு. இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 50 பேரை சமாளிப்பேன் நானும், இன்னும் உனக்கு பயிற்சி தேவைன்னாராம். தொடர்ந்து சில நுட்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். 1 வருஷம் ஆச்சு, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார். அப்புறம் கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எப்படிப்பா, எதிரிகள் எத்தனை பேரை உன்னால் சமாளிக்க முடியும்னாராம். அவன் சொன்னான், ஐயா, எதிரிகளின் பலம் என்னங்கிறத புரிஞ்சிக்காமல் அதை நான் சொல்ல முடியாதுன்னு. நானும் இனிமேல் உனக்கு பயிற்சி தேவையில்லை, போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாரான். ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும், அதாவது அடிக்கிறதுக்கு நமக்கு துணிச்சல் தேவையில்லை, அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் துணிச்சல் தேவை. அடித்தா திருப்பி அடிக்கிறவன் மன உறுதி உள்ளவன் இல்லை, அடித்தா திருப்பி அடிக்காமல் இருக்கிறான் பாருங்கள், அவன் தான் மன உறுதி உள்ளவன். ஒருத்தன் தலை தெரிக்க வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தானா, எங்கடா ஓடுற அப்படின்னா, எதுக்க வந்தவன், ஒரு சண்டையை நிறுத்தத்தான் இப்படி ஓடுறேன் அப்படின்ட்டுருக்கான். யாருக்கும் யாருக்கும் சண்டை அப்படின்னா, எனக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை அப்படின்னு அவன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 ஆர்கேஜினை வழங்கும் வசந்த அழைப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
7: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
8: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
10: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
11: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
12: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
11: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
12: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
13: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
14: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
15: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
16: நேஷ் கன்னியாகுமரி.
17: Ponjas Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
18: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjas Lee Super Speciality Hospital.
3: குமரி பண்பலை 101 ஆரம்பமாக போவது KK எக்ஸ்பிரஸ். நேரம் இப்போது 8:36. நிகழ்ச்சியின் முதலில் வாரிசு திரைப்படத்திற்காக SDR சிலம்பரசன் குழுவினர் பாடிய பாடல் தமனின் இசையில் விவேக்கின் வரிகளில்

வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி காதோடு கானம் பாடும் காற்றின் மொழி, உணர்வோடு உறவாடும் அலைவரிசை தோழி, வாழ்வை வண்ணமயமாக்கும் வசந்த பூங்காற்று.

0: மக்களின் மனம் கவர்ந்த ஆகாஷ்வாணிக்கு வயது 90. தனது 90 ஆண்டுகால பயணத்தில் படித்தவர் முதல் பாமரர் வரை, கிராமப்புறம் தொடங்கி நகர்ப்புறம் வரை அனைவரும் ரசிக்கும் வகையில் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இசை நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, நாட்டு நடப்புகள், பன்னாட்டு செய்திகள், அரசின் நலத்திட்டங்கள், கலை, இலக்கியம், அறிவியல், ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளை ஆகாஷ்வாணியில் கேட்டு ரசிக்கலாம். நேரலையில் கருத்து பரிமாற்றமும் இங்குண்டு. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் என அனைவருக்குமான நிகழ்ச்சிகள் அலைவரிசையில் வலம் வரும். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய பரிமாணத்தில் ஆகாஷ்வாணி என்றும் மக்கள் மனதில். வானொலி குறித்த தங்கள் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் நமது நேயர்கள்.
1: என் பெயர் ராஜம்மா. ரேடியோனா நாங்க வந்து ரொம்ப விரும்பி கேக்குறதுமா. அந்த காலத்துல ரேடியோ இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இப்ப டிவி அது இது, சினிமா கூட அப்ப அதிகமா யாரும் போக மாட்டாங்க. ஆனா ரேடியோ தான் எல்லாமே, அதுலதான் கேக்குறது, அதுலதான் எல்லாமே வர்றது. பாட்டு, சமையல் குறிப்பு எல்லாமே அதுலதான் வரும். இந்த ரேடியோ அந்த காலத்துல நிறைய பேர் வீட்டுல இருக்காது. அது வாங்குறதுக்கு கூட எல்லாராலையும் முடியாது. ஆனால் யாராவது ஒரு வீட்டில் இருக்கும், அதை வச்சு எல்லாருமே கேட்பாங்க. பெரிய டிவி பெட்டி மாதிரி

0: இருக்கும் ரேடியோ. எங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சு. அந்த பெட்டி முன்னால் தான் எல்லாரும் உட்காந்து கூடி உட்காந்து எல்லாருமே பாட்டு கேட்குறது எல்லாமே அதை தான் கேட்பாங்க. அப்போ காலத்தில் போடுவாங்க புது வெள்ளம், ஒளிச்சித்திரம், சமையல், இந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க. புது வெள்ளத்தில் தான் புது புது பாட்டாக போடுவாங்க. ஆனால் அப்போ எல்லாரும் நினைப்பாங்க அந்த பெட்டிக்குள்ளேருந்து யார் பேசுகிறா, அவங்க எப்படி உள்ளே போனாங்க, எங்கேருந்து இந்த பேச்சு வருது, எப்படி இப்படிலாம் வரும், அப்படிலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. யார் போய் உள்ளே உட்காந்து இது பேசுகிறான்னு கூட கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அறியாத காலங்கள் அப்போ அப்படி இருந்துச்சு. அப்போ இந்த ரேடியோவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம், இப்பவும் இருக்குது, ஆனால் அப்போ அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். இப்போ நிறைய குடித்தனங்கள் இருக்கிற இடத்துல நிறைய பேர் வீட்டில் இருக்காது, அந்த ரேடியோ நடுவில் கொண்டு வைப்பாங்க. எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாரும் கேட்கட்டும்னு நடுவில் வச்சுருப்பாங்க. வச்சு எல்லாரும் உட்காந்து அதை கேட்பாங்க. ஒரு போர் நடந்தாலும் சரி, ஒரு எலெக்ஷன் வந்தாலும் சரி, எல்லாமே அதை வச்சு தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு காலம். ஆனால் அந்த ரேடியோவுக்கும் லைசன்ஸ் கூட உண்டு. லைசன்ஸ் இல்லைன்னா அந்த ரேடியோவை வீட்டிலேருந்து எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் கூட இருந்துச்சு. லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் கரண்ட்லாம் கூட ஓடாது, பேட்டரி தான் இந்த ரேடியோவுக்கு. இன்னும் நிறைய மலைவாழ் கிராமங்களில் இந்த ரேடியோ தான் அவங்களுக்கு, இந்த ரேடியோ வச்சு அவங்க இன்னமும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ரேடியோ புகழ் அதிகமாகிக்கிட்டு தான் போகுதே தவிர குறையலாம.
1: என் பேர் ஸ்டெல்லா, நான் தூத்துக்குடி மூணாவது மைல் பகுதியிலிருந்து பேசுகிறேன். ஆல் இண்டியா ரேடியோ வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து அது ஒரு பழக்கப்பட்ட ஒன்று. நான் ரொம்ப சின்ன வயசுல வந்து எங்கள் தாத்தா வந்து அந்த வானொலி பெட்டி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு முதல் அனுபவங்கிறது ஒரு பெரிய தலைவர், மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்ற தலைவருடைய மறைவு செய்தியை தான் அப்போ வந்து வானொலி மூலமா தெரிஞ்சோம். அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து அந்த ஒரு தெருவே வந்து அந்த ஒரு வானொலி பெட்டி முன்னாடி தான் உட்கார்ந்துருப்பாங்க. அதுல இருந்தே நான் வந்து எனக்கு இந்த ஆல் இண்டியா ரேடியோ இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாளடைவுல வந்து அதுல வந்து பெண்கள் நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. அது எல்லாமே பிரயோஜனமா இருக்கும். குழந்தைகள் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நியூஸ் வந்து காலையில நியூஸ் ரெண்டு தடவை நான் கேட்பேன். மற்றபடி வந்து என்னுயிர் தோழின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதுல வந்து பிசினஸ்ல ஜெயிச்ச பெண்களுடைய இதை பத்தி சொல்லுவாங்க. அது ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ சமீபத்துல கூட ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நான் கலந்துகிட்டேன். என்னோட குரலே நான் கேட்டு என்னுடைய விருப்ப பாடலை நான் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ வரைக்குமே வந்து நல்லா செயல்பட்டு வர்ற, எவ்வளவுதான் வந்து டெக்னாலஜி வளர்ந்தாலுமே வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து பொதுமக்கள் மத்தியில அதோடைய இதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. 90 வருடத்துக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எனது வாழ்த்துக்கள்.
2: தூத்துக்குடியிலிருந்து திலகவதி. வானொலி மின்காந்த அலைகளை பயன்படுத்தி தகவல்கள், இசை, செய்தி என எல்லாவற்றையும் உடனே வழங்கக்கூடிய முக்கியமான தகவல் தொடர்பு சாதனம்னே சொல்லலாம். மின்சாரம் இல்லாமலேயே பேட்டரி மூலம் இயங்கக்கூடியதுதான் இந்த வானொலி. எல்லா தரப்பு மக்களையும் சென்றடையக்கூடியது. தொலைக்காட்சிக்கு முன்பே மக்கள் மனதில் அதிகம் இடம் பிடித்தது வானொலினே சொல்லலாம். நாட்டு நடப்பின செய்திகள் வழியாக தெரிந்து கொள்ள முடிந்தது. பலவிதமான பாடல்களை என் குழந்தை பருவம் முதலே தெரிந்து கொள்ளவும் பாடுவதற்கும் உதவியது இந்த வானொலி. வானொலி தான் சினிமாவையும் ஒளிச்சித்திரம் அப்படின்ற பெயர்ல ஒளிபரப்பியது. எங்கள் வீட்டில் 1989 தான் தொலைக்காட்சி வாங்கிய நேரம். அதற்கு முன்பாகவே ஞாயிற்றுக்கிழமை 3:30 நாடகம் கேட்ட பழக்கம் உண்டு. அன்று தொடங்கியது தான் இலக்கிய பயணம். செய்திகள் அதிகம் கேட்டிருக்கிறேன். செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி என்ற ஒரு விதமான சத்தத்தோடு துவங்குவதை நினைக்கும் போது ஒரு அலாதியான உணர்வு ஏற்படுகின்றது. காலையில் தென்கட்சி கோ சுவாமிநாதனின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் அவரது குரல் ஒரு தனித்துவமான பேச்சு நடை கொண்டிருந்தது. வானொலினா பாடல் கேட்பது மட்டுமல்ல, உலகம் முழுக்க உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கவும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவும் வானொலி இருக்குன்னு சொல்லலாம். திரைப்படம் சம்பந்தமான எல்லா தகவல்களையும் கேட்டிருக்கோம். சாலை போக்குவரத்தின் நிலை, அன்றாடம் செய்திகள் என வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் ஒளிபரப்பியிருக்காங்க வானொலியில. தற்போது

0: தூத்துக்குடி வானொலி லைவ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. ஃபோன் செய்து நேயர்களிடம் பாட்டு கேட்பது, ஒரு தலைப்பு கொடுத்து பேச வைக்கிறது என நிகழ்ச்சியினை நடத்தி வர்றாங்க. முதல்ல ஸ்டேஜ் ஃபியரை குறைக்கிறதுக்கு இது ஒரு வழிவகுக்குன்னு சொல்லலாம். அதற்கு மேலாக அவர்களிடம் உள்ள டேலண்ட், அவங்க கிட்ட என்ன விதமான தகுதி இருக்கு அப்படிங்கிறத கண்டறிந்து அதனை வளர்ப்பதற்கும் இந்த நிகழ்ச்சி உதவியா இருக்குன்னு சொல்லலாம். குட்டீஸ் கார்னர் என்ற நிகழ்ச்சி ஒன்று மிகப்பெரிய சிறப்போடு இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளின் மழலை மொழிகளை கேட்பதற்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு பயனுடையதாக இருக்குன்னே சொல்லலாம். அந்த ப்ரோக்ராமில் முழுக்க முழுக்க குழந்தைகளுடைய மழலை மொழி மிகவும் அருமையாக இருக்குது. சின்ன குழந்தைகள் ரைம் சொல்கிற அழகு, அதனால் ஏற்படக்கூடிய உணர்வு சொல்லவே முடியாது. கதை சொல்வது, பாடல் பாடுவது, சில கேள்விகளை தொகுப்பாளர்கள் கேட்க குழந்தைகளுக்கே உரிய பாணியில் பதில் சொல்வது என கேட்க கேட்க மிக அருமையாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி. தூத்துக்குடி வானொலியில பாவையர் பார்வைன்னு ஒரு நேரலை நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல பெண்கள் எல்லாம் கலந்துகிட்டு பேசுறது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும்னே சொல்லலாம். இல்லத்தரசிகளுக்கு அவங்களோட எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த வானொலி நிகழ்ச்சி அமைகிறதுன்னு சொல்லலாம். இது பெண்களுக்கு பயம் தாழ்வு மனப்பான்மைன்னு எல்லாத்தையும் நீக்கி துணிவினை பெற செய்கிறது. இந்த அளவில் பெருமை கொண்ட நம் தூத்துக்குடி வானொலி இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் நான் 3 முறை பேசியிருக்கிறேன். இப்படிப்பட்ட வானொலி நிகழ்ச்சி பல்விதமான தரப்பினருக்கு, அதைவிட குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒளிபரச் செய்வதற்கு உதவுகிறது என்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.
1: இன்று உலக பெற்றோர் தினம். குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் மட்டுமன்றி பெற்றோர்களுக்கான நிகழ்ச்சிகளையும் வழங்கி வருகிறது ஆகாஷ்வாணி. குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளின் உடல் நலன், மனநலம் சார்ந்த நிகழ்ச்சிகள் பெற்றோருக்கு பயனளிக்கும். பெற்றோருக்கு ஆலோசனை வழங்கும் நல்ல நண்பன் ஆகாஷ்.

0: என் பேர் மைத்திலி. நான் தூத்துக்குள்ள இருக்கேன். ஒரு அழகான குடும்ப தலைவி. எனக்கும் ரேடியோக்குமான சொந்தம் அப்படின்னா 5 வயசு இருக்கும்போதுலேருந்து இருக்கு. என் தாத்தா வீட்டில் இருக்கும்போதே அதை கேட்டுட்டு இருக்கேன். எப்படி அப்படின்னா, அப்போல்லாம் உட்காந்து எல்லாரும் கேட்பாங்க, என்னடா கேட்குறாங்க அப்படின்னு நானும் கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் இது ரேடியோன்னு தெரியும். அந்த கம்பிக்கிலேருந்து எப்படி இருக்கு, எப்படி இதெல்லாம் பாடுது அப்படின்னு நாங்கள் கேட்போம். அப்புறம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறப்பெல்லாம் இங்கிலீஷில் நியூஸ் வாசிப்பாங்கல்ல, அதெல்லாம் எப்படா வாசிப்பாங்க அப்படின்லாம், இப்படிலாம் வாசிக்க முடியுமா அப்படிலாம் யோசிப்போம் நாங்கள். அப்புறம் இந்த காலையில் அப்போ ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறப்ப எல்லாம் இயேசுவே அப்படின்னு அந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது சாமி பாட்டா என்னன்னே தெரியாமல் நாங்கள்லாம் கும்பலாக சேர்ந்து பாடிட்டு ஆடிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அப்புறம் நாடகம், தொடர்கதை அப்படின்னு ராத்திரில பேசுவாங்க பாருங்க, அதை அப்படியே ட்விஸ்ட் வச்சு அழகா பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் விடுகதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னா ஒளிச்சித்திரம் ரொம்ப பிடிக்கும்.
1: என் பேர் மரியலிபியாள். நான் வானொலியை வந்து முதன் முதல்ல கேட்டது எனக்கு தெரிஞ்ச வகையில், பஸ்ஸில் நான் போகிறப்போ, பயணம் செய்கிறப்போ, காலேஜுக்கு போயிட்டு வர்றப்போ, இந்த மாதிரியான நேரத்தில் தான் நான் ரேடியோ கேட்டிருக்கிறேன். அதில் எஃப்எம்ல பாட்டு கேட்குறது, அது மட்டும் இல்லை நிறைய இன்டர்வியூஸ் அந்த மாதிரி நடத்துகிறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அதன் மூலமாக தான் எனக்கு பழக்கப்பட்டது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து அது பிடிச்சு போய் அதுக்கப்புறம் நான் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக கேட்க பழகினேன். அது மட்டும் இல்லாமல் அதில் வர நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் குறிப்பிட்ட வகையில் எனக்கு மகளிருக்கான நிகழ்ச்சிகள் மற்றும் அதில் வர்ற சிந்தனைகள், அது எல்லாமே எனக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தது. எனக்கு பாட்டு கேட்குறது பிடிக்குங்கிறனால சில பாடல்கள் வந்து அதில் கேட்டிருக்கிறேன். பஸ்ஸில் போகிறப்போ

0: ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து அது ஒரு பயனுள்ளதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் நான் கேட்டிருக்கிறேன். அது வந்து எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நிறைய புதிய தகவல்களை தெரிஞ்சுக்க அது உதவுச்சு. இந்த மாதிரி நிறைய வகையில் நான் ரேடியோ எஃப்எம் வந்து கேட்டதுனால எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்கிறதுக்கு இது ஒரு கருவியாக எனக்கு பயன்பட்டது. இப்படி பல வகையில் எனக்கு வானொலி வந்து ஒரு பயனுள்ள ஒரு கருவியாக இருந்திருக்குது. அதன் மூலமாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கொண்டேன். நிறைய செய்திகளை, இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிற நிகழ்வுகளை உடனே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வகையில் அது வந்து எனக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குது.
1: வண்ணங்களுக்கு எண்ணங்கள் கொடுத்தாய், உருவம் தெரியாது உணர்வுகளில் பதிந்தாய், வசந்த தூரலாய் வாசல் தேடி வந்தாய், காற்றோடு கைகுலுக்கி காதோடு பேசினாய், உலக விஷயங்களை உரக்க பேசி உயிர்ப்புடன் இருக்கிறாய், எட்டு திக்கும் நடக்கும் நிகழ்வுகளை எத்திக்கும் கொண்டு சேர்க்கிறாய், இசையும் கவிதையுமாய் கதையும் இலக்கியமுமாய் எளிய நடையில் நேயர்கள் நெஞ்சத்தை கொள்ளை கொள்ளும் நீ வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்குவங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2 முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை. காற்றலை வழி பயணிக்கும் ராகங்களின் ஊற்றலை குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 9:02.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும்
1: வசந்த அழைப்பு.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வணக்கம் கூறி வரவேற்கிறோம். அன்பு நேயர்களே, உங்கள் விருப்ப பாடல்களை உடனடியாக நமது குமரி பண்பலை நூற்றொன்றில் கேட்டு மகிழ வேண்டுமா? நமது நிலைய தொலைபேசி எண்கள் இதோ 260 240 மற்றும் ஒரு எண் 290 722, முன்னிணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 890 325 70 39. காற்றலையை சுகந்தம் பெற வைக்கும் இனிய கானங்களை கேட்க வரும் நேயர்களை சந்திப்போமா? முதல் அழைப்பாளரை இப்ப சந்திச்சிடலாம். வணக்கம், வருக. வணக்கம் வணக்கம், பேசலாம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்,
1: அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரர் யார்?
1: புன்னைநகர் ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து சிறை பறவை, ஜேசஸ் சுனந்தா பாடியது,
0: எல்லாரும் ஆனந்தமா இருக்கட்டும்னு இந்த பாட்டை கேட்டிருக்கீங்க. பாடல் கேட்டுலாம், இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 11:02 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
0: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 9:11:30 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றில் இருந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் வசந்த் அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து நமக்காக என்ன பாடல் தரப்போறாங்க அப்படிங்கறத கேட்டுலாமா? வணக்கம், வருக.
8: வணக்கம், சோமேர்மலத்திலிருந்து குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
8: படம் வந்து மெல்ல பேசுங்கள்.
0: சிவந்தி பூக்களில் செய்த வீடு அப்படிங்கிற பாட்டு இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேளுங்க. இணைப்பில் வந்ததற்கு மிக்க நன்றி.
8: நன்றிமா.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நேயின் ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தலைப்பு பள்ளி திறக்கும் நாளில் பெற்றோரும் குழந்தைகளும். இந்த தலைப்புல தோழியர் பங்கேற்று பேசலாம்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.

0: வருக.
1: ஹலோ, வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்கப்பா, பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க.
1: வடசேரி ராமலட்சுமணன்.
0: ராமலட்சுமணன், ஆஹா, சரி. என்ன பாடல் வேணும்ப்பா?
1: மன்மதன் வந்து காதல் நடத்தேன்.
0: சரிப்பா, அந்த பாட்டு உங்களுக்காக வருது. இதோ கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: நேரம் சரியா 9:18 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து கேட்டலாமா?

0: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
1: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
0: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.

0: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்ஏசி ஜப்பான்.
1: அது மட்டுமல்ல யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
0: வேலை வாய்ப்பு தரும் படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447311 கால் பண்ணுங்க.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் தேநீர் நேரம் குயில் பாட்டு இடம்பெறும்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி காத்திருக்கிறது.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அழைப்பாளர் சந்திக்கலாம். வணக்கம், பேசுங்க.
1: ஹலோ,
0: வணக்கம்மா. எங்கிருந்து யார் பேசுறீங்க சொல்லுங்க?
1: வள்ளி
0: வடசேரியில இருந்து. என்ன பாடல் வேணும், என்ன படத்துல இருந்துப்பா?
1: ஏழாம் அறிவுல இருந்து எம்மா எம்மா காதல் பண்ணுமா,
0: அந்த பாடல் வேணுமா? சரி, பாடல் கேட்டுருமா? இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
1: நன்றி.

0: நேரம் இப்பொழுது 9:31. குமரி பண்பலை நூற்றொன்றில் இப்பொழுது கேட்கலாம்.
1: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
2: பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி, உங்க உயிரை விட மேலானது இங்க எதுவுமே கிடையாது. உயிர் முதல்ல முக்கியம், அதை நம்ம காத்துக்கிட்டாதான் அடுத்த எல்லா இதுமே நமக்கு முக்கியமானதாகப்படும். அதனால எந்த சூழ்நிலையிலையும் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது உன் உயிர் முக்கியம். இப்ப அபாய இடங்கள்னா ஒரு நீர்நிலைகள் அல்லது வந்து ஒரு போர்வெல்லுக்காக ஏதாவது தோண்டி இந்த மாதிரி இல்லைன்னா ஏதாவது குழிகள் கூட இருக்கலாம், அந்த மூடப்படாத குழிகள், இது எல்லாமே நாம அறிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்துல ஆபத்து இருக்கு. இப்ப வந்து பள்ளி பேருந்து இல்லைன்னா ஒரு பேருந்து அல்லது ஒரு வாகனம் கனரக வாகனம் இதுக்கு சுத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டேஞ்சரஸான ஸ்பாட் இருக்கு. அதனுடைய ஒட்டிய பின்பகுதி அல்லது ஒட்டிய முன்பகுதியில இருந்து எக்காரணம் கொண்டு ரோட கடக்க கூடாது. கடக்கும்போது என்னாகும், பின்பக்கம் இருந்து கடக்கும்போது எதிர்வரும் வாகனத்தை தெரியாம விபத்துகள் நேரிடுவதற்கு வாய்ப்பு நிறைய. அதே மாதிரி ஒரு சுற்றுலா போறாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு நீர்நிலைகளுக்கு பக்கத்துல போறாங்க, அந்த இடத்துல என்னாகும்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ஆழம் வந்து பார்த்தாச்சுன்னா மேம்போக்கா ஒரு இடத்துல வந்து கால் நனையாத அளவுக்கு இருக்கும். ஆனா கொஞ்சம் இறங்குனீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு அதுவே ஒரு ஆபத்தான பள்ளமா இருக்கும். அதனாலதான் அபாய இடங்களை அறிந்து ஆபத்துக்களை தவிர்த்துடு. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு சில விஷயங்கள உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசு குழந்தைகள் நான் சொன்ன மாதிரி பெரியவர்கள் துணையின்றி நீர்நிலைகளுக்கு தனியா செல்ல எக்காரணம் கொண்டு அனுமதிக்க கூடாது. நீச்சல் தெரியாம எக்காரணம் கொண்டும் நீர்நிலைகள்ல இறங்கவே கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறோம் சொல்லிட்டு அந்த ஆபத்தே தெரியல. நிறைய சுற்றுலா தலங்கள்லாம் புதுசு புதுசா அந்த ரீல்ஸ் வந்து போறது தான் தெரியுது, ஆனா அங்க இருக்கிற அபாயத்தை வந்து அவங்க குறிப்பிடறதே இல்லை பெரும்பாலும். அதுல என்னாகும் பாத்தீங்கன்னா யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் தவறிட்டார்னா அடுத்தவருக்கும் நீச்சல் தெரியாது. அவரும் என்ன பண்றாரு, அவரை எப்படியாவது காப்பாத்திட மாட்டோமோன்னு சொல்லி அவரும் குதிக்கிறாரு, இன்னொருத்தரும் குதிக்கிறாரு. இந்த மாதிரி 2-3 பேர்

0: மாட்டிக்கிற சூழ்நிலையில் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் தவறிட்டார், அவரை எப்படி மீட்கிறது? ஏன்னா உங்களுக்கு நீச்சல் தெரியாது. அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீண்ட கம்புகள் எதா இருந்துன்னு வச்சிங்களேன். நீங்கள் இப்போ இருக்கிற ஒரு ஒரு சுற்றுலா போகிற இடத்துல பக்கத்தில் கம்புகள் ஏதாவது இருக்கலாம். அதை நீண்ட கம்பை எடுத்து உடனடியே அவரை நோக்கி நீட்டுங்க, அவர் அதை பிடிச்சி கூட வரலாம். ஏன்னா நீங்கள் தாமதிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுறது நல்லது. இல்லை, அதை தவிர்த்து உங்களுக்கே நீச்சல் தெரியாத போது நீங்களும் மாட்டிக்குவீங்க, அப்போ ரிஸ்க் வந்து டபுள் ஆயிடுது. அல்லது ஒரு நீண்ட துணி இருக்குது, இல்லை நீண்ட கயிறுகள் இருக்குது, அதை முதல்ல எடுத்து வீசுங்க. இல்லை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கேன் இருக்கும், அந்த கேன்கள் ஏதாவது தண்ணியை கொண்டு போயிருப்பீங்க, இல்லை என்ன பக்கத்தில் எங்கேயாவது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கும், அதை தூக்கி அது வந்து இது எதற்கான அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிதவைகளை வந்து அவங்க மூழ்கிட்டு இருக்கிற நபர் இல்லைன்னா ஆபத்தில் இருக்கிற நபரை நோக்கி வீசும்போது அதை அவர் பிடிச்சிக்கிட்டார்னா அதை வச்சு அவர் என்ன பண்ணலான்னா அவர் தன்னை தற்காத்து கரையேற வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதனால இதை வந்து கவனமாக நீங்கள் கருத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மூடப்படாத திறந்த ஆழ்குழாய் கிணறுகள்லாம் இப்போ எங்கேயுமே இல்லை, இருந்தாலும் வந்து ஓரளவு ஆபத்தான குழிகள் எங்கேயாவது நம்ம கவனத்திற்கு வந்தாச்சுன்னா உடனடியாக நீங்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கோ அல்லது அருகில் காவல் நிலையத்துக்கோ நீங்கள் கண்டிப்பாக தகவல் தெரிவிக்கலாம்.
1: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 9:35. குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேயர்களை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மோட இணையும் நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் நமக்காக தரப்போறாங்க அப்படிங்கறத கேட்டுடலாமா? வணக்கம், வருக. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? களியக்காவிளை லிசி அம்மாக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? விட்டு விட்டு கேக்குது நீங்க பேசுறது, சொல்லுங்க. சரிம்மா, கற்பூர முல்லையிலேருந்து பூங்கா காவியம் அந்த பாடல் தான் இல்லையா? சரிம்மா, கேட்டுடலாம். பாடல் இணைப்பில் வந்ததற்கு நன்றி.

0: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 11:02 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா. நேரம் 9:41 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம் அன்பு நேயர்களே. தென்றலில் வரும் தாலாட்டாக, இனிக்கும் இசையாக நீங்கள் விரும்பும் பாடல்களை எல்லோரும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த பாடலை தரப்போறது யாரு, எங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், வருக.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, சுங்காங்கடை சீலாமாவுக்கு என்ன பாடத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
5: கண்டிப்பா
4: உங்களுக்காக அந்த பாடல் இதோ காய்ச்சலையில வருது, கேக்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. பள்ளி திறக்கும் நாளில் பெற்றோரும் குழந்தைகளும் அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, அவங்களுடைய அந்த பரபரப்பு, அப்புறம் ஒரு முதல் முறையாக குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா அவங்க எந்த அளவு சந்தோஷமா இருப்பாங்க, பெற்றோர் குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் பத்தி தோழியர் பங்கேற்று பேச வரலாம். மறந்துடாதீங்க இன்று பகல் 1:10. நேயர்களுடைய விருப்பத்தில் ஆனந்த ராகங்களின் அணிவகுப்பாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். குமரி பண்பலை 101 நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இது வசந்த அழைப்பு. நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், வருக.
1: வணக்கம். இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரர் யார், எங்கிருந்து? சொல்லுங்க.
1: கடலோர கவிதைகள் படத்திலிருந்து. கொடியிலே
0: அந்த பாட்டு இதோ உங்களுக்காக வருது, கேளுங்க. இணைப்பில் வந்ததற்கு நன்றி.

0: ஆனந்த ராகங்களின் அணிவகுப்பாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேயர்களின் தெரிவில் இனிமையான ராகங்கள். வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி இது. அன்பு நேயர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கீரைகளின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 9:53 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய காத்திருக்கும் அடுத்த அன்பு நேயர் யாரெங்கிருந்து என்ன பாடல் தரப்போறாங்க அப்படிங்கறத கேட்டுடலாம். வணக்கம், வருக.
1: வணக்கம் மேடம்.
0: இங்க இருந்து யார் பேசுறீங்க ஐயா?
1: வெள்ளிச்சந்தையில இருந்து.

0: ராபின்சன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: நீயா திரைப்படத்தில் ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா.
1: கண்டிப்பா அந்த பாடல் இதோ உங்களுக்காக வருது. இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
0: நன்றி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் தேநீர் நேரம் குயில் பாட்டு நேயர்களின் கவிதை தொகுப்பு இடம்பெறவிருக்கிறது. இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லி நிகழ்ச்சியில் இனிய பாடல்களை வலம் வரச் செய்த நேயர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியினை நியூஸ் ஆன் ஏஆர் ஆப் வழியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் வானொலியில் குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.

பெறுகிறது இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வைக்கிருபா கணேஷ். அன்பர்களே, 10:02 படிப்பும் பணியும் நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி 10 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து ஒலிவலம் வரப்போகுது, கேட்டுட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. உங்களுடைய ஆனந்தம் தரும் பண்பலை குமரி பண்பலை 101.

0: மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோரிடையே உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேருவதற்கு இதுவரை 281,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பொறியியல் படிப்புக்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு, மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் 420 கிராமங்களில் மீன்வள பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இன்று முதல் 15 நாட்களுக்கு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 116,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: பத்து மணி 2 நிமிடத்திற்கு நாம் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. இப்பொழுது கேட்கலாம்
3: படிப்பும் பணியும்.
4: வணக்கம் நேயர்களே. படிப்பு அப்படிங்கறது ஞாபகம் வைக்கிறது மட்டும் இல்ல, அதை புரிந்து கொள்றது. ஒரு விஷயத்த நாம புரிந்து கொண்டு படிச்சோம் அப்படின்னா அது எப்போதுமே மறக்காது இல்லையா? அதனால

0: ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சு படிப்போம், வெற்றி நமக்கு தான். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய படிப்பும் பணியும் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? வேலை வாய்ப்பிற்கான பகுதியில் இன்று
1: தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் TNPSC ஆல் நடத்தப்படும் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் பணிக்கு மொத்தம் 461 காலி பணியிடங்கள் உள்ளன. வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/7/2026 தேதியின்படி 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tnpsc.gov.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tnpsc.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் June 25.
2: தேசிய அலுமினிய நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆபரேட்டர் பணிக்கு 115 காலியிடங்களும், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிட்டர் பிரிவில் டெக்னீஷியன் பணிக்கு 93 காலியிடங்களும், மைனிங் பணிக்கு 21 காலியிடமும், ஃபோர்மன் பணிக்கு 11 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 268 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் BSc பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 10/6/2026 தேதியின்படி 18 வயதில் இருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.mudra.nalkolindia.co.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.mudra.nalkolindia.co.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் June 10.
1: சரக்கு விமான போக்குவரத்து துறையில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். செக்யூரிட்டி ஸ்கிரீனர் பணிக்கு 158 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் +2 முதல் வகுப்பில் 60% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் எழுதவும் பேசவும் தெரிந்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/5/2026 தேதியின்படி 27 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.aaiclas.aero. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.aaiclas.aero. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் June 8.
3: பெட்ரோலியம் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பால்மர் லாரி நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெய்னி பணிக்கு 39 காலியிடங்களும், கிராஜுவேட் என்ஜினியர் பணிக்கு 23 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 62 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டும்

மாவட்டத்தில் பிஇ, பிடெக், எம்பிஏ இதில் ஏதாவது ஒன்றில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 9/6/2026 18 வயதில் இருந்து 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.balmerlorry.com. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.balmerlorry.com. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூன் மாதம் 9 இந்திய ராணுவத்தில் லியூட்டனன்ட் பணிக்கு காலியாக உள்ள இடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் பிரிவில் லியூட்டனன்ட் பணிக்கு மொத்தம் 30 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், மிஸ்க் என்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் இதில் ஏதாவது ஒன்றில் பிஇ அல்லது பிடெக்கில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/1/2027 20 வயது முதல் 27 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.joinindianarmy.nic.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.joinindianarmy.nic.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூன் மாதம் 11. மத்திய அரசு பணியிடங்களுக்கு UPSC தேர்வாணையம் வெளியிட்டுள்ள காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். சயின்டிஸ்ட் பணிக்கு 46 காலியிடங்களும், விமான அதிகாரி பணிக்கு 25 காலியிடங்களும், வெடிப்பொருள் துணை கட்டுப்பாட்டாளர் பணிக்கு 44 காலி பணியிடங்களும், துணை இயக்குனர் பணிக்கு 26 காலியிடங்களும், மேனேஜர் பணிக்கு 8 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 194 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ, பிடெக், பிஎஸ்சி இதில் ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 12/6/2026 18 வயதில் இருந்து 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.upsc.gov.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.upsc.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூன் மாதம் 12.

0: தேர்வர்களுக்கான பகுதியில் இன்று
1: ஹண்டா வைரஸ் எதன் மூலம் பரவுகிறது? ஹண்டா வைரஸ் எலிகளின் எச்சம் மூலம் பரவுகிறது. உலகின் மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தி நிறுவனம் எது? உலகின் மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தி நிறுவனம் கோல் இந்தியா லிமிடெட் ஆகும். மியாமி கிராண்ட் ப்ரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றவர் யார்? மியாமி கிராண்ட் ப்ரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றவர் கிமி ஆண்டோனெல்லி ஆவார். உச்ச நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிகளின் எண்ணிக்கை என்ன? உச்ச நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிகளின் எண்ணிக்கை 34 ஆகும். இந்தியாவின் முதல் சுற்றுப்பாதை தரவு மைய செயற்கைக்கோள் எது? இந்தியாவின் முதல் சுற்றுப்பாதை தரவு மைய செயற்கைக்கோள் பாத் பைண்டர் ஆகும். 2026 ஆண்டுக்கான புலிட்சர் பரிசை வென்ற இந்திய பத்திரிகையாளர்கள் யாவர்? 2026 ஆண்டுக்கான புலிட்சர் பரிசை வென்ற இந்திய பத்திரிகையாளர்கள் ஆர் கே ஆனந்த் மற்றும் சுபர்ணா சர்மா ஆவார். நாடு முழுவதும் அனைவருக்குமான உயர்தரமான கல்வியை வழங்க மத்திய அரசு தொடங்கிய திட்டம் எது? நாடு முழுவதும் அனைவருக்குமான உயர்தரமான கல்வியை வழங்க மத்திய அரசு தொடங்கிய திட்டம் பிஎம் ஸ்ரீ திட்டமாகும். தென் கடற்கரை ரயில்வே இந்தியாவின் எத்தனையாவது ரயில்வே மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? தென் கடற்கரை ரயில்வே இந்தியாவின் 18வது ரயில்வே மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் விண்வெளி துறை யூனிகார்ன் ஆக எந்த நிறுவனம் உருவெடுத்துள்ளது? இந்தியாவின் முதல் விண்வெளித்துறை யூனிகார்ன் ஆக ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உருவெடுத்துள்ளது. 2026 ஆண்டுக்கான சிறந்த உலகளாவிய சுற்றுச்சூழல் தலைமையத்துவமிக்க திட்டத்திற்கான விருதை பெற்ற நிறுவனம் எது? 2026 ஆண்டுக்கான சிறந்த உலகளாவிய சுற்றுச்சூழல் தலைமைத்துவமிக்க திட்டத்திற்கான விருதை பெற்ற நிறுவனம் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் ஆகும். அனைத்து தொழிலாளர்களுக்குமான உடல் பரிசோதனை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? அனைத்து தொழிலாளர்களுக்குமான

0: முதல் பரிசோதனை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் மன்சுக் மாண்டவியா ஆவார். இந்திய முப்படைகளின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்திய முப்படைகளின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் ராஜா சுப்பிரமணி ஆவார். இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக நியமிக்கப்பட்டவர் கிருஷ்ணா சுவாமிநாதன் ஆவார். தாரா ஏவுகணையை எந்த நிறுவனம் உருவாக்கியது? தாரா ஏவுகணையை DRDO நிறுவனம் உருவாக்கியது. முதல் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது? முதல் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறுகிறது. இந்தியாவில் பள்ளி கல்வி முறை என்ற தலைப்பில் அறிக்கையை வெளியிட்டுள்ள அமைப்பு எது? இந்தியாவில் பள்ளி கல்வி முறை என்ற தலைப்பில் அறிக்கையை வெளியிட்டுள்ள அமைப்பு நிதி ஆயோக் ஆகும். ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இந்திய வம்சாவளியினர் யார்? ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இந்திய வம்சாவளியினர் மணிவண்ணன் ஆவார். MIRV தொழில்நுட்பத்தின் சிறப்பு என்ன? MIRV தொழில்நுட்பத்தின் சிறப்பு ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்கும் திறன் ஆகும். இந்தியாவில் முதல் ஜவுளி பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் முதல் ஜவுளி பூங்கா தெலுங்கானா மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது. டித்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவ இந்தியா தொடங்கிய நடவடிக்கை எது? டித்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவ இந்தியா தொடங்கிய நடவடிக்கை ஆபரேஷன் சாகர்பந்த் ஆகும். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது? உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி சீனா நாட்டில் நடைபெற்றது. 2025 ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? 2025 ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் கர்நாடக மாநிலம் ஆகும்.
1: படிப்பிற்கான பகுதியில் இன்று
0: BSEயின் எலக்ட்ரானிக் மீடியா பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
1: இது ஒரு 3 வருட இளநிலை பட்டப்படிப்பு.
0: இந்த பட்டப்படிப்பை படிப்பதற்கு பிளஸ் டூவில் குறைந்தது 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்.
1: இந்த பட்டப்படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா
0: வீடியோ எடிட்டர், கண்டென்ட் ரைட்டர், சோசியல் மீடியா மார்க்கெட்டர்
1: போன்ற பல்வேறு பணிகளுக்கு போகலாம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கடிதம் வழியாக எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், படிப்பும் பணியும் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 629004.
0: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள்
1: GM தர்ஷினி,
0: டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
5: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன?

0: பாதுகாத்திடு
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். நேர்மை பொழுது 10:25. அழகான பாடல் ஒன்று, நினைத்தாலே இனிக்கும். இந்த படத்திலிருந்து ஜானகி ஐயர், வி வி பிரசன்னா ஆகியோர் பாடியது, கலைக்குமார் வரிகளுக்கு இசை விஜய் ஆண்டனி.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து
1: உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 10:30. மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். பொதுமக்களின் பொதுவான பிரச்சினைகளை அரசு அலுவலர்கள் அறிய தரும் குமரி பண்பலை 101 முயற்சி இந்த நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்காக கடிதம் எழுதியுள்ள நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 வழியே அக்கடித வழி கோரிக்கைகளை கேட்டு உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு வரும் அலுவலர்களுக்கும் அன்பு வணக்கமும் நன்றியும். நிகழ்ச்சியில முதலாவது நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சங்கமம் படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் சுஜாதா பாடியிருக்காங்க, கேட்கலாமா?

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
4: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ், ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
10: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
11: ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி.

அன்பலை நூற்றொன்றில் இன்று பகல் 1:10 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜினியின் ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி காத்திருக்கிறது. இன்றைய தலைப்பு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாமா? பள்ளி திறக்கும் நாளில் பெற்றோரும் குழந்தைகளும் எப்படி இருக்கு மனநிலை, எந்த அளவுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பத்தி தோழியர் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசலாம்.

மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மக்கள் மன்றத்தில் நம்ம முதல் கடிதம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அகிலா எழுதியிருக்காங்க நாகர்கோவிலிருந்து. குறுகலான சில தெருக்களை சில பேர் சாலையாக நினைத்து வேகத்தை கூட்டி இருசக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனத்தில் செல்வதை பார்க்க முடிகிறது. நிறைய பேரின் அனுபவமும் கூட அப்படிதானே. ஆனால் சாலையில் செல்வதை விட இந்த குறுகலான தெருக்களில் வேகத்தை குறைத்து வாகனங்களை ஓட்ட வேண்டும் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு, எனவே மக்கள் இருபுறமும் நடந்து செல்லவும் பாதை உள்ள குறுகலான தெருக்களில் இரண்டு வேகத்தடையாவது அமைத்து மக்கள் பயமின்றி நடந்து செல்வதற்கு வழிவகுக்க வேண்டும். அதேபோல வண்டி ஓட்டுநர்களும் வேகத்தை குறைத்து இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அன்பு சகோதரி அகிலா நாகர்கோவிலிருந்து. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம். நிச்சயமாக குறுகலான தெருக்களில் இரண்டு வேக தடை அமைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் அடுத்து நிறைய கடிதங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இளவு விலையிலேருந்து மரியா தோலமஸ் அவருடைய கடிதங்களை நம்ம தொடர்ந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? பார்த்தாலே பரவசம், இந்த படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் சாதனா சர்க்கம் பாடியிருக்காங்க. பாடல் வருது, கேட்கலாம்.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் தேநீர் நேரம் குயில் பாட்டு இடம்பெறவிருக்கிறது. நேரம் சரியா 10:47 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இலவு விலை ஜி மரியா தோலமஸ் இந்த நேயர் நிறைய கடிதங்களை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. விவசாய நலன் கருதிய கடிதங்களாக தான் நிறைய கடிதங்களும் அமைந்திருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது விவசாயம் நிலம் குறைந்து கொண்டே வருகிறது. விவசாயம் செய்யும் பகுதியில் சரியான நடைபாதை வசதி இல்லை. வயல்களுக்கு செல்லும் நடைபாதைகளை வேலி போட்டு அடைத்து வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மாற்றித்தர வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதத்திலையும், கலப்பை உள்ளிட்ட அத்துணை விவசாய கருவிகளும் வாங்குவதற்கு கடன் உதவி செய்ய முன்வர வேண்டும். அரசு இதுக்கு உதவி செய்யணும், விவசாயத்தை முன்னேற்றுவதற்காக கடன் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, விவசாயிகளாக இருப்பாங்க, அவங்களுக்கு நிலம் இல்லை அப்படின்னா குத்தகைக்கு நிலம் கொடுப்பதற்கு வருவாய்த்துறை அதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அடுத்த கடிதத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, வங்கிகளுக்கான ஒரு கோரிக்கை தான். இந்த கோரிக்கையிலையும் விவசாயிகளுக்கு நிறைய பேருக்கு வந்து தமிழ் மட்டும்தான் தெரியும், அதனால் வங்கிகள் தமிழில் தகவல் அனுப்பி உதவி செய்ய வேண்டும். அப்போ தான் அவங்களால முழுமையான வகையில் வங்கி பண பரிவர்த்தனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அடுத்தது, மாற்றம் தேவை அப்படின்னு தலைப்பிட்டு விவசாய கருவிகளை தயாரித்து அதை விவசாயிகள் பயன்படுத்தும் வகையில் அவங்க வாங்க முடியலனா கூட வாடகைக்கு கொடுத்து பயன்படுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை கொடுத்துருக்குறாங்க. நிறைவான ஒரு கோரிக்கையாக, விரிகோடு ரயில்வே கேட்டில் நீண்ட நேரம் மக்கள் நின்று செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது. பாலம் அல்லது சுரங்க நடைபாதை அமைத்து தந்து பயணத்தை தடையில்லாது

செய்வதற்கு வசதி ஏற்படுத்த வேண்டும், சம்பந்தப்பட்ட துறை ஆவண செய்யுமா அப்படின்னு கேள்விக்குறியோட கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் நம்ம நேயருக்கு. அதே மாதிரி கோரிக்கைகளை எழுதும்போது நல்ல தெளிவாக எழுதி அந்த கோரிக்கை என்ன அப்படிங்கிறத ஒரு அண்டர்லைன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் தொடுத்து எழுதியிருக்கிறாங்க, அது அதனால் நம்ம வந்து கோரிக்கை எது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்ச நேரமாக போராட வேண்டியதாக இருக்குது. அன்பு நேயருக்கு இது ஒரு கோரிக்கையாக கொடுத்துடலாம். நாம் அடுத்ததாக நிகழ்ச்சியில் பாடல் வரப்போகுது. முதல்வன் படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க, கேட்டலாமா?

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. விவசாயத்தில் பெண்கள் சாதிக்கலாம். நேர்முகம் பங்கேற்கிறார் மீனாட்சிபுரம் ஏ சங்கரி அவர்கள். அமுத சுரபி பாலின் மகத்துவம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இயற்கை விவசாயம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர்.

மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள் நிகழ்ச்சியில உங்களுடைய கடிதம் இடம்பெறணுமா? உங்க பகுதியில நிலவக்கூடிய பொதுவான பிரச்சனை குறித்து தெளிவா எழுதி உங்களோட பெயரும் ஊர் பெயரையும் குறிப்பிட்டு நிலை இயக்குநர் மக்கள் மன்றம் பகுதி ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 கோணம் நாகர்கோவில் 4 இந்த முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.

இன்றைய நிகழ்ச்சிக்காக கடிதம் எழுதிய நேயர்களுக்கும் அந்த கடிதங்களை குமரி பண்பலை நூற்றொன்றின் வழியாக கேட்டு நடவடிக்கை மேற்கொண்டு வரக்கூடிய அரசு அலுவலர் பெருமக்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.

11:02 பாடுவோர் பாடலாம் நேர்லி நிகழ்ச்சி காத்துக்கிட்டே இருக்குது. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இன்னைக்கு நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கீரைகளுடைய முக்கியத்துவத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். யாரு சொல்ல போறாங்க? குட்டக்குழி

வெள்ளிக்கிழமை தோறும் மதியம் 2:30 வரக்கூடிய இசைத்தென்றல் நிகழ்ச்சியில இன்னைக்கு சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களோட பாட்டு காத்துக்கிட்டே இருக்குது. மறக்காம கேளுங்க. நிறைவு பெறுகிறது இன்றைய மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள் நிகழ்ச்சி. இனி வருவது செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுபேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 2,81,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. பொறியியல் படிப்பிற்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,16,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அம்மா போல பக்குமான பண்பிலை, இது உங்க குமரி பண்பிலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 11:02. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

11:14 ஆயாச்சு. இசை என்பது மொழிகளை தாண்டி இதயங்களை இணைக்கும் ஒரு இனிய பாலம். அந்த இசை பாலத்தில் இன்று உங்களை குரலும் பயணிக்க போகிறது. திறமைகளை வெளிப்படுத்தவும் பாடல்களால் மனங்களை மகிழ்விக்கவும் வந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு பாடலுடைய இசை உங்களுக்கு போடப்படும். அந்த இசை எந்த பாடலுடையது அப்படின்னு நேயர்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சிட்டா கால் பண்ணி பேசலாம். 2602400 மற்றும் 2907072 இணைப்பு எண் 0465 2. அலைபேசி எண்ணிற்கு 8903257309. நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. சரி, முதல் பாடல் ரொம்ப எளிமையா கேட்டலாமா? முதல் பாடலின் இசை இதோ.

0: நேயர்கள் வந்தாச்சு. சரி, முதல் நேயர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வடசேரி வடசலந்து பிரியங்கா.
0: வடசேலேருந்து பிரியங்கா பேசுகிறீங்க. சொல்லுங்கம்மா, இந்த பாடல் என்ன பாடணும் தெரியுமா? அந்த பாடல் தான் சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ரெண்டு லைன் பாடுறீங்களா இல்லை வேறு பாடல் பாடுறீங்களா?
1: வேற பாடுறேன்.
0: பாடலாமே. நன்றி, அழகா படித்தீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றபடிக்கு நன்றி. நேர்கள் சரியாக கண்டுபிடிச்ச அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நெஞ்சு நிலை திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியிருக்காங்க. தேவாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில்

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: சரி, என்ன பாடல்னு கண்டுபிடிக்க ஒரு நேரம் இணைப்பில் வராங்க. வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?

0: வரங்கள் கேட்டேன், சொரங்களை அவனே கொடுத்தான். மனிதரில் இதயம் அறிவாரோ? நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே என்று பூமியில் இதயாரும் உணர்வாரோ? மனதிலே மாளிகை வாசம் இழந்ததே மரநிழல் நேசம், எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே. என்னவாயில் திரும்பி விரிக்கும் வண்ண பறவைகளை இக்கதையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் இறங்கிவிடும்.
1: நன்றி மேடம்,
2: அழகா படித்தீங்க, நிகழ்ச்சியில் பங்கிட்டு இருக்கீங்க, நன்றி.
1: ரொம்ப நன்றி.
2: பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடியிருக்கும் பாடல் வித்யாசாகரின் இசையில்

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: குமரி பண்பலை நூற்றொன்று நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலோட பீஜம் இதோ.

0: என்ன நேர்களை, பாடல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? வணக்கம். அடுத்த நேயர், வணக்கம். ஆ சொல்லுங்க, யார் பாடல்
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: ம், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, நீங்க பாடுறீங்களா இல்ல வேற பாடல் பாடுறீங்களா? ம், பாடலாமே.
1: பாடு

0: சரிங்க, அழகாக பாடுறீங்க, ஆனால் என்ன பாடலுங்கிறதே தெளிவாக கேட்க மாட்டேங்குது. ஏன்னா உங்களோட வானொலி ஒலியளவு தான் அதிகமாக கேட்குது. சரிங்கய்யா, அழகாக பாடுனீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. அதாவது நேயர்கள் நீங்கள் பாட போகிறீங்க, அதனால் நீங்கள் வந்து வானொலி ஒலியளவை குறைச்சி வச்சுட்டு பேசுங்க, இல்லைனா கொஞ்சம் தள்ளி நின்று பேசலாம். அப்போ தான் நீங்கள் பாடுறது வெளியே கேட்கும். கண்டுபிடித்த அந்த பாடல் மோனிசா என் மோனலிசா அப்படிங்கிற படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியிருக்காங்க. டி ராஜேந்தர் இசையில்.
1: ஹலோ மோனிஷா ஹியர், ஹூ

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: நினைவுபடுத்தும் நேர்களை, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கீரைகளின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் கொட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். சரி, நிகழ்ச்சியில நாம பாடுவோர் பாடலாம் நேர்களை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுடைய இசையை கேட்டுடலாமா?

0: இசை கேட்ட உடனே நேயர்கள் வந்தாச்சு, கண்டுபிடிச்சாச்சு, பார்க்கலாம். வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க? யாரு, தெளிவா கேக்கல. யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. உங்க வானொலி ஒலி அளவு குறைச்சிட்டு பேசுறீங்களா? பாடல்
1: என்னன்னு
0: தெரியுமா? கண்டுபிடிச்சு, எளிமையா இருக்குது இல்லையா பாடல் எல்லாம்? சரிங்கம்மா, நீங்க வேற பாடல் பாடுறீங்களா இல்ல இதே பாடல் பாடுறீங்களா?
1: இல்ல மேடம்,
0: வேண்டாமா. பாடலையா? இப்ப ப்ரோக்ராமே பாடுவோர் பாடலாம் தான், பாடலையா நீங்க?
1: இல்ல மேடம், இல்ல.
0: சரிங்கம்மா, நன்றி நன்றி.
1: நன்றி மேடம்.

இந்த பாடல் பிரியம் திரைப்படத்திற்காக கோபால் சர்மா, அனுஸ்ரீராம் பாடியிருக்காங்க. வித்யாசாகர் இசையில் வைரமுத்துவின் வரிகளே.

0: குமரி பண்பலை நூற்றில் நாம் இணைந்திருப்பது பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 ஆர்கேஜியினை வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியை நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: உலகத்தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
1: பாடுவோர் பாடலாம் நெல்லை நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அடுத்த பாடலுடைய விஜயம் இதுவும்

0: எவ்வளவோ பாடல் கண்டுபிடிச்சேன், இது ரொம்ப எளிமையான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் இணைப்புல வராங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கிறோம். பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா
1: மேம்? எனக்கு பாட்டு இன்னும் ஆப்ல வரவே இல்லை மேம், அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருக்கேன். நீங்க இன்னொரு

0: கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேம், சூப்பரா கேட்டது போன்லயே. இன்னைக்கு மேம் ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்களா மேம்? இந்த பாட்டு நான் கேட்ட ஞாபகமே இல்ல.
0: கேட்ட ஞாபகம் இல்லையா? ஐயோ, ரொம்ப எளிமையான பாடல் இது.
1: அப்படியா மேம்? தங்க மகன் என்று சிங் அந்த நடி போட்டு அந்த பாட்டு
0: பாத்தீங்களா? தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க தெரியலன்னு சொல்லிட்டீங்க.
1: ஜாலி மேம், நான் சும்மா ஒரு ஃப்ளூ கிளர் சொல்லலாம்னு நினைச்சேன். அந்த பாட்டு மாதிரி இருக்கே அப்படி.
0: பாஷா திரைப்படத்துல இருந்து தங்க மகன் அந்த மாதிரி பாடல்.
1: சூப்பர் மேம், ரொம்ப ஹாப்பி.
0: பாடுறீங்களா இல்ல வேற பாடல் பாடுறீங்களா?
1: வேற படத்துல இருந்து வேற பாட்டு பாட போறேன்.
0: பண்ணலாம்.
1: சிட்டுக்குருவி மொத்தம் போட்டு

0: அழகா பாடியாச்சு. அருமையா இருந்தது. நிகழ்ச்சி பங்கேற்றபைக்கு நன்றி.
1: நன்றி மேம், வணக்கம்.
0: அந்த பாடல் பாஷா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், சித்ரா பாடியிருக்காங்க. தேவாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில்

0: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
1: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
0: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ்கன்யாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
2: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
0: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital. குமரி பண்பலை 102 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம். நிகழ்ச்சியில நேயர்கள் எல்லாருமே எளிமையா பாடல் இருக்கிறதுனால எளிமையாவே கண்டுபிடிச்சாங்க. சரி, அடுத்த பாடலுடைய பிஜிஎம் கேட்டலாமா?

0: இருக்கிற கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு பார்க்கலாமா. வணக்கம். அடுத்த நேயர். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கமா, யார் இங்கே பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், ராமன்புல இருந்து குமாரி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமா, அந்த ஒரு நிமிடம்.
0: இதுவும் எளிமையான பாடல்
1: பறக்கிறது. அந்த பாடல் தானே மேடம்?
0: அதே பாடல் தான், கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. பாடுங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் பாடலாமே.
1: அன்னக்கிளி உன்னை தேடுதே, ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆவரும் பூமேனி வாடுதே. அன்னக்கிளி உன்னை தேடுதே, நதியோரம் பிறந்தே, ஒடி போல வளர்ந்தேந்தே. நதி என்றும் கரு என்றும் பால் பால மறந்து போச்சு.
0: என்னாச்சு, மனசுக்குள்ளே பாடிட்டு வாய்ஸ் அவுட் பண்ணிட்டீங்களா? மனசுல யோசிச்சு யோசிச்சு பாட்டீங்களா?
1: நன்றி.
0: சரிங்க, நிகழ்ச்சி பங்கிட்டு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: ஆர்கேஜி நெய்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 ஆர்கேஜி நெய் வழங்கும் ஹாய் ஸ்நிகிதி நேர்லை நிகழ்ச்சி கேட்கும். பாடுவோர் பாடலாம் நேர்லை நிகழ்ச்சியில அடுத்த பாடலுடைய பிஜிஎம் இதோ.

0: நேர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? அடுத்த நேயர் வணக்கம். அடுத்த நேயர் இணைப்புல வராங்க. வணக்கம். வணக்கம், கேக்குது கேக்குது, சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நலம் நலமரியாவல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: ம், சொல்லுங்க. என் பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நிகழ்ச்சி ஜரூரா பயின்று இருக்கிறது. நான் வந்து மியூசிக் கேட்கல, போடுங்க.
0: போட்டுடலாம், போட்டுடலாம்.
1: கடைசி நேயர் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ.
0: ம், சொல்லுங்க.
1: மியூசிக் கேட்கலையே?
0: கேட்கலையா?
1: ஆமா, கேட்க முடியா? போடுங்க.

0: ஹலோ.
1: கேட்டுச்சா?
0: ஆமா, நான் பேச நினைத்ததெல்லாம் நீ பேச வேண்டும்.
1: இல்லையே.
0: அந்த மியூசிக் நம்ம வேற எங்கேயே கேட்டுருட்டோ. நீங்க போட்ட மியூசிக் எனக்கு அறவே கேட்கவே இல்லை. அதனால
1: இன்னொரு முறைப்படுத்துமா?
0: நான் போடுங்க.

0: நமக்கு ஆதல் மாறுமா?
1: இல்லையே, இது வந்துட்டு ரஜினிகாந்த் நடித்த ஒரு திரைப்படம்.
0: ஜோடி யாரு?
1: ஜோடி யாருன்னு சொல்லலாம். ரோஜா.
0: ரோஜாவா? உழைப்பாளி பட்டத்துல பாடல். அதுல அந்த பாடல் எனக்கு மனசில் நிக்கிறது, வார்த்தைகள் வரமாட்டேங்கிறது. நீட்டு கேட்ட அப்புறம் கெஸ்ட் பண்ணேன், நீங்கள் சொல்லிட்டு உழைப்பாளி பட்டத்துல பாடல் தான் தீர்க்கமா சொல்றேன்.
1: படம் பேர் சொல்லிட்டீங்க, பாடல் சொல்லியே.
0: பாடல்
1: சரி, அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா பாக்கலாமா? நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலில் ரமான்மா.
1: சொல்லுங்க ஐயா, பாடல் கண்டுபிடிச்சீங்களா?
2: படம் உழைப்பாளி. ஒரு சோலை குயில் பாடுதமா, அந்த பாடல்மா?
1: அந்த பாடல் தான் சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: நன்றி அம்மா.
1: சரி, பாடல் பாடுறீங்களா?
2: பாடலாமா? பாடலாமா. இந்த அந்தரங்கம்ங்கிற படத்துல இருந்து பத்மஸ்ரீ கமலஹாசன் பாடின பாடல் ஞாயிறு.

0: கண்கள் பொழிக்க வந்தாய், உலகெங்கும் பொங்கி ததும்பும் அழகென்னாலே நடந்தும் அங்கங்கள் மெருகு படியும் அங்கங்கள் ஜாலம் புரியும் ஞாயிறு ஒளிமலையில் திங்கள் குளிக்க வந்தாள் மன்மதனின் ரதியம் உண்ணாள் பொன்மதனம் பெண்கள் ஊர்வசியில் இங்கு வந்தாள் பேரழகை வாங்கி சென்றாள் ஞாயிறு ஒளிமலையில் திங்கள் குளிக்க வந்தாள்
1: பண்ணீங்க
0: வருக தரமென்னும் அதிகம் பெருக வைரங்கள் நம்பி வருக புது வடிவம் தாங்கி பெருக புது வடிவம் தாங்கி பெருக நன்றியம்மா
1: நன்றி நன்றி நன்றி. பாடலின் படம் உழைப்பாளி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க. இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில்

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
3: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்,
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: நிகழ்ச்சி நிரல் நமது குமரி பண்பலை 101 இன்று இனி வளமர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கீரைகளின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் குட்டக்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். இன்று பகல் 12:55 திரையிசை, பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் ஹாய் ஸ்நிகிதியே. பள்ளி திறக்கும் நாளில் பெற்றோரும் குழந்தைகளும் நேர்லை நிகழ்ச்சி. 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இன்று பிற்பகல் 2:15 தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். இன்று பிற்பகல் 2:30 இசைத்தென்றலில் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் தேனி நேரம் குயில் பாட்டு நேயர்களின் கவிதை தொகுப்பு இடம்பெறும். இன்று மாலை 4:02 வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரையிசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று மாலை 5:02 தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள், தொடர்ந்து முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசைச்சரம். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சிகள், 6:10 சேவை செய்திகள், 6:15 திரையின்வன், 6:20 மெல்லிசை, 6:40 திரையிசை. இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, விவசாயத்தில் பெண்கள் சாதிக்கலாம், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மீனாட்சிபுரம் ஏ சங்கரி அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, பாலின் மகத்துவம் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இயற்கை விவசாயம் குறித்த தகவல்களை தருகிறார் பேச்சுவாரை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள். இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி, 8:30 திரையிசை. இரவு 9:15 செய்திச் சுடர், 9:30 திரையிசை. இரவு 10:05 நிலாமுற்றம் திரைப்பட பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் கேட்டு பயன்பெறுங்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. மழை பெய்யும் போது மண்மனம் பரவுவது போல இனிய பாடல்கள் ஒலிக்கும் போது மனதில் இனிய நினைவுகள் மலர்கின்றன. உங்கள் மனதை மென்மையாக வருடி நினைவுகளை நினைக்க வரும் இனிய இசை துளிகளின் தொகுப்பு மனம் நனையும் மதுரமலை. இது தேரில் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியின் முதலில் பாத காணிக்கை திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியிருக்கும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். காதல் நிறைந்த இவளின் நினைவை கொடுத்து இவரின் மனதை கொண்டு செல்ல அனுமதி கேட்டு நிற்கின்றாள் இந்த மங்கை.

0: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
1: குமரி பண்பலை நூற்றொன்றை நேயர்கள் அனைவரும் மனம் நனையும் மதுரமலையில் நனைந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி ஆயிரம் மலர்களில் ஒரு மலரான இவள் காதல் பாசத்தால் இவரது புதிய உலகில் காதல் தீபம் ஏற்ற வருகின்றாளாம். ஆலயமணி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது மனநிலையும் மதுரமலை இது தேர்தல் சபையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் இனி எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியிருக்கும் பாடல் விக்குமாரின் இசையில் வாலியின் வரிகள். இவள் முகம் தாமரையா இல்லை தாமரைதான் இவள் முகமா என்றெண்ணி தன் எண்ணங்களுக்கு வண்ணம் தீட்டுகிறாரோ

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: Urgently Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Urgently Super Speciality Hospital
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில்.

குமரி பண்பலை நூற்றுக்கொண்டில் இன்று பகல் 1:10 ஆர்கேஜி நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியை நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். மனநிலையும் மதுரமலையில் இனி பார்மகளை பாத்திரப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதனின் இசை டி கே ராமமூர்த்தியுடன் இணைந்து இசையமைச்சிருக்காரு கண்ணதாசனின் பரிகளம். கானகத்தின் தாலாட்டில் மயங்கும் இந்த வெண்ணிலவிற்கு இணையான இந்த தென்னாட்டின் குலமகள் யாரோ

மனம் நினையும் மதுரமழையில் நிறைவாக சிவந்த மண் திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் கண்ணதாசரின் வரிகளில். வெள்ளிப்பூவின் முள்ளிலாடும் இந்த நெஞ்சம் தங்கத்தட்டில் பொங்குகின்ற இன்பத்தேன் போன்றதாம் இவர்களின் உள்ளம்.

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னை பா, செடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி என்னை பா, நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம்.

0: நனைத்து சென்ற மழைத்துளிகள் போல நிகழ செய்த பாடல்களின் நினைவுகளோடு கேட்ட இந்த பாடலோடு நிறைவேறுகிறது மனநனையும் மதுரமழை. இது தேரசபையில் சாரலிசை. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அஜய் மீனா வைரமுத்து. இன்னும் சில நொடிகளை தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது பேச்சு நடத்தி வருகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தி வருகின்றனர். மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் புராதன சின்னங்கள் குறித்த ஒளியும் தாமரையும் கண்காட்சியையும் அவர் பார்வையிடுகிறார். இந்தியா ஓமன் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தம் குறித்து நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தூதரக உறவுகள் வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மாணவர்கள், கைவினை கலைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்டம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். கடந்த 2020 ஆம் ஆண்டு முதல் 1,12,00,000 மேற்பட்ட கடன்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. 75,00,000 மேற்பட்ட நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் 75,00,000 மேற்பட்ட சிறு வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். 17,800 கோடி ரூபாய் பயனாளிகளுக்கு கடனாக வழங்கப்பட்டுள்ளது. 55,00,000 மேற்பட்ட பயனாளிகள் கணினி கட்டமைப்பின் மூலம் கடன் தொகை பெற்று திருப்பிச் செலுத்தி வருகின்றனர். இதனால் 241 கோடி மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் 896,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. மின்னணு திட்டத்தில் பயன்பெறும் சிறு வியாபாரிகளுக்கு வட்டி மானியம் உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் ஏழை எளிய சிறு வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்து வருவதை அடுத்து 2030 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் 6 ஆண்டுகாலம் நிறைவு செய்திருப்பதையொட்டி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள செய்தியில், கடின உழைப்பை அளிக்கும் லட்சக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கு இத்திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உத்தரவாதமின்றி சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவி புதிய இந்தியாவை வலுப்படுத்தியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இதற்கான அறிவிக்கையில் ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களில் தலா 1 இடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு எச் டி தேவகவுடா, பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னீத் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் ஒடிசா மாநிலங்களில் காலியாக உள்ள தலா 1 இடங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு சுனித்ரா அஜித் பவார், தமிழகத்தில் திரு சி வி சண்முகம், ஒடிசா பிஜு ஜனதாதள் உறுப்பினர் திரு தெபாஷிஷ் சமாண்ட்ரே ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து அந்த இடங்களுக்கும் இதே கால அட்டவணைப்படி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமன குழு பரிந்துரை செய்த 5 பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி மற்றும் மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான நீதிபதி நியமனக் குழு இது தொடர்பாக கடந்த 27ஆம் தேதி இவர்களின் பெயர்களை பரிந்துரை செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்குவங்க மாநிலத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி புதிய அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சரவையில் திரு ஸ்வாபன் தாஸ் குப்தா, திரு அருண்சிங், திரு தபஸ் ராய், திரு சங்கர் கோஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஐஐடியில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. ஐஐடி தில்லி மண்டலத்தைச் சேர்ந்த சுபம் குமார் 330 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் 179,694 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 56,880 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன்படி எரிவாயு சிலிண்டரின் விலை 3,283 ரூபாயாக உள்ளது. தில்லியில் 42 ரூபாயும், மும்பையில் 43.50 ரூபாயும், கொல்கத்தாவில் 53.50 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை அடுத்து வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. இருப்பினும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்படவில்லை. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
3: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா, முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது, நலவாரிய திட்டங்கள், சில மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறது
2: தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளி கருத்து தெரிவிக்கின்றனர்.
4: என் பேர் இன்பலகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அக்கௌண்ட் ஓபன் பண்ண SBI சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓபன் பண்ணலான்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜ்ல வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும், காலேஜ்ல ஃபீஸ் பண்ணவும், எல்லா
2: இதன் மூலம் 197 கோடியே 22 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது இப்படியாக தெரியும். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: ஈரான் நாட்டின் ரேடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மேற்காசிய பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் அமெரிக்காவின் MQ-1 ட்ரோனை ஈரான் படைகள் தாக்கி அழித்ததற்கு பதிலடியாக அமெரிக்கா இன்று பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈரான் படைகள் தடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் தாக்குதலை தடுக்கும் நடவடிக்கையை மட்டுமே ஈரான் நடத்தி வருவதாகவும், பொதுமக்கள் அரசு அறிவிக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக வலைதள கணக்குகளை தொடங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டில் உள்ள 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை வைத்திருப்போரின் வயது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமூக வலைதள முகப்புகளை அமைப்பதில் சில கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தவறான நோக்கத்துடன் வலைதளங்களை அணுகுவதை தடுக்கும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்டோரை அனுமதிக்கும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மலேசிய அரசு எச்சரித்துள்ளது. சிறுவர்களை திசை திருப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுவோரையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மலேசிய அரசு கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர்.

0: வங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 12:50. இப்பொழுது கேட்கலாம்
2: நலமாய் வாழ்வோம்.
3: கீரைகளின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள்.
4: கீரைகள் வந்து நம்ம அன்றாட உணவுல நம்ம எடுக்கிற ஒரு மூலிகை. கீரையில வந்து ரொம்ப நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு, அதாவது இரும்பு சத்து அதிகமா இருக்கு, மெக்னீசியம், சிங்க், எல்லா மினரல்ஸும் அபுண்டா அந்த கீரைகள்ல இருக்கு. அது இல்லாம நார்ச்சத்து அதிகமா இதுல காணப்படுது. அது மாதிரி இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் நமக்கு அதிகமா கொடுக்குது. அதனால இந்த கீரைகளை நம்ம கண்டிப்பா உணவுல சேர்க்கணுங்கிறத வந்து நான் அறிவுறுத்துறேன். நம்ம முக்கியமா எடுக்க வேண்டிய கீரைகள் என்னென்னு ஒரு லிஸ்ட் பாக்கலாம். பசலை கீரை, பொன்னா ங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, முடக்கருத்தான், பிரண்டை, இது மாதிரி கீரைகள் வந்து நம்ம உணவுல எடுக்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல வந்து பசலை கீரையை பத்தி பார்ப்போம். பசலை கீரையில வந்து ஃபிளேவனாய்ட்ஸ்ங்கிற அந்த பிளான்ட் கெமிக்கல் வந்து இதுல அதிகமா காணப்படுது. இது வந்து கருப்பை புற்றுநோயை தவிர்க்கிறதுல முக்கிய பங்காற்றுது. அப்புறம் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அதிகமா இருக்கு, இருதயத்துக்கும் ரொம்ப நல்லதா இருக்கு. அடுத்தபடியா வந்து பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரை வந்து மெயினா கண் பார்வை இது ரொம்ப நல்லதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. இதுல விட்டமின் ஏ அதிகமா காணப்படுது. அது மாதிரி இந்த கீரை வந்து பிளட்ட வந்து சுத்திகரிக்கிறதுனால நிறைய நோய்களை தவிர்க்க முடியுது. உடல் எடைய குறைக்கிறதுலயும் உடல் எடையை வந்து அதிகப்படுத்துறது ரெண்டு வேலையுமே செய்யுது. அதாவது உடல் எடைய குறைக்கணும்னா இந்த கீரைய மிளகு உப்பு இதை மட்டும் சேர்த்து சமைச்சு சாப்பிடுறது நல்லது. அதே டைம் உடல் எடைய வந்து அதிகப்படுத்தணும்னா பருப்பு கூட இதை வந்து குக் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம இத வந்து சித்தர்கள் என்ன சொல்லி இருக்காங்கன்னா அழகு வந்து உண்டாக்கும், நமக்கு ஒரு கோல்டன் க்ளோ கொடுக்கும் அப்படின்னு இந்த கீரையை மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீரைகளை வந்து நைட் டைம் சாப்பிடாம பிபோர் 6 o'clock இல்ல 5 o'clock உள்ளாடி சாப்பிட்டு முடிக்கிறது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது, அப்சார்ப்ஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அடுத்தபடியா முருங்கை கீரை. முருங்கையோட எல்லா பார்ட்ஸுமே மருத்துவ குணம் நிறைந்தது. முருங்கையோட பூ, இலை, காய் இது எல்லாமே ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கீரை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஆனா செரிமான கோளாறு இருக்கிறவங்க இந்த கீரையை வந்து தவிர்க்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கீரையை வந்து அப்படியே பொரியலா சாப்பிடாம அதை வந்து பாயில் பண்ணி தண்ணியா குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதுல வந்து விட்டமின் B6 நல்ல அதிகப்படியா இருக்கு. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுது, உடல் இடைய வந்து குறைக்கிறதுல இது ரொம்ப முக்கிய பங்காற்றுது. ஏன்னா இதுல வந்து ஹார்மோன்ஸ வந்து இந்த கீரை வந்து ரெகுலேட் பண்ணுது. அதனால ஆட்டோமேட்டிக்கா இந்த கீரைகளை எடுக்கும் போது நம்மளோட எடை வந்து பேலன்ஸ் ஆகி போகுது. அதுவும் இல்லாம ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிற அந்த ரத்த சோகைங்கிற நோயை வந்து இந்த கீரை வந்து எடுக்கிறது மூலமா நம்ம வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். அடுத்த கீரை வந்து மணத்தக்காளி கீரை. இது வந்து வயிற்றுப்புண், சிறுநீர் கோளாறுகள், வாய்ப்புண், மலச்சிக்கல் இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. தொண்டை சம்பந்தமான நோய்களையும் வந்து இது குணப்படுத்துது. நிறைய பேருக்கு வந்து அதிகமா பேசும்போது அந்த வாய்ஸ் வந்து ஹார்டா மாறிடுது, அந்த மாதிரி இருக்கு வந்து வாய்ஸ் ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாய்ஸ் ரெஸ்ட்ல இருக்கிறவங்க இந்த கீரையை வந்து தொடர்ந்து அவர் உணவுல சேர்த்துக் கொள்றது மூலமா பழைய வாய்ஸ் வந்து திருப்பி அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி செய்யுது. கீரையை வந்து யாரெல்லாம் சாப்பிட கூடாது அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்க, அப்புறம் கிட்னி ஸ்டோன்ஸ், மெயினா ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க கீரையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ரீசெண்டா உங்களுக்கு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஏதாவது ஆயிருந்து, அதாவது டயரியா, வாமிட்டிங் இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா 1 week அதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க அவங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம கீரையை வந்து சாப்பிடும் போது கவனமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா தயிர் கூட கீரையை வந்து சேர்த்து சாப்பிடுறது நம்ம அவாய்ட் பண்ணணும், பால் கூட கீரையை சேர்த்து சாப்பிடுறது அவாய்ட் பண்ணணும். இது சித்தர்கள் என்ன சொல்றாங்க, இது ரெண்டும் ஒவ்வாமையை உண்டாக்கும், இதனால பின் நாட்கள்ல வந்து வேற நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஒவ்வாத உணவுகளுக்கு கூட கீரையை வந்து சேர்க்கிறத நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது.
3: கீ கீரைகளின் முக்கியத்துவம் குறித்து விளக்கியவர் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ்

0: மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள்.
1: Ponchesli Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours Anaitha sigichai muraigal ore idathil
2: Ungal idhayathai maaradippil irundhu paadhigaathida Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker pondra seechigalukku Ponchesli Super Speciality Hospital
3: Fire and safety course naaya niskanyagumarla choose pannanum
4: idu 4 years engineering program BTech in fire and safety NFP recognize panni American certifications um kedaikiradala velinaatla kuda job opportunities kedaikudhu
2: niskanyagumari
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில் வருகிறது அற்புதம் படத்திலிருந்து ஒரு இனிய பாடல்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

0: நேரம் பகல் 1 மணி. இது குமரி பண்பலை 101 செய்தி தெரியுமா பகுதிக்கான நேரம். செய்தி அறியும் முன்,
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: இன்று உலக பெற்றோர் தினம். குழந்தைகளின் வளர்ப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான முதன்மை பொறுப்பு குடும்பத்திற்கே உண்டு அப்படிங்கறத வலியுறுத்துற வகையில தான் ஐக்கிய நாடுகள் பொது சபை 2012 ஆண்டுல ஜூன் முதல் நாள உலக பெற்றோர் தினமாக அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது. குடும்பங்கள் செழித்தோங்க உதவும் வகையில சமூகங்கள், பள்ளிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் நேர்மறையான பெற்றோர் வளர்ப்பு, குழந்தைகளின் நல்வாழ்வு மற்றும் வேலை வாழ்க்கை சமநிலை முயற்சிகள், வேலை வேணும் வாழ்க்கை சமநிலை முயற்சிகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் நிகழ்வுகளை நடத்துதுங்க. இந்த ஆண்டினுடைய உலக பெற்றோர் தின கருப்பொருள் என்ன தெரியுமா? பெற்றோர்களுக்காக ஒருங்கிணைவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் யோசிக்கணும், குழந்தைகளுக்காக பெற்றோர் எவ்வளவு முயற்சிகள் எடுத்துக்கிறாங்க? தங்களுடைய வாழ்க்கையில் எதையுமே யோசிக்காம, தங்களை பற்றி யோசிக்காம குழந்தைகளை பற்றி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ நம்ம பெரியவங்களானதுக்கப்புறம் அவங்க மூத்தோராக இருப்பாங்க, வயது முதிர்ந்தவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்காக ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குடும்பத்தில் பிணைப்பை வலுப்படுத்துதல், பெற்றோர்களை பராமரித்தலின் முக்கியத்துவம் இந்த கருப்பொருள் வழியாக நம்ம உணர்றோம் இல்லையா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு நமக்கு உணர்த்தினார் அவ்வை மூதாட்டி. அந்த மொழியை நாம் உணர்ந்துக்கிட்டு வீட்டில் உள்ள பெரியவங்களை பராமரிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பணி நமக்கு இருக்குது, இதுதான் நம்முடைய முதல் கடமை அப்படிங்கிறத உணர்வது தான் இந்த நாளினுடைய அடிப்படையாக அமையும். நாம் உருவாக காரணமானவர்கள், நம்மை நல் வழிகாட்டி கைப்பிடித்து நடத்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்டி நம்பிக்கை தந்து தோல்விகளில் துவளாது காத்து நேர்மறை சிந்தனையும் நேர்மையும் நம்முள் விதைத்த காணும் தெய்வங்கள் நம் தாயும் தந்தையும். தன்னை தொலைத்து நம்மில் காணும் இன்பம் கண்ட அவர்களை இன்றைய நாளில் வணங்குவோம் நன்றியோடு. இளைய தலைமுறைக்கு உணர்த்தும் வகையில் எடுத்துக்காட்டாக பெற்றோரையும் பராமரிப்போம் வாருங்கள்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ்.

0: பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் தேநீர் நேரம் குயில் பாட்டு காற்றலையில் ஒலிவலம் வரும்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: மாஷா ஃபர்னிச்சர்
2: லேண்டின்
3: அன்பு நேயர்களை ஆரம்பமாகிறது ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. தோழியரின் கருத்துகளால் வளரும் சிந்தனை களம் இது. இன்னைக்கு நிகழ்ச்சியில பள்ளி திறக்கும் நாளில் பெற்றோரும் குழந்தைகளும் இந்த தலைப்புல தாங்க சிந்திக்க போறோம். கோடை விடுமுறை முடிஞ்சாச்சு இல்லையா, இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்கு. 4ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறக்க போறாங்க. அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு போறதுக்காக குழந்தைகள் சிறகடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. பெற்றோரும் அவங்களுக்கான யூனிஃபார்ம், புக்கு, நோட்டு அப்படின்னு ரெடி பண்ணிட்டே இருப்பீங்க இல்லையா. பள்ளிக்கூடம் திறக்கிற நாளில் உங்களுடைய மனநிலை, அந்த முதல் நாள் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் தோழியரே. நம்முடைய நிலைய தொலைபேசி எண்கள் உங்களுடைய நினைவிற்கு 260-240 ஒரு எண், மற்றும் ஒரு எண் 290-722, முன்னிணைப்பு எண்ணா 0462 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் இதோ 890-325-70-39. வாருங்கள் சகோதரிகளே, உங்களின் கருத்து மழையில் நனையிட்டும் இந்த நேரலை. ஹாய் ஸ்நேகிதியே, முதல் தோழி வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். நீங்க எந்த யார் பேசுறீங்க சொல்லுங்க.
4: பூஜா பாண்டியில இருந்து லெட்சி மேடம். நல்லமா இருக்கீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
3: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கு பள்ளிக்கூடம் திறக்க போகுது?
4: பள்ளிக்கூடம் திறக்க போகுது, எல்லாம் வாங்கியாச்சு, ஜாலியா போனோம், சந்தோஷமா இருக்கோம்.
3: அப்படியா, சரி.
4: நாங்களும் சந்தோஷமா இருக்கோம், எல்லாம் வாங்கியாச்சு, பேக், யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கியாச்சு,
3: எல்லாம் புத்தம் புதுசா ரெடியா இருக்காங்க இல்லையா பிள்ளைங்க.
4: எல்லாம் புத்தம் புதுசா வரலாம் மேடம்.
3: உங்களுக்கு எப்படி இருக்கு? இது நாள் வரைக்கும் பிள்ளைங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து ஜாலியா உங்களோட இருந்திருப்பாங்க, நம்ம பிள்ளைங்க போன அப்புறம் வெறிச்சோடி இருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கா இல்ல? எப்படா பள்ளிக்கூடம் திறக்க போகுதுன்னு
4: நினைக்கிறீங்களா?
3: சரி, நன்றிம்மா, நிகழ்ச்சியில முதல் அழைப்பாளரா வந்தீங்க, நன்றி. வணக்கம், வருக. வந்தாங்க, இணைப்பு துண்டிச்சுட்டாங்க நினைக்கிறேன், பரவாயில்ல.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchasli Super Speciality Hospital.
3: பள்ளி திறக்கும் நாளில் பெற்றோர்கள் குழந்தைகளின் மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் இன்னைக்கு கேட்டிருக்கோம். தோழியர் வந்துட்டே இருக்கிறாங்க இடைப்புல. வணக்கம், வருக சகோதரி. சொல்லுங்க குமாரி. நாங்க கட்டாயிருச்சு. வணக்கம், நீங்க யார் பேசுறீங்க?
8: வணக்கம் மேடம். காரவளையிலிருந்து லட்சுமி
3: தங்கம். சொல்லுங்கம்மா.
8: மேடம், லீவிலேயே பிள்ளைகளுக்கு எல்லா ட்ரெஸ்ஸு, பேக், ஜாமெட்ரி பாக்ஸ், என்ன தேவையோ எல்லாமே வாங்கி வைக்கிறோம். பிள்ளைகள் ரொம்ப எது ரொம்ப

0: சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி.
1: சரி,
0: ரொம்ப சந்தோஷமா கிளம்புங்க.
1: ம்,
0: ஆமா, எல்லா விஷயத்திலையும் பிள்ளைகளும் ஊக்கமும் கொடுத்து லீவிலேயே அடுத்த பாடங்களை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து,
1: தெய்வமே
0: ஸ்கூல் திறந்த உடனே
1: அடுத்த பாடங்களையும் சொல்லி கொடுத்துருந்தோம்
0: பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தாச்சுன்னா அவங்க இன்ட்ரெஸ்டா இருப்பாங்கல்ல. ஐயோ, சப்ஜெக்ட் தெரியும்,

0: வரும்போது திரும்ப திரும்ப ஓடி போடி பார்த்தது அது ஞாபகம் வருது. அப்புறம் ஸ்கூல்ல சேர்க்கும் போது பத்து பிள்ளை, ஒரு வயசுக்கு ஒரு பிள்ளை எல்லாம், அப்போ ஒரு டீ பஸ் கொண்டு தனியா ஒன்னாம் கிளாஸ் சேர்க்கும் போது இவன் நாக்கா கூட தான் போவேன் அப்படின்னு ரெண்டாவது பிள்ளையும் சொல்லிடுச்சு. அதுல ரெண்டு பிள்ளைகளையுமே ஒன்னாவதுலயே சேர்த்துட்டு அப்புறம் அவளுக்கு திரும்ப ஒருக்காரு சின்ன பிள்ளைய ரெண்டு வருஷம் ஒன்னாம் கிளாஸ் படிக்க வச்சிருந்தோம்.
1: ஓஹோ, சரி சரி, அது வித்தியாசமான அனுபவம் இல்ல, அக்கா கூட தான் இருப்பேன் அடம் பிடிக்கிறது.
0: எப்பவுமே நல்லா வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணி கிளப்பி விடுத்து ஒவ்வொரு நல்ல சந்தோஷமா இருக்கும். இது செருப்பு ஒரே மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்கும். அப்புறம் கொஞ்சம் சின்னி பண்டங்கள்லாம் அப்பா அதற்கு பத்து கொடுத்துடும். அப்புறம் கொண்டுதான் விடுவோம், அஞ்சு ஆறு வரம் படிக்க வரைக்கும் கொண்டு விட்டு கூப்பிட்டுதான் வந்துட்டு இருப்போம்.
1: சரி சரி.
0: அப்புறம் தனியா போறதுக்கு கொஞ்சம் அப்புறம் பழகிடுச்சு. அப்புறம் ஒவ்வொரு வருஷம் ட்ரெஸ் வளர வளர பிள்ளைங்க ட்ரெஸ் நெட்டைய தச்சு கொடுப்போம்ல, அப்போ ஒரு சந்தோஷமா இருக்கும்
1: பாருங்க. சரிமா, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி
0: நன்றி.
2: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13க்கும் மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
3: நேஷ் கன்னியாகுமரி.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
1: வணக்கம், வருக. இன்னொரு தோழிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம், பேசலாமா? எங்க இருந்து யார் பேசுறீங்க
5: சார்? வணக்கம் மேடம், நான் கொச்சில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
5: ஹலோ மேடம்,
1: சொல்லுங்க. ராஜேஸ்வரிமா,
5: நான் பள்ளிக்கூடத்துக்கு உடைய நேரத்துல சின்னதா இருந்து எங்க அப்பா கொண்டு விட்டு கூட்டிட்டு வந்தாங்க.
1: சரி.
5: இப்ப வந்து என் பேரன் பாட்டி பிள்ளைகள பள்ளிக்கூடத்துல உடைய நேரத்துல நாளைக்கு இப்ப ஸ்கூல் திறக்கணும் வைங்க, இன்னைக்கு பயங்கர பரபரப்பா இருக்கும். எப்படி பிள்ளைகளா அந்த அந்த ட்ரெஸ் போட்டு இந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் முதல்ல வந்து கலர் ட்ரெஸ் தான் பிள்ளைகளுக்கு போடணும். அந்த போட்டு விடுவோம். உடைய நேரத்துல வேன் வரும், வேன் எப்ப வருதுன்னு பாத்துட்டு நின்று அந்த வேன்ல ஏற்றி விடியது, ஏற்றி விட்டுட்டு வரம்பு அந்த வேன் எப்படா வரும் வரும் வரேன்னு காத்து காத்து இருக்காது. காத்து இருந்துகிட்டு வந்த உடனே பிள்ளைகிட்ட நான் கேப்பேன், மக்களை கொஞ்சம் மின் வஞ்சியில இருக்கிறாங்களா, பின் வஞ்சியில இருக்கிறாங்களா, சைட்ல இருக்கிறாங்களா, நடு நடு மத்தியம் இருக்கிறாங்களா, என்ன அந்த பிள்ளைங்கள்ட்ட கேப்பேன். அப்ப அது சொல்லும், என்ன மின்ன இருக்கிறாங்க, மின் வஞ்சியில அச்சத்துல இருக்கிறாங்க, உனே டீச்சர் உனே தெரியுமா, உனே சார உனக்கு நல்ல பழக்கம் உண்டா, பக்கத்துல இருந்த பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் பேசுனியா, வண்டியில இறங்கும் போதே நான் அந்த ஆயாமட்ட கேப்பேன், என் பிள்ளை என்ன சாப்பிட்டாங்களாம்மா, ஏத்தி விடமே சொல்லுவேன், கவனிச்சுக்கிடணும் பிள்ளையா, சாப்பாடு சாப்பிடாம இருந்தாலும் நீங்க அத கொஞ்சம் கண்டிஷனா இருந்து
1: நன்றிமா. சரி, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். புன்னகை தேசம் படத்துல இருந்து பாடல் வருது, கேக்கலாமா?

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.

0: தினந்தோறும் இசையாய் நுழைந்து உள்ளம் கவரும் இனிய தோழி குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 1:26:30 ஆயாச்சு. இந்த நேரத்தில் யார் இணைப்பில் வரப்போறாங்க, என்ன சொல்ல போறாங்க நம்ம தோழி, கேட்கலாமா? வணக்கம், வருக.
1: வணக்கம் மேம்.
0: யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்கம்மா, சொல்லுங்க.
1: சவரியம்மாள் வடக்கு குளம், நல்லா இருக்கிறீங்களா மேம்?
0: சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேம்.
0: சவரியம்மாள் சொல்லுங்க.
1: எல்லாரும் புது டிரஸ் தான் போட்டு வருவாங்க ஸ்கூலுக்கு, அப்ப நான் மட்டும் எப்படி போறது அப்படி எனக்கு புது யூனிஃபார்ம் கிடைச்சிரும். அப்புறமா பாட்டில் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு மேம். என்ன பண்ணுவோம்னா, ஸ்கூலுக்கு கொண்டு போற தண்ணி ஒண்ணுமே குடிக்க
0: மாட்டான்,
1: அதனால இந்த தடவை நான் சொல்லியிருக்கேன். அப்பமா வாங்கி தந்திருக்க பாட்டில் எதுக்கு உனக்கு கொண்டு போற தண்ணி எல்லாம்
0: கரெக்டா தண்ணி ஃபுல்லா குடிச்சிரணும் அப்படி சொல்லிருக்கீங்கல்ல.
1: ஆமா, இல்லனா அப்படியே கொண்டு வந்துறோம் மேம். பாதி கூட குடிச்சிருக்க மாட்டான்.
0: ஓஹோஹோ,
1: இருக்கும். அப்ப நான் சொல்லுவேன், இவன் என்ன இப்படி பண்ணிட்டான், வரான் சாப்பிட்டு தண்ணியும் குடிக்க மாட்டாங்க, பாதி சோறும் அதுலயே இருக்குது. இது பண்ணிப்போம்,
0: சரி சரி,
1: குடிக்கணும் சொல்லுவாங்க. அப்பமா வயிற்று நீ தண்ணியில நல்லா குடிக்கணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னு மேம்.
0: நிறைய பேர் நிறைய ட்ரிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ குழந்தைய வந்து சரியாக பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புது பொருளாக கொடுப்பாங்க. அப்போ ஏன்னா அதை பார்த்துட்டு அதை கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுற சந்தோஷத்துலேயே குட்டி பசங்கள்லாம் சரியாக பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு நல்ல நடைமுறை. இது அதே மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்துக்க இல்லை புதுசாக அப்படின்னு அந்த அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம குழந்தைங்கிட்ட பேசும்போது அந்த அன்பு மட்டும்தான் அவங்கள வந்து சரியாக நம்மக்கிட்டே வச்சுருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. அதட்டி உருட்டி கடனை உருட்டி எல்லாம் பிள்ளைங்க கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்பா பேசினா
1: மட்டும்தான்,
0: அன்பா பேசினா மட்டும்தான் கேட்பாங்க.
1: நிச்சயமா,
0: நிச்சயமா, அழகா சொன்னீங்க, நன்றிப்பா.
1: தேங்க்யூ மேம்.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: அடுத்து வரும் சகோதரி யார் என்கிறது கேட்கலாமா? வணக்கம், வாங்க அன்பு சகோதரி. வணக்கம், பேசலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க சொல்லுங்கம்மா. ஏர்வாடி சுல்தானிமா சொல்லுங்க.
1: நான்லாம் என் பேரங்கிட்டலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா வந்த உடனே என் பெரிய பேரன் கூட அவ்வளோ கூட பேச மாட்டேன், சின்னவன் அங்கே எங்க என்ன என்ன நடந்துங்கிறது சொல்லுவான்.
0: சரி,
1: ஆமா, அப்போ நான் சொல்லுவேன் இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கா, அப்போ நீ கிட்ட நின்று பேசுறியா இல்ல நான் சரீட்டு தான் விட்டேன், சரீட்ட காட்டியும் கிட்ட போய் ஹலோ சார் சொல்லணும் இப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி ஒருத்தடவை வந்தான் எங்களுக்கு எம்எல்ஏ வந்த கண்ணா கிட்ட போனியா கிட்ட போய் பேசினியானே இல்ல நான் தூரத்துல சொன்னேன் அப்படியெல்லாம் கிட்ட போய் பேசணும். உங்க ஸ்கூலுக்கு உங்க ஸ்கூல்ல பெஞ்சு ஒழுங்காயிரு.

0: இந்த ஸ்கூல்ல தரம் ஒழுங்கா இல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சார் படிக்கான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கும், அதான் சொல்லுவேன் தர அதிக மார்க்ல. இதெல்லாம் நீங்க நீங்க சொன்னா தானடா அவங்க செய்து தருவாங்க.
1: நிச்சயமா.
0: இப்படி நான் இப்படிதான் சொல்லி கொடுப்பேன். வந்த உடனே அதே மாதிரி ஸ்கூல் வந்து வந்த உடனே பட்டன், என் கை பட்டன்ல தான் போவோம்.
1: நாளைக்கு வாங்கி தரேன்
0: உனக்கு பயம் வராது. போலீச பார்த்தாலே பிள்ளைகளோ பதுங்கி ஒதுங்க தெரியுமா, பயந்து.
1: வணக்கம். பெரியவங்களை பார்த்தாலே வணக்கம் சொல்றது சொல்லி கொடுத்துட்டா போறோம் இல்லையா? அவங்களும் பெரியவங்க.
0: போய் பேசு கிட்ட போய் பேசுன்னு ஆனா ஸ்கூல்ல என்ன நடந்தாலும் என்கிட்ட வந்து
1: சொல்லிடுவான்.
0: எப்படி நடந்து இந்த பையன் அப்படி சேட்டை பண்ணா அன்னைக்கு பிடிச்சாங்க, பிரின்சிபால் பிடிச்சாங்க, அதெல்லாம் வந்து அப்ப நம்ம அதெல்லாம் செய்ய கூடாது இல்லாமா
1: நிறைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றி. வணக்கம் சகோதரி, வருங்க. வணக்கம், வாங்க. யார் பேசுறீங்க சொல்லுங்க.
2: வணக்கம், நான் சிதாகடை ராதா மனிதர். நல்லா இருக்கீங்களா?
1: சொல்லுங்கம்மா ராதாமா.
2: நான் 9 மணிக்கா தெரிஞ்சு யாரும்
1: வந்திருக்கேன்னு சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம்மா. இறைவன் அருளால எல்லாருமே நல்லா இருக்கணும். சொல்லுங்க, முதல் நாள் பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்பும் போது பெற்றோருக்கு எப்படி இருக்கும், பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க.
2: அந்த டென்ஷனான காலங்கள் எல்லாம் போயிட்டு எங்க பிள்ளை எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு இப்ப பேர குழந்தைகள் அவருக்கு பேஸ் எல்லாம் ரெடியாக்கி வச்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. நீ அப்பு பண்ண அம்மச்சீரே ஆசீர்வாதம் கிடைக்கணும் பிள்ளைகளுக்கு.
1: சரி,
2: எப்போதும் இருக்கு.
1: எப்போதும் இருக்குமே இல்லையா? உங்களோட பெரியவங்களோட ஆசீர்வாதம் எப்போதுமே பிள்ளைங்க நினைப்பு தானே உங்களுக்கு.
2: எப்பவும் இருக்கணும், நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கிற எண்ணம் தான் எனக்கு.
1: நிச்சயமாம்மா, அதனாலதான் நீங்க பெரியவங்க. அன்பு
2: சகோதரிக்கு அன்பான வணக்கம்.
1: நிச்சயமா, உங்களுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களும். வணக்கம் அம்மா, நன்றி. குழந்தைங்க அப்படின்னாலே அவங்க தெய்வத்துக்கு சமம், குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல அப்படிம்பாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு அன்பாக நெருங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட அவங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்குவாங்க. அந்த வாய்ப்பை தான் நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். சகோதரிகள் அழகாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அடுத்த சகோதரியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாய்ஸ் படத்துலேருந்து பாடல் கேட்டு வந்துடலாமா?

0: காற்றலை வழிய தோழியரின் குரலில் மணந்து கொண்டிருக்கிறது. ஹாய் சிநேகிதியே, நேரலை நிகழ்ச்சி இது.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
3: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளை.

0: எங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 1:41:30 ஆயிடுச்சு. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெயின் தேநீர் நேரம் குயில் பாட்டு நேயர்களின் கவிதை தொகுப்பு காற்றலையில் வலம் பெற கேட்கலாம்.

கோடை விடுமுறை முடிந்து குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் திறக்க போகிறாங்க. அப்படி பள்ளிக்கூடம் போகிற முதல் நாளில் அந்த குழந்தைங்க கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க, என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டிருந்தோம். பெற்றோர்களும் குழந்தைகளும் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருந்தோம். இவ்வளோ ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவக்கூடிய நாளில், ஏன்னா ஒரு 1.5 மாதம் இடைவெளி, அவங்க டெஸ்ட் எல்லாம் முடித்து ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக வீட்டில் இருந்து அவங்க இஷ்டப்பட்ட நேரத்துக்கு தூங்கி, இஷ்டப்பட்ட நேரத்துக்கு முழித்து, இஷ்டப்பட்ட நேரத்துக்கு சாப்பிட்டு, அல்ற பல்ற படுத்து எடுத்து சேட்டையெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சிருப்பாங்க. அவ்வளோ குதூகலமாக இருந்திருப்பாங்க. அப்புறம் இப்போ வந்து ரொம்ப கரெக்டாக நேரத்துக்கு எழும்பணும், சரியான நேரத்துக்கு சாப்பிட்ணும், சொல்கிற மாதிரி பாடங்களை படிக்கணும், அவங்களுக்கான ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதணும் இல்லையா. அப்போது அந்த சிஸ்டமேட்டிக் லைஃபுக்குள்ளே அவங்க திரும்ப வரணும். அப்போ அதுக்கான ஒரு பயிற்சியை அந்த 2-3 நாளைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு அன்போடு நம்ம பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க தயாராகி வருவாங்க இல்லையா. அது மட்டும் இல்லை, நிறைய சகோதரிகள் சொன்னது மாதிரி புதுசு புதுசாக அவங்களுக்கு வந்து பொருள்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கறது, அவங்கள பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு புத்தக பையாகட்டும், புத்தகங்களுக்கு நம்ம நோட்டு இதுக்கெல்லாம் போடக்கூடிய அந்த கவர் ஆகட்டும், எல்லாமே அந்த அவ்வளவுமே அவங்களுடைய விருப்பப்படி நம்ம கிட்டே இருந்து ரொம்ப அன்பாக சந்தோஷமாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அது வந்து நிறைவாக இருக்கும் இல்லையா. ரொம்ப குதூகலமாக அவங்க முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புவாங்க. அதே மாதிரி தான் பெற்றோரும் சேட்டை பண்ணால் டீச்சர் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பண்ணாமல் அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் டீச்சர் சொன்னால் கேட்கணும் கண்ணு அப்படின்லாம் சொல்லி எடுத்து அவங்கள நல்ல பள்ளிக்கூடத்துக்கு தயார் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு பெற்றோர்கள்கிட்டையும் கேட்டுக்கிறோம். பரபரப்பான காலையாக பள்ளி திறக்கும் நாளில் குழந்தைகளும் பெற்றோரும் சிட்டா பள்ளிக்கூடம் போக போகிறாங்க. அவங்க எல்லாருக்குமே குமரி பண்பலை 101 சார்பாக நம்ம வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியின் வழியாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சகோதரிகளுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நிறைவு பெறுகிறது இன்றைய ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. இனி வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஒபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி

0: பிரேசிலின் மார்சிலோ இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுதில்லியில் தற்போது உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மையும் சந்தித்து உரையாடவுள்ளார். சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி வழங்கும் ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான வியாபாரிகள் கடனை எளிதாக பெறுவதற்கும் புதிய வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பிணையம் இல்லாமல் 15,000, 25,000, 50,000 ரூபாய் வரை 1,12,00,000 அதிகமான கடன்கள் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை மத்திய பிரதேசத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பிரச்சார இயக்கத்தில் உரங்களை சீராக பயன்படுத்துதல், வானிலை சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனை வழங்குதல், பல்வேறு வேளாண் திட்டங்களின் பயன்களை கிராமங்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெறுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் வேளாண் கடன் அட்டை, பயிர் காப்பீடு திட்டம், மண்வள அட்டைகள் போன்ற திட்டங்களின் பலன்கள் விவசாயிகளை சென்றடைவது உறுதி செய்யப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் பங்கேற்கும் இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, ராணுவ ஒருங்கிணைப்பு, கூட்டு உற்பத்தி மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவை முக்கியமாக இடம்பெறுகின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்தியா ஓமன் பொருளாதார ஒப்பந்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதிய சந்தைகளை திறப்பது, ஏற்றுமதியை அதிகரிப்பது, முதலீடுகளை ஈர்ப்பது, வேலைவாய்ப்பு உருவாக்குவது ஆகியவற்றின் மூலம் நாட்டின் மாணாக்கர், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஏறக்குறைய 7,00,000 இந்தியர்கள் ஓமன் நாட்டில் உள்ளதாக கூறிய அவர், ஓமனிலிருந்து இந்தியாவிற்கு வரும் அந்நிய செலாவணி ஆண்டுதோறும் $2 பில்லியன் அளவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்ட நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வரும் 8ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்யலாம். தமிழகத்தில் திரு சி வி சண்முகம் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமித்திருப்பதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்ற நீதிபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திருமதி வெங்கட சுப்பிரமணி மோகனா நியமிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உச்சநீதிமன்ற வரலாற்றில் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படும் 2வது பெண் என்ற பெருமையையும், தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நியமனம் பெண் கல்வி முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உந்து சக்தியாக திகழும் எனவும் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் இன்று மாலை பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு வழங்கப்பட்டுள்ள 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் ட்ரோன் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் வணிக சிலிண்டர் ஒன்றின் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாய்க்கு விற்பனையாகும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இருப்பினும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. உள்ளது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலந்தாய்வு தேதி வரும் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து பல்கலைக்கழகங்களுக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தின் தகுதியின் அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நியமனம் இருக்கும் என குறிப்பிட்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
2: தகுதி இல்லாமல் பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு எல்லாம் நியாயமாக நேர்மையாக யார் யாருக்கும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்படுவார்கள். அது வந்து கண்டிப்பாக கண்காணிக்கப்படும். அதில் எந்த தவறும் நடக்காத அளவுக்கு தான் இதுவரை நியமனங்கள் நடைபெற்று வருது. மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த அனுமதியும் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார் முதல்வர். அதற்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு தான் வருது.
1: நீதி கட்சியின் வைரத்தூண் சரியேடி பன்னீர்செல்வம் பிறந்த நாளை ஒட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மணிமண்டபத்தில் அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ரமேஷ், சட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு ரவிசங்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் காந்தி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரின் சிலைக்கு மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொறியியல் படிப்பிற்கான ஜி முதன்மை தேர்வு முடிவுகள் அதன் இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. 179,694 மாணாக்கர் தேர்வு எழுதியதில் 10,107 மாணவிகள் உட்பட 56,880 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புதிய ஆட்சித்தலைவர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் கல்வி, சுகாதாரம், அடிப்படை தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார்.
3: எல்லா HMC-யும் கூப்பிட்டு இன்னைக்கே வந்து ஒரு மீட்டிங் நடத்த போறோம். சோ ஸ்கூல் திறக்கும் போது எல்லா பள்ளிக்கூடங்களும் சுத்தமாக இருக்கணும், பில்டிங்ஸ் வந்து கிளீனா இருக்கணுங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக. பள்ளிக்கல்வித்துறையில டிராப் அவுட்ஸ் பாக்குறதுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இங்க ஆல்ரெடி இருக்கு திருநெல்வேலியில, அது எல்லாமே ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். இளைஞர்களோட கனவுகள் என்னென்ன அறிந்து அவங்களுக்காக வேலை செய்யற ஒரு நிர்வாகமா இருக்கும். தாமிரபரணி ரிவரோட தன்மையை மெயின்டைன் பண்றதுக்கு, அதை சுத்தம் செய்வதற்கு 100% முயற்சிகள் எடுப்பேன்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையின் சாரங் கப்பல் தனது 27 ஆண்டுகால சிறப்பான சேவைக்கு பின்னர் பணியிலிருந்து விடைபெற்றது. சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவில் கடலோர காவல்படையின் முழு மரியாதையுடன் சாரங் கப்பல் விடுவிக்கப்பட்டது. குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் பயிற்சி முடித்த 1036 அக்னிபாத் வீரர்களின் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி வாசல்களில் பணியாற்றும் உலமாக்கள் மானிய தொகையுடன் இருசக்கரம் வாகனம் பெற விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் பகுதியில் அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, கரூர், நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் மேலும் கூறியுள்ளது. பிரெஞ்சு ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை ஜெர்மனி இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மிங் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: ஆகாஷ்வாணி. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளமான பாரத் விஸ்தார் பற்றி தெரிந்து கொள்வோம்.
5: விவசாயிகளுக்கு நம்பகமான ஆலோசனைகளை வழங்குவதற்காக 2020

0: ஆறு பிப்ரவரி 17 தேதி இந்திய அரசால் உருவாக்கப்பட்டதுதான் பாரத் விஸ்தார் திட்டம். இந்த திட்டம் விவசாயிகளுக்கு செயற்கை நுண்ணறிவுடன் உதவக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டது. இந்த தளம் ICAR என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தால் உருவாக்கப்பட்ட அரசியல் வேளாண் நடைமுறைகள் மற்றும் பல்வேறு அரசு டிஜிட்டல் தளங்களில் இருக்கக்கூடிய சூழல் அமைப்புகள் போன்றவற்றை ஒருங்கிணைத்து ஒரே இடத்தில் விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்குகிறது. பயிர் மேலாண்மை, வானிலை, சந்தை விலைகள், பூச்சி மற்றும் நோய் தடுப்புகள், மண் ஆரோக்கியம் குறித்த அனைத்து ஆலோசனைகளையும் விவசாயிகளுக்கு வழங்குகிறது. பயிரிடுவதற்கு முன்பாக மழை எப்போது வரும், வெப்பநிலை மாற்றம், புயல் எச்சரிக்கை போன்றவற்றை முன்கூட்டியே வழங்கும். விவசாயி தன்னுடைய கைபேசியில் பயிரை புகைப்படம் எடுத்து பதிவேற்றினால் நோய், பூச்சு தாக்குதல் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு போன்றவற்றை செயற்கை நுண்ணறிவு மூலம் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு எந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும், எந்த அளவு பயன்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் நாம் பெறலாம். பயிர் விளையும் போது மண்ணின் ஈரப்பதத்தை கண்காணித்து எப்போது தண்ணீர் விட வேண்டும், எவ்வளவு தண்ணீர் விட வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். மண்ணின் தரம் என்ன, எந்த மண்ணிற்கு எந்த பயிர் பொருத்தம், எந்த உரம் சிறந்தது என்பதை விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்யும். பயிருடைய விளைச்சலுக்கு பிறகு எப்போது விற்பனை செய்யலாம், எந்த சந்தையில் நல்ல விலை கிடைக்கும் என்று பல்வேறு சந்தைகளுடைய விலைகளை ஒப்பிட்டு விவசாயிகளுக்கு தகவல்களை வழங்கும். இந்த தளம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் சேவையை வழங்குவதால விவசாயிகள் தங்களுடைய மொழியிலேயே ஆலோசனைகளை பெறலாம். ஆண்ட்ராய்டு கைபேசி இல்லாதவங்க 1552 என்ற எண்ணின் மூலமாக குரல் அடிப்படையிலான தகவல்களை பெறலாம். பிரதம மந்திரி கிசான் திட்டம், பிரதம மந்திரி உழவர் வேளாண்மை திட்டம், மண் சுகாதார அட்டை, கிசான் கடன் அட்டை, வேளாண் உட்கட்டமைப்பு நிதி, பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, பிரதம மந்திரி ஆஷா, திருத்தப்பட்ட வட்டி மானிய திட்டம், ஒரு துளிக்கு அதிக பயிர் மற்றும் வேளாண் இயந்திரமாக்கல் துணை திட்டம் உள்ளிட்ட 10 முக்கிய மத்திய திட்டங்களை ஒருங்கிணைக்குது. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு அணுகலை உறுதி செய்வதற்காக இந்த தளம் ஸ்மார்ட் போன் அல்லாத பயனர்களுக்கு குரல் வழி மற்றும் ஊடாடும் குரல் வழி பதிலளிப்பு அமைப்பு அணுகலை வழங்குகிறது. பாரத் விஸ்தார் 2023 ஆண்டுடைய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் நாட்டின் பிற தகவல் தொழில்நுட்ப சட்டங்களுக்கு இணங்க உருவாக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசாங்கம், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் இந்திய கணினி அவசரகால பதிலளிப்பு குழு ஆகியவற்றின் இணைய பாதுகாப்பு வழிகாட்டுதல்களுடன் முழுமையாக இணக்கமான வலுவான தரவு பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. இது மட்டுமில்லாம அரசாங்கம் இந்த அனைத்து தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளிலும் குறிப்பிட்ட கால இடைவெளியில பாதுகாப்பு தணிக்கைகளை மேற்கொள்றதோட அபாயங்களையும் கண்காணிக்கிறது.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று விவசாயிகளுக்கான செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் அதிநவீன டிஜிட்டல் தளமான பாரத் விஸ்தார் பற்றி தெரிந்து கொண்டோம்.
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
1: பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி, உங்க உயிரை விட மேலானது இங்க எதுவுமே கிடையாது. உயிர் முதல்ல முக்கியம், அதை நம்ம காத்துக்கிட்டாதான் அடுத்த எல்லா இதுமே நமக்கு முக்கியமானதாகப்படும். அதனால எந்த சூழ்நிலையிலையும் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது உன் உயிர் முக்கியம். இப்ப அபாய இடங்கள்னா ஒரு நீர்நிலைகள் அல்லது வந்து ஒரு போர்வெல்லுக்காக ஏதாவது தோண்டி இந்த மாதிரி இல்லைன்னா ஏதாவது குழிகள் கூட இருக்கலாம், மூடப்படாத குழிகள். இது எல்லாமே நாம அறிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்துல ஆபத்து இருக்கு. இப்ப வந்து பள்ளி பேருந்து இல்லைன்னா ஒரு பேருந்து அல்லது ஒரு வாகனம், கனரக வாகனம், இதுக்கு சுத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டேஞ்சர்.

0: கிடையாது. உயிர் முதல்ல முக்கியம், அதை நம்ம காத்துக்கிட்டாதான் அடுத்த எல்லா இதுமே நமக்கு முக்கியமானதாகப்படும். அதனால எந்த சூழ்நிலையிலையும் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது உன் உயிர் முக்கியம். இப்ப அபாய இடங்கள்னா ஒரு நீர்நிலைகள் அல்லது வந்து ஒரு போர்வெலுக்காக ஏதாவது தோண்டி இந்த மாதிரி இல்லைன்னா ஏதாவது குழிகள் கூட இருக்கலாம், அது மூடப்படாத குழிகள். இது எல்லாமே நாம அறிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்துல ஆபத்து இருக்கு. இப்ப வந்து பள்ளி பேருந்து இல்லைன்னா ஒரு பேருந்து அல்லது ஒரு வாகனம் கனரக வாகனம் இதுக்கு சுத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டேஞ்சரஸான ஸ்பாட் இருக்கு. அதனுடைய ஒட்டிய பின்பகுதி அல்லது ஒட்டிய முன்பகுதியில இருந்து எக்காரணம் கொண்டு ரோட கடக்க கூடாது. கடக்கும்போது என்னாகும், பின்பக்கம் இருந்து கடக்கும்போது எதிர்வரும் வாகனத்தை தெரியாம விபத்துகள் நேரிடுவதற்கு வாய்ப்பு நிறைய. அதே மாதிரி ஒரு சுற்றுலா போறாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு நீர்நிலைகளுக்கு பக்கத்துல போறாங்க, அந்த இடத்துல என்னாகும்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ஆழம் வந்து பார்த்தாச்சுன்னா மேம்போக்கா ஒரு இடத்துல வந்து கால் நனையாத அளவுக்கு இருக்கும். ஆனா கொஞ்சம் இறங்குனீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு அதுவே ஒரு ஆபத்தான பள்ளமா இருக்கும். அதனாலதான் அபாய இடங்களை அறிந்து ஆபத்துக்களை தவிர்த்துடு. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு சில விஷயங்கள உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசு குழந்தைகள் நான் சொன்ன மாதிரி பெரியவர்கள் துணையின்றி நீர்நிலைகளுக்கு தனியா செல்ல எக்காரணம் கொண்டு அனுமதிக்க கூடாது. நீச்சல் தெரியாம எக்காரணம் கொண்டு நீர்நிலைகள்ல இறங்கவே கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறோம் சொல்லிட்டு அந்த ஆபத்தே தெரியல. நிறைய சுற்றுலா தலங்கள்லாம் புதுசு புதுசா அந்த ரீல்ஸ் வந்து போறது தான் தெரியுது, ஆனா அங்க இருக்கிற அபாயத்தை வந்து அவங்க குறிப்பிடறதே இல்ல பெரும்பாலும். அதுல என்னாகும் பாத்தீங்கன்னா யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க, ஒருத்தர் தவறிட்டார்னா அடுத்தவருக்கும் நீச்சல் தெரியாது. அவரும் என்ன பண்றாரு, அவரை எப்படியாவது காப்பாத்திட மாட்டோமோன்னு சொல்லி அவரும் குதிக்கிறாரு, இன்னொருத்தரும் குதிக்கிறாரு. இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் மாட்டிக்கிற சூழ்நிலையில இருக்கு. இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு விஷயத்த நல்லா கவனமா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் தவறிட்டாரு, அவரை எப்படி மீட்கிறது, ஏன்னா உங்களுக்கு நீச்சல் தெரியாது. அப்ப என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட கம்புகள் ஏதாவது இருந்துன்னு வச்சுங்களேன். நீங்க இப்ப இருக்கிற ஒரு ஒரு சுற்றுலா போற இடத்துல பக்கத்துல கம்புகள் ஏதாவது இருக்கலாம், அதை நீண்ட கம்பை எடுத்து உடனடியே அவரை நோக்கி நீட்டுங்க. அவர் அதை பிடிச்சு கூட வரலாம். ஏன்னா நீங்க தாமதிக்கிற நேரத்துல இந்த மாதிரி பண்றது நல்லது. இல்ல அதை தவிர்த்து உங்களுக்கே நீச்சல் தெரியாத போது நீங்களும் மாட்டிக்குவீங்க, அப்போ ரிஸ்க் வந்து டபுள் ஆயிருது. அல்லது ஒரு நீண்ட துணி இருக்குது இல்ல நீண்ட கயிறுகள் இருக்கு, அதை முதல்ல எடுத்து வீசுங்க. இல்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கேன் இருக்கும், அந்த கேன்கள் ஏதாவது தண்ணியை கொண்டு போயிருப்பீங்க இல்லைன்னா பக்கத்துல எங்கேயாவது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கும், அதை தூக்கி அது வந்து இது எதற்கான அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா மிதவைகளை வந்து அவங்க மூழ்கிட்டு இருக்கிற நபர் இல்லைன்னா ஆபத்துல இருக்கிற நபர் நோக்கி வீசும்போது அதை அவர் பிடிச்சுக்கிட்டாருன்னா அதை வச்சு அவர் என்ன பண்ணலாம்னா அவர் தன்னை தற்காத்து கரையேற வாய்ப்பு அதிகமா உள்ளது. அதனால இதை வந்து கவனமா நீங்க கருத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மூடப்படாத திறந்த ஆழ்குழாய் கிணறுகள்லாம் இப்போ எங்கேயுமே இல்லை, இருந்தாலும் வந்து ஓரளவு ஆபத்தான குழிகள் எங்கேயாவது நம்ம கவனத்திற்கு வந்தாச்சுன்னா உடனடியாக நீங்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கோ அல்லது அருகில் காவல் நிலையத்துக்கோ நீங்கள் கண்டிப்பாக தகவல் தெரிவிக்கலாம்.
1: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

0: ஆர்கேஜி நெய்
1: Consciously super specialty hospital Parvathipuram Nagarkoil emergency services 24 hours anaitha sigichai muraigal ore idathil
2: ungal idayathai maaradipilirundhu paadhigaathida angiogram angioplasty open heart surgery pacemaker pondra sigichaigalukku Consciously super specialty hospital
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர் இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி
3: ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்
5: இசைச்சாரல் வீசும் இனிய வேளை இது. திரை இசையில் முதலாவதாக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் வருகிறது மண்ணுக்குள் வைரம் படப்பாடல். இசை தேவேந்திரன்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
2: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்.

0: பீங்கான் கடை நாகர்கோயில்.
1: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
2: மனோஜ் கியான் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், வித்யா ஆகியோர் பாடியுள்ள பாடலின் படம் உரிமை கீதம். பாடல் வரிகள் ஆர் வி உதயகுமார்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் தேநீர் நேரம் குயில் பாட்டு இடம்பெற கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 2:30. இசைத்தென்றல் இன்றைய நிகழ்ச்சியில் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அன்னை உன் என தொடங்கும் கல்யாணி ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல்.

நிறைவு பெறுகிறது இன்றைய இசை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்வது வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து.

5 நிமிடம் ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் தருமபுரி மாவட்டம் திருமால்வாடி, வேலோகவுண்டன் பாளையம் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் ஓக்கூர், ஈரோடு மாவட்டம் எலந்தகுட்டை மேடு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் எடப்பாடி, புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தருமபுரி 6 சென்டிமீட்டர், பல்லடம், திருமயம், பெனுகொண்டாபுரம், கெலவரப்பள்ளி அணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வாணியம்பாடி, மேட்டூர், ஓசூர், புலிப்பட்டி, கீரனூர், மாரண்டஹள்ளி, விண்ட்வர்த், புதுக்கோட்டை, சின்கொனா, ஊத்துக்குளி, பொன்மலை, குடுமியான்மலை, டேனிஷ்பேட் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், தேனி மாவட்டம் சோத்துப்பாறை, தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாரணை, பேரையூர், ஆனைப்பாளையம், திருப்பத்தூர் தெற்கு, பெனுகொண்டாபுரம், பெண்ணாகரம், உப்பாசி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பந்தலூர் வட்டாட்சியர்

0: அலுவலகம், நந்தியார்தலை, வைகை அணை, ஏற்காடு, நிலக்கோட்டை, ஆண்டிப்பட்டி, ஆலங்காயம், குறுங்குளம், திருக்காட்டுப்பள்ளி, ஊத்தங்கரை, ஹரூர், நாற்றாம்பள்ளி, சூளகிரி, பாலவிடுத்தி, தம்மம்பட்டி, பார்வுட், மேட்டுப்பட்டி, திண்டுக்கல், மேல்பவானி, வால்பாறை, புல்லம்பாடி, ஐயம்பேட்டை, சின்னாரணை, துவாக்குடி, பாலக்கோடு, உத்தமபாளையம், களிக்குடி, வேடசந்தூர், ஆண்டிப்பட்டி, வீரகனூர், வாடிப்பட்டி, ஒரத்தநாடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகால வெப்பநிலை வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகால வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகால வெப்பநிலையான 41.2 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகால வெப்பநிலை திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, வேலூர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கேரளத்தின் தெற்கு பகுதி தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் காணப்படும். அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஷியாமளா. வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன

மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: குமரி பண்பலி 101.
1: கருத்தோடு கானங்களும் கொண்டு காற்று ரதம் வழியே மனம் சேரும் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. ஆரம்பமாகிறது தேநீர் நேரம் குயில் பாட்டு.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

வணக்கம் அன்பு நேயர்களே, இன்றைய தேநீர் நேரத்தில் இடம்பெறுகிறது குயில் பாட்டு நேயர்களின் கவிதை தொகுப்பு. கற்பனை கூட்டி கருத்தினை ஊட்டும் கவிதை கடிதங்களின் வடித்த நேய உறவுகளின் அரும்புகளாக இதோ காற்றலை வழியே குமரி பண்பலை நூற்றொன்றில் குயில் பாட்டாகி மனம் பரப்ப வருகிறது. காது கொடுங்களேன். நிகழ்ச்சியில் வரும் கவிதைகள்ல முதல்ல யாரோடதை வாசிக்க போறோம் அப்படின்னா, சுவாமியார் மடத்திலிருந்து எஸ் குமார் இந்த நேயர் எழுதி அனுப்பியிருக்கக்கூடிய கவிதைகள் நிறைய அனுப்பியிருக்கிறாங்க. கொஞ்சம் கவிதை முதல்ல வாசிக்கலாம். உன்னாலே அப்படின்னு தலைப்பிட்டு, நான் சுவாசிக்க நீயும் காற்றாக, நான் ரசித்திட நீ நீலவானாக, நான் ருசித்திடவே நன்னீராக, நான் நீராடிடவே அருவியாக, நான் பார்த்திடவே காட்சியாக, நான் நுகர்ந்திடவே மனமாக, நான் இசைத்திடவே இன்னிசையாக, நான் ஏறிடவே மலையாக, நான் பசியாரிடவே உணவாக, நான் உழைத்திடவே உத்வேகமாக, நான் வேண்டுவதற்கு இறை சக்தியாக, நீயே நீயே நீயே உன்னாலே உன்னாலே நான் பறந்திடுவேன் உல்லாசமாக உன்னாலே அப்படின்னு சொல்லி உன்னாலேன்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. அடுத்த கவிதை மனிதர்களுக்கும் காலநிலை மாற்றங்களுக்கும் ஒரு ஒப்புமைப்படுத்திய ஒரு கவிதை. நிலை மாறும் மனிதர்கள் பருவகால மாற்றங்கள் போல்தான் பெரும்பாலும் இங்கு மனிதர்கள் எப்போதும் நம் பக்கமே இருப்பார்கள் என சொல்ல முடியாது. காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப அவை திசை மாறுவதைப் போல காரியங்கள் கைகூடுமெனில் இவர்களும் மாறிக்கொள்வார்கள் எந்த பக்கமும் அப்படின்னு முடிச்சிருக்கிறார். புன்னகை அப்படின்னு தலைப்பிட்ட அடுத்த கவிதை, சில புன்னகைகள் நம்மை

விழச் செய்யலாம், வெகுண்டு எழவும் வைக்கலாம், வெறுப்பை உமிழச் செய்யலாம், ஏமாளியாக்கலாம், கோமாளியாக்கலாம், குற்றவாளி கூண்டிலும் கூட ஏற்றலாம், புலம்ப வைக்கலாம், புத்தி இல்லாதவனாகவும் மாற்றலாம், உறவுகளை வெறுக்கச் செய்யலாம், ஊரையே தூற்ற வைக்கலாம். எனவே உங்கள் வழிதனில் ஆங்காங்கே சிதறி கிடக்கும் மாய புன்னகைகளை சேறு என நினைத்து கடந்திடுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் முகத்தில் நிரந்தரமாக தங்கும் நிஜ புன்னகை அப்படின்னு சொல்லி, புன்னகை அப்படின்னு ஒரு வித்தியாசமான கவிதையை கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். இதோ பாடல் வருது முதல்ல நிகழ்ச்சியில். ஏழுமலை படத்திலிருந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
7: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
8: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
10: குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நேயர்களின் கவிதை தொகுப்பு குயில் பாட்டு. அடுத்த கவிதை யாருடையது அப்படின்னா, துவரங்காட்டிலிருந்து முத்து ஆசாரி இந்த நேயர் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. குடும்பம் ஒரு வரைபடம் அப்படின்னு தலைப்பிட்ட கவிதை. நம் அமைதிக்காக அப்பா, ஆசைப்பட அம்மா, இன்பம் கொள்ள பிள்ளைகள், ஈகைக்கு தாய் மாமன், உவகைக்கு உறவுகள், ஊக்கப்படுத்த தங்கை, எதிர்கொள்ள தம்பிகள், ஏணியாக அண்ணன்கள், ஐயப்பட தமக்கை, ஒருமையில் அழைக்க மாமி, ஓவியமாக பாட்டி, அவுடதமாக உறவுகள், இஃது குடும்பத்தின் வரைபடம். நம் நண்பனுக்கு நண்பன் நமது பண்பலை அப்படின்னு சொல்லி குடும்பம் ஒரு வரைபடம் அப்படிங்கிற கவிதையை எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருஷம் 16 படத்துலேருந்து பாடல் வருது, கேட்டுட்டு வந்துடலாமா?

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
5: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்
4: இசிஇ, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
5: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
4: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
5: 0465225390.
6: குயில் பாட்டு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அன்பு நேயர்களே. நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 3:20. அடுத்த கவிதை யாருடையது அப்படின்னா, கவிதைகள் அப்படின்னு தான் சொல்லணும், 2 கவிதைகள் அனுப்பியிருக்காங்க. புதுக்குடியிருப்பிலிருந்து ஏ கலீல் ரகுமான் இந்த நேயர். முதல் கவிதை, பணத்தால் வாங்க முடியாதது, பணம் இருந்தால் வீடு வாங்கலாம் ஆனால் நல்ல குடும்பம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பணம் இருந்தால் படுக்கை வாங்கலாம் ஆனால் நிம்மதியான தூக்கம், பணம் இருந்தால் கடிகாரம் வாங்கலாம் ஆனால் நேரம், பணம் இருந்தால் மருந்து வாங்கலாம் ஆனால் நோயற்ற வாழ்க்கை, பணம் இருந்தால் இன்சூரன்ஸ் வாங்கலாம் ஆனால் பாதுகாப்பு, அதனால் நினைவில் வையுங்கள், பணம் முக்கியம்தான் ஆனால் வாழ்க்கையில் அது மட்டும் எல்லாமே இல்லை அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஆனாலேந்து அதனால் வரைக்கும் ரொம்ப அழகாக இருந்தது கவிதை, நல்ல கவிதை. அடுத்த கவிதை, மெய்யுணர்வு அப்படின்னு சொல்லிட்டு கவிதை தலைப்பு போட்டிருக்கிறாங்க. பாவத்தை போக்க வந்தவர் இயேசு, பாவத்திற்கே காரணம் காசு, முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் யூதாசு, மூல காரணம் 30 வெள்ளி காசு. பாலுக்குள் இருப்பது நெய், பார்வைக்கு தெரியாது மெய், நெய்யை காண பாலை படுத்த வேண்டும் பதம், மெய்மை இறைவனை காண செய்ய வேண்டும் தவம், இறைவனை காண வேண்டியதில்லை மதம், எதையும் செய்யக்கூடாதது வதம், உனக்குள் இருப்பது ஆன்மா, உணர வேண்டும் சத்தியமா, இங்கே வாழ்வது பரந்த உலகம், இனி வாழப்போவது மேலுலகம், பிறப்பு என்பது வரவு, இறப்பு என்பது செலவு, இது புரியாமல் தவிக்கிது மனசு, இதை புரிந்து வாழ்பவருக்கு இந்த உலகமே பரிசு, பரிசுகளை வெல்ல நாமும் பயணிப்போம் நல்வழியில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவிதைகளுக்கு நன்றி சொல்லிக்கலாம் நிச்சயமாக. பணம் பெரிதல்ல, அன்பும் நேர்மையும் நல்ல குணமும் இறை நம்பிக்கையும் தவமும் தான் பெருசு அப்படிங்கிறத கவிதையில் கொடுத்த அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு பாடல் கேட்கலாம். கன்னத்தில் முத்தமிட்டால் படத்திலிருந்து வருது, இணைந்த இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் பிளஸ் ஒன் நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445818800, 4462265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
3: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகளும் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.

0: शिक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: वर्क फ्रॉम होम हाई सैलरी और एक लिख लिया आहा
2: மாட்டிக்கிட்டீங்க
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க ஆர்பிஐ சொல்கிறது
4: விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க
5: காச்சலி வழியே குமரி பண்பலை நூற்றொன்றில் வலம் வந்து கொண்டிருக்கிறது குயில் பாட்டு நேயர்களின் கவிதை தொகுப்பு
6: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை நூற்றொன்றின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
7: ஆஹா, செம்ம வாசனை.
8: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
7: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
8: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம் அன்பு நேயர்களே. நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 3:30:50 ஆயாச்சு. குயில் பாட்டில் அடுத்த கவிதை யாருடையது, எந்த நேயருடையது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கவர்குளம் தேரிவிளை எஸ் கனகராஜ் இந்த நேயர் எழுதி அனுப்பியிருக்காங்க. சுமைகளும் அதன் சுகங்களும் அப்படின்னு, சுமைகளும் சுகம்தான் அப்படிங்கிற மாதிரி அழகாக எழுதி அனுப்பியிருக்காங்க. அந்த கவிதையை இப்போ கேட்கலாமா? கருப்பு சாயம் பூசிய வெண்மேகங்கள் மழைக்கரு சுமக்கின்றன. பச்சை வர்ணம் பூசிய இலைத்தட்டுக்கள் தாமரையை சுமக்கின்றன. நீலவண்ணம் பூசிய நடுக்கடல் அலைகள் நாவாய்களை சுமக்கின்றன. சிவப்பு சாயம் பூசிய தபால் பெட்டிகள் மனித எண்ணங்களை சுமக்கின்றன. மஞ்சள் வண்ணம் பூசிய மங்கையர் முகங்கள் பெண்மையின் எழிலை சுமக்கின்றன. வெள்ளை வண்ணம் பூசிய நல்ல உள்ளங்கள் மன நிம்மதியை சுமக்கின்றன. சுமைகள் சில வேளைகளில் சுகத்தை தருகின்றன அப்படின்னு எழுதியிருக்காங்க. எல்லா வண்ணங்களும் நம்முடைய எண்ணங்களுக்கு உகந்தவாறு சுகம்தான் தருது, சுமை இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் தேடி தேடி எடுத்து எழுதி அனுப்பி அந்த நேயருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். இப்போ பாடல் வருது. எந்த படத்துல இருந்து அப்படின்னா, அலைப்பாயுதே படத்துல இருந்து. பாடல் கேட்டு வந்துடலாமா?

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்கரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: இது நம்ம
3: சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
4: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
3: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
4: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
3: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
4: உலகத்தரத்தில் லேப் வசதி,
3: சிடி, எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
4: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
3: கால் 7900447-3872.
5: குமரி பண்பலை நூற்றொன்றில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குயில் பாட்டு, நேயர்களின் கவிதை தொகுப்பு. நேரம் இப்பொழுது 3:39. அடுத்த கவிதை யாருடையது அப்படின்னா, எஸ் வெங்கடேஷ் நல்லூர்லேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. உயர்த்து அப்படின்னு தலைப்பிட்டிருக்காங்க. மெய் விருந்து மொய் கொடுத்து பொய் விடுத்து பொறுமையோடு அருந்து தவறை உணர்ந்து தன்மானம் காத்து உறவோடு கலந்து உரிமையோடு நினைத்து பாகுபாடு மறந்து பாசத்தோடு இணைந்து பண்போடு நடந்து பகையை விடுத்து நல்ல மனம் வைத்து நல்ல எண்ணம் வறுத்து நல்ல நட்பை நேசித்து நன்றி உணர்வை நினைத்து நாளைய நிலையை உயர்த்து அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. அடுத்தது ஆ தவசி நல்லூர்லேருந்து எழுதி அனுப்பியுள்ள கவிதை. உறவோடு சேரணும், ஊரோடு கூடணும், உண்மையோடு பேசணும், உரிமையோடு பழகணும், குறையை மறக்கணும், குலாவி சிரிக்கணும், பிரிவினையை விடணும், பிரியமுடன் அழைக்கணும், தன்னை போல நினைக்கணும், தயவுடன் உதவணும், கற்றதை பிறருக்கு சொல்லணும், கண்ணியத்தை காக்கணும், நேர்மையை காட்டணும், நேற்று இருந்ததை நினைக்கணும், நாளை இறைவன் செயலென்று நம்பிக்கை கொண்டு வாழணும் அப்படின்னு வாழணுங்கிற தலைப்பில் அழகாக எழுதி அனுப்பியிருக்காங்க. இருவருக்கும் நன்றி சொல்லிட்டு நம்ம பாடல் கேட்டுடலாம். டிசம்பர் பூக்கள் படத்திலிருந்து பாடல் வருது. இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.

0: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. விவசாயத்தில் பெண்கள் சாதிக்கலாம். நேர்முகம் பங்கேற்கிறார் மீனாட்சிபுரம் ஏ சங்கரி அவர்கள். அமுத சுரபி பாலின் மகத்துவம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இயற்கை விவசாயம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேர்கள்.

3:46 நாம் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை நூற்றொன்றோடு. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குயில் பாட்டு நேயர் கவிதைகளின் தொகுப்பு. குயில் பாட்டுக்காக கவிதை எழுதி காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் அப்படின்னா, இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை. கவிதை இல்லை, கவிதைகள் அப்படின்னு தான் சொல்லணும். நிறையவே எழுதி அனுப்பியிருக்காங்க, ஒவ்வொரு கவிதையாக படிச்சிடலாம். புன்னகை அப்படின்னு தலைப்பிட்டிருக்காங்க. வார்த்தைகள் இன்றி அன்பை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான மொழி புன்னகை. புன்னகை என்ற முகவரி உங்களிடம் இருந்தால் நண்பர்கள் என்ற கடிதம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். புன்னகை மொழிகளால் நொறுக்கப்படாத பொதுமொழி, மொழிகளால் நொறுக்கப்படாத பொதுமொழி புன்னகை அப்படி வச்சுக்கலாம். உன் புன்னகை ஒரு பரவசம் நிறைந்த தேசத்தின் பளிங்கு மாளிகை போல பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லி நிறைய புன்னகையை வரி வரியாக எழுதி அனுப்பியிருக்காங்க. அடுத்தது உழைக்கும் கரங்கள் அப்படின்னு ஒரு கவிதை தலைப்பு கொடுத்துருக்காங்க. உழைக்கும் கரங்கள் படைக்கும் வளங்கள் உலகின் ஆணி வேர்கள், மண்ணை தோண்டி பொன்னெடுக்கும் மறக்க முடியாத கரங்கள்.

0: பசி போக்க விதையிடும் கரங்கள், நாளை நமதே என்று சொல்லி நல்லதோர் உலகம் செய்யும் கரங்கள், வறுமை பசியை விரட்டும் கைகள், ஏற்பூட்டி நிலத்தை உழுபவனே, இல்லாமை நீக்கி வளமளிப்பவனே, தோல் வலி கொண்டு மலை உடைப்பாய், வேர்வை சிந்தி பூமியை செழிக்க வைப்பாய், உலகையாளும் கரம் பெண்ணே, உங்கள் பணி எவ்வளவு தெய்வீகமானது, இங்கே வாழ்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த கவிதை தென்றல் அப்படின்னு தலைப்பிட்டு, பொதிகை தென்றலை அகத்தியன் அமர்ந்து அழக தமிழ் இலக்கணம் படைத்தான், தென்றல் காற்று இதமாக தேகத்தை வருடி மனக்கவலைகளை போக்கி இயற்கையின் அழகை பாடுது, தென்றல் காற்றே மெல்ல வீசு வாழ்க்கை கசப்பினை மாற்று, இரவிலே உலா வந்து தென்றல் காற்றே உந்தன் பயணம் ஓயாதுன்னு ஓடட்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. வானத்தின் சொந்தம் விண்மீன்கள், மண்ணின் சொந்தம் பல, காற்றின் சொந்தம் தென்றல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த கவிதை காதல் கவிதைகள் அப்படின்னு தலைப்பிட்டு, குயிலின் குரல் ஓசை கேட்டேன் தொலைபேசி மூலம், சில நேரம் நினைவில் சில நேரம் அருகில் பல நேரம் தொலைவில், ஆனால் நீ என்றும் என் மனதில், கண்களுக்கு அருகில் இருப்பதை விட இதயத்திற்கு அருகில் இருப்பதுதான் காதல், உறங்கும் போது கனவிலும் விழித்தவுடன் நினைவிலும் வாழும் வரை உயிரிலும் நீயே, நீலவான வில்லாய் நீயிரு, நான் அதில் இருக்கும் ஏழு நிறமாய் இருப்பேன், அவள் அன்பிற்கு முன்பு அவளை காண செல்ல தூரம் பெரிதாக தெரியவில்லை, கோடி நிலா கூடி வந்தது போல் உன் முகம் பௌர்ணமி நிலா கூட பார்ப்பதற்கு இவ்வளவு அழகில்லை, அதிகாலை நேரம் அமுதகானம் பாடும் தருணம் ஒளிந்து கொண்ட நிலவும் எட்டி பார்க்கும் உன் அழகை அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அவங்களுக்காக இதோ பாடல் வருது, கோபுர வாசலிலே படத்திலிருந்து.
1: Yes, I love this idiot. I love this idiot.

குமரி பண்பலை நூற்றொன்றில் குயில் பாட்டு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த கவிதைகள் யாருடையது அப்படின்னா, நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் வாசித்தோம் இல்லையா, சுவாமியார் மேடம் எஸ் குமார் அவருடைய கவிதைகள் தான் மிச்சம் இருக்கிறத வாசிச்சிடலாம். அறிவை வளர்த்து மனிதனாக்கு அப்படின்னு தலைப்பிட்டு அடுத்த கவிதை, அதிகாரத்திற்கு ஆசைப்படுகிறாய், ஆணவத்தால் ஆடுகிறாய், இச்சைகளை அணைக்கிறாய், ஈதலை எள்ளி நகையாடுகிறாய், உண்மை பேசுவதை விட்டொழித்தாய், ஊரில் கெட்டவன் என்றானாய், என்றாலும் என்றும் சோம்பலில் திளைத்தாய், ஏற்றம் என்பதையே மறந்தால் ஐயம் தெளிய விரும்பாது நின்றாய், ஒன்றுக்கும் உதவாத உயிரானாய், ஓரிடத்தில் நில்லாது சுற்றி வந்தாய், ஒளவையின் ஆத்திச்சூடி படி அறிவை வளர்த்து மனிதனாகு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த கவிதை சுமை அப்படின்னு, சுமைகளே வலிகளென சோக வாழ்க்கை வாழாதே, கர்ப்பத்தை சுமையென தாய் நினைத்தால் வாரிசுகள் இல்லை, மனைவிக்கான கடமைகளை சுமையென அவளும் தந்தை குடும்பத்தை சுமையென நினைத்தால் வாழ்க்கையே இல்லை, சுமை தூக்கும் கூலி தொழிலாளிக்கு சுமைகளே குடும்ப சுமைகளை குறைக்கின்றன, ஆனால் பிள்ளைகளே பெற்றோர்களை சுமையென நினைத்தால் நினைத்ததால்தான் இன்று முதியோர் இல்லங்கள், நாட்டில் கடமை என்று நினைத்து கண்ணும் கருத்துமாய் பார்த்தால் செழிக்கும் சுமைகள் வலிகள் மாறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த கவிதை காப்போம் அப்படின்னு தலைப்பிட்டிருக்காங்க. உழுதுண்டு வாழ இடம் தந்தான் இறைவன், பயிரிட்டு வாழ நாளெல்லாம் உழைத்தோம், இன்றோ விவசாய நிலமோ இங்கே வணிகத்தின் பொருட்டு வீட்டு மனைகளாய், உணர்வோம் இதனை, பூமியை பாதுகாப்போம், விளை நிலத்தை காப்போம், விவசாயத்தையும் காப்போம், நலமாய் வாழ்வோம் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அந்த நேரம் அவங்களுக்கு நன்றி சொல்லிடலாம். நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக சேரன் பாண்டியன் படத்திலிருந்து பாடல் வருது, கேட்டுடலாமா?

0: கேட்டு மகிழ்ந்தது குயில் பாட்டு நேயர்களின் கவிதை தொகுப்பு. இன்றைய நிகழ்ச்சிக்காக கவிதைகளை எழுதி அனுப்பிய நேயர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஒய் கிருபா கணேஷ் நிறைவு பெறுகிறது. இன்றைய தேநீர் நேரம் வருவது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. இணைந்த இருங்கள், இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:02. வானிலை முன்னறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்போது குறிப்பிட்ட நாட்களில் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

நேயர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கவிருப்பது திரு இசையை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் தேவதையை கண்டேன் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா கங்கா பாடியது. பாடலுக்கு இசை தேவா.

நேரம் இப்போது 4:10. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரையிசை.

இசையில் இனி வரும் பாடல் வேட்டையாடு விளையாடு படத்திற்காக உன்னி மேனன் பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது. பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் தாமரை.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் சந்திரமுகி படத்திற்காக ஆசா போஸ்லே, மது பாலகிருஷ்ணன் பாடியது. பாடலுக்கு இசை வித்யாசாகர், வரிகள் யுகபாரதி.

0: வேற வாங்கணும்.
1: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. விவசாயத்தில் பெண்கள் சாதிக்கலாம். நேர்முகம் பங்கேற்கிறார் மீனாட்சிபுரம் ஏ சங்கரி அவர்கள். அமுத சுரபி பாலின் மகத்துவம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இயற்கை விவசாயம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேர்

0: ஆர்கேஜி நெய்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்

நேரம் இப்போது 4:24. இனிமையான இந்த மாலை வேளையில் குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் தில்லி படத்திற்காக கே அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலுக்கு இசை வித்யாசாகர், வரிகள் பா விஜய்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:30. நேர்களே, இப்போது கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை.

நேர்களே, இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்டோம்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று மாலை மணி 5:02 தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் இடம்பெறும்.

நேர்களே, இன்று இரவு மணி 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்பவே பாடல், கதை, விடுகதை, திருக்குறள் அப்படின்னு ரெடி ஆகுங்க. இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையேயான பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. நாட்டின் மின் நுகர்வு 11.55% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றஞ்சாட்டியுள்ளார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக்கும் மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரெல்லா தாஸ் இணையும் பட்டம் வென்றன. சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்

0: காலை நூற்றொன்று.
1: நெஞ்சோடு நீங்காத நேசமாய் நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 5:03.
2: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
3: பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி, உங்க உயிரை விட மேலானது இங்க எதுவுமே கிடையாது. உயிர் முதல்ல முக்கியம், அதை நம்ம காத்துக்கிட்டாதான் அடுத்த எல்லா இதுமே நமக்கு முக்கியமானதாகப்படும். அதனால எந்த சூழ்நிலையிலையும் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது உன் உயிர் முக்கியம். இப்ப அபாய இடங்கள்னா ஒரு நீர்நிலைகள் அல்லது வந்து ஒரு போர்வெல்லுக்காக ஏதாவது தோண்டி இந்த மாதிரி இல்லைன்னா ஏதாவது குழிகள் கூட இருக்கலாம், அந்த மூடப்படாத குழிகள், இது எல்லாமே நாம அறிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துல ஆபத்து இருக்கு, இப்ப வந்து பள்ளி பேருந்து இல்லைன்னா ஒரு பேருந்து அல்லது ஒரு வாகனம் கனரக வாகனம் இதுக்கு சுத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டேஞ்சரஸான ஸ்பாட் இருக்கு. அதனுடைய ஒட்டிய பின்பகுதி அல்லது ஒட்டிய முன்பகுதியில இருந்து எக்காரணம் கொண்டு ரோட கடக்க கூடாது. கடக்கும்போது என்னாகும், பின்பக்கம் இருந்து கடக்கும்போது எதிர்வரும் வாகனத்தை தெரியாம விபத்துகள் நேரிடுவதற்கு வாய்ப்பு நிறைய. அதே மாதிரி ஒரு சுற்றுலா போறாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு நீர்நிலைகளுக்கு பக்கத்துல போறாங்க, அந்த இடத்துல என்னாகும் பாத்தீங்கன்னா அதனுடைய ஆழம் வந்து பார்த்தாச்சுன்னா மேம்போக்கா ஒரு இடத்துல வந்து கால் நனையாத அளவுக்கு இருக்கும். ஆனா கொஞ்சம் இறங்குனீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு அதுவே ஒரு ஆபத்தான பள்ளமா இருக்கும். அதனாலதான் அபாய இடங்களை அறிந்து ஆபத்துக்களை தவிர்த்துடு. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு சில விஷயங்கள உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசு குழந்தைகள் நான் சொன்ன மாதிரி பெரியவர்கள் துணையின்றி நீர்நிலைகளுக்கு தனியா செல்ல எக்காரணம் கொண்டு அனுமதிக்க கூடாது. நீச்சல் தெரியாம எக்காரணம் கொண்டு நீர்நிலைகள்ல இறங்கவே கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறோம் சொல்லிட்டு அந்த ஆபத்தே தெரியல. நிறைய சுற்றுலா தலங்கள்லாம் புதுசு புதுசா அந்த ரீல்ஸ் வந்து போறது தான் தெரியுது, ஆனா அங்க இருக்கிற அபாயத்தை வந்து அவங்க குறிப்பிடறதே இல்ல பெரும்பாலும். அதுல என்னாகும் பாத்தீங்கன்னா யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் தவறிட்டார்னா அடுத்தவருக்கும் நீச்சல் தெரியாது. அவரும் என்ன பண்றாரு, அவரை எப்படியாவது காப்பாத்திட மாட்டோமோன்னு சொல்லி அவரும் குதிக்கிறாரு, இன்னொருத்தரும் குதிக்கிறாரு. இந்த மாதிரி 2-3 பேர் மாட்டிக்கிற சூழ்நிலையில இருக்கு. இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு விஷயத்த நல்லா கவனமா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் தவறிட்டாரு, அவரை எப்படி மீட்கிறது, ஏன்னா உங்களுக்கு நீச்சல் தெரியாது. அப்ப என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட கம்புகள் ஏதாவது இருந்துன்னு வச்சுங்களேன். நீங்க இப்ப இருக்கிற ஒரு ஒரு சுற்றுலா போற இடத்துல பக்கத்துல கம்புகள் ஏதாவது இருக்கலாம், அது நீண்ட கம்பை எடுத்து உடனடியே அவரை நோக்கி நீட்டுங்க, அவர் அதை பிடிச்சு கூட வரலாம். ஏன்னா நீங்க தாமதிக்கிற நேரத்துல இந்த மாதிரி பண்றது நல்லது, இல்ல அதை தவிர்த்து உங்களுக்கே நீச்சல் தெரியாத போது நீங்களும் மாட்டிக்குவீங்க, அப்ப ரிஸ்க் வந்து டபுள் ஆயிருது. அல்லது ஒரு நீண்ட துணி இருக்குது இல்ல நீண்ட கயிறுகள் இருக்கு, அதை முதல்ல எடுத்து வீசுங்க. இல்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கேன் இருக்கும், அந்த கேன்கள் ஏதாவது தண்ணியை கொண்டு போயிருப்பீங்க இல்லைன்னா பக்கத்துல எங்கேயாவது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கும், அதை தூக்கி அது வந்து இது எதற்கான அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா மிதவைகளை வந்து அவங்க மூழ்கிட்டு இருக்கிற நபர் இல்லைன்னா ஆபத்துல இருக்கிற நபரை நோக்கி வீசும்போது அதை அவர் பிடிச்சுக்கிட்டாருன்னா அதை வச்சு அவர் என்ன பண்ணலாம்னா அவர் தன்னை தற்காத்து கரையேற வாய்ப்பு அதிகமா உள்ளது. அதனால இதை வந்து கவனமா நீங்க கருத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மூடப்படாத திறந்த ஆழ்குழாய் கிணறுகள்லாம் இப்போ எங்கேயுமே இல்லை, இருந்தாலும் வந்து ஓரளவு ஆபத்தான குழிகள் எங்கேயாவது நம்ம கவனத்திற்கு வந்தாச்சுன்னா உடனடியாக நீங்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கோ அல்லது அருகில் காவல் நிலையத்துக்கோ நீங்கள் கண்டிப்பாக தகவல் தெரிவிக்கலாம்.
2: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

நேரம் இப்போது 5:06. பூக்கள் பல ஒன்று சேர்ந்தால் அழகிய பூமாலையாகும். பாக்கள் பல ஒன்று சேர்ந்து இங்கே முல்லை சரமாக மணம் வீச வருகிறது. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்திற்காக பி லீலா ஜிக்கி பாடியது. பாடலுக்கு இசை சி ராமச்சந்திரா, வரிகள் கோதமங்கலம் சுப்பு. பார்த்தவுடன் பார்வை

இல் ஒளியாகி போனாய். கண்கள் இரண்டும் கலந்திட்ட வேளை கனவிலும் நனவிலும் நீ நிறைந்தாய். எண்ணும் போது உள்ளம் பறக்கிறது வானில் உற்சாகமாய்.

0: கொத்தமங்கலம் சுப்பு அவர்களின் வரிகளில் வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்திலிருந்து அருமையான ஒரு பாடலை கேட்டோம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேர்மிப்போது 5:16:50. நேர்களை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் கர்ணன் படத்திற்காக பி. சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. என்னவளே எனக்கானவளே, உன்னை எனக்காகவும் என்னை உனக்கெனவும் படைத்திட்டானோ அந்த பிரம்மணவன். கண்ணோடு கண்கள் சந்தித்த வேளை இதயமும் இடமாறிப்போனது இங்கேயே.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் இப்போது 5:23. நேர்களை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் வசந்த மாளிகை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

அன்பு என்பது அடைக்காத்து வைப்பதற்கல்ல, வெளிப்படுத்தும் போதுதான் அன்பு பூரணமாகிறது. கண்கள் சந்தித்த வேளை உள்ளமும் உன் நினைவுகளால் கரைகிறது மெழுகாக.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000005.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. விவசாயத்தில் பெண்கள் சாதிக்கலாம். நேர்முகம் பங்கேற்கிறார் மீனாட்சிபுரம் ஏ சங்கரி அவர்கள். அமுத சுரபி பாலின் மகத்துவம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இயற்கை விவசாயம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேர்கள்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பாடல், கதை, அப்புறமா கவிதை, விடுகதை, திருக்குறள் அப்படின்னு உங்கள்ட்ட என்னென்ன திறமைகள் இருக்கலாம் இருக்கோ அத்தனை திறமைகளையும் நீங்க இந்த மேடையில வெளிப்படுத்தலாம். அதற்காக இப்பவே தயாராகுங்க. நேரம் இப்போது 5:30.

நேர்களே, கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் 6-60 வரை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் பஞ்சு அருணாச்சலம். அன்பே ஆளுயிரே, நானும் உன் நினைவுகள் மனதை வருடும் மயிலிறகாய், உன் உதடுகள் பேசத் தயங்கும் வார்த்தைகளை என் விழிகள் புரிந்து கொள்ளும் உறவே நம் காதல். உண்மை காதல் என்றும் அழிவதில்லை.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேரம் இப்போது 5:36. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் முதல் மரியாதை படத்திற்காக இளையராஜா KS சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வைரமுத்து. வானில் வரைந்த சித்திரமாய் இரவு வானில் உன் ஒளிமுகம் காட்டி இருளை ஓட்டி வட்டப்பந்தாய் வானில் மிதந்து யாவருக்கும் எட்டாமல் நீ நிற்கின்றாய் முழு நிலவாய் வண்ண நிலவே வானம் விட்டு வந்துவிடு என் கைகளில் உனி பிடித்து பரிசளிப்பேன் என்னவருக்காக

நேரம் இப்போது 5:42. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் ஜெயம் படத்திற்காக மாணிக்க விநாயகம் ஹரிணி பாடியது. பாடலுக்கு இசை ஆர்.பி. பட்நாயக், வரிகள் அறிவுமதி. அன்பே உன்னுடன் கைகோர்த்து நான் நடக்கும் வேலை உலகம் யாவும் அழகு. உன் அன்பு அளவிட அளவுகோல் ஏது? என் அன்பை சொல்ல வார்த்தைகளும் இல்லை. கனவுக்குள் தேவதையாக, கவிதைக்குள் கருவாக, என்ன வழி நீ இருந்தாய் என்னில்?

நேரம் இப்போது 5:48. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்திற்காக.

ஹரிச்சரண் பாடியது. பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் நா முத்துக்குமார். பெண் அன்பில் ஒரு தாய், அழகில் ஒரு தேவதை, அறிவில் ஒரு மந்திரி, கண்டிப்பில் ஒரு ஆசிரியர், தியாகத்தின் மறு உருவம் அவள். தோள் கொடுக்கும் தோழியாய், அறிவுரைக்கும் அன்னையாய், சாதிக்க துடிப்பவளும் சாதனை படைப்பவளும் அவளே. என்னவள், எனக்கானவள் யாரவள்?

பெயர் மற்றும் முகவரி தெரியாத இறந்து போன நபர் பற்றிய அறிவிப்பு சென்ற மாதம் 29ஆம் தேதி நல்லாயன்குளம் கிராமத்துக்கு அருகே வள்ளியூர் பக்கத்தில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் சுமார் 25 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இறந்தவரின் அங்கு அடையாளங்கள் வயது 25, உயரம் சுமார் 165 சென்டிமீட்டர், வெள்ளை நிறம், ஒல்லியான உடல்வாகு, கருப்பு நிற முடி கொண்டவர், வெள்ளை நிறத்தில் உள்ளாடையும் நீல நிறத்தில் ஜீன்ஸ் பேண்டும் அணிந்திருந்தார். இவரின் இடது கழுத்தில் ஒரு கருப்பு மச்சமும் வயிற்று பகுதியில் தொப்புளுக்கு அருகே ஒரு கருப்பு நிற மச்சமும் காணப்பட்டன. இவரை பற்றிய தகவல் அறிந்தவர்கள் நாகர்கோவில் ரயில்வே காவல் நிலைய ஆய்வாளரை 046522-24091 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது 949810199 என்ற அலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம். நேர்மை பொது 5:55:30. நேர்களை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடலின் படம் அங்கம்மாள். பாடலுக்கு இசை முகமது மக்பூல் மன்சூர், வரிகள் முத்தமிழ். அன்பே உன் மனதில் என் நினைவுகள் பட்டாம்பூச்சியாய் சிறகடித்து பறக்க, அன்பை அருவியென கொட்டும் ராணியே, என் நேசமும் பாசமும் நாளும் உன்னோடுதான், உன் அன்புக்கு என் இதயம் அடிமையடி.

0: இதுவரை முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரையிலான திரு இசைச்சரம் கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது. நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன? ஒரு டிகிரி படிக்கணும், ஐஏஎஸ் ட்ரை பண்ணனும். மேஷ் கன்னியாகுமரியில பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% ஐஏஎஸ் டீச்சிங் பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க.
5: மேஷ் கன்னியாகுமரி.
6: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: நீர்களே, இன்று மாலை மணி 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெல்லிசை, 6:40 திரையிசை, இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து. உழவருக்கு ஒரு சிந்தனை, விவசாயத்தில் பெண்கள் சாதிக்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மீனாட்சிபுரம் ஏ சங்கரி அவர்கள். அமுது சுரபி இதில் பாலின் மகத்துவம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில்

0: இயற்கை விவசாயம் குறித்து தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகுமார் அவர்கள். இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரையிசை, 9:15 செய்திச் சுடர், 9:30 திரையிசை. இன்று இரவு 10:05 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. இனி எமது நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் என்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரையிசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும் செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள். நாளை காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசெய்தி உழவர் சந்தை, காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi and President of Myanmar U May Aung Lai held detailed talks on the entire gamut of bilateral issues in New Delhi today. The discussions covered trade, defence, border management, culture, among other areas of interest. Briefing media after the talks, Foreign Secretary Vikram Misri said both sides express interest in forging closer cooperation, particularly in the areas of trade and investment, development cooperation, health, education and energy. He said both sides underlined the importance of connectivity and agreed to work as quickly as possible towards completion of Kaladan multimodal transit transport project.
2: Both sides underscored the importance of preventing the misuse of sovereign territory for activities inimical to their security interests. Overall, this visit by the President has once again reaffirmed the shared commitment of both sides to deepen their long-standing partnership and to work together for mutual benefit, growth and prosperity in the region.
1: Mr. Misri said Myanmar sits at the confluence of India's neighbourhood first, Act East, as well as Mahasagar and Indo-Pacific policies. The President of Myanmar will meet President Draupadi Murmu at Rashtrapati Bhavan this evening. He is also scheduled to visit the Light and the Lotus, Relics of the Awakened One exhibition at Rai Pithora Cultural Complex in the national capital. President Liang will travel to Mumbai tomorrow for business and industry interactions and site visits. The India-Oman Comprehensive Economic Partnership Agreement, CEPA, has come into force today. Commerce and Industry Minister Piyush Goyal said the CEPA will deepen the economic and strategic ties between the two nations. Addressing media in New Delhi, Mr. Goyal said that CEPA is not simply a trade agreement, it is a statement of civilizational trust.
3: I am confident that this comprehensive agreement will add a new momentum to our ties with Oman. From day one, India will secure duty-free access on 98% of Oman's tariff lines, covering over 99% of India's exports to Oman. SEPA is a blueprint of our shared future.
1: Prime Minister Narendra Modi today shared an article written by Mr. Goyal on the India-Oman Comprehensive Economic Partnership Agreement. The Prime Minister said the article emphasizes that the government's efforts to sign trade agreements with developed countries help improve the lives of every Indian. India and Australia today affirmed the importance of enhancing cooperation with regional partners to help maintain a free, open, peaceful, stable and prosperous Indo-Pacific. During the second India-Australia Defence Ministers' Dialogue in New Delhi, Defence Minister Rajnath

0: Singh and his Australian counterpart, Richard Marles, stressed the importance of freedom of navigation and overflight, unimpeded trade, and lawful use of the seas in accordance with the international law. The Supreme Court today refused to entertain a plea seeking that the NEET UG 2026 retest be conducted in computer-based test mode instead of the existing pen and paper format. A bench of Justices P.S. Narasimha and Arvind Kumar said the National Testing Agency is already facing multiple challenges after the cancellation of the examination. The court posted the matter for hearing on the 27th of next month. The Trinamool Congress TMC has expelled two legislators, Sandeepan Saha and Ritbrata Banerjee, for anti-party activities, absenteeism from key meetings and public remarks critical of the party leadership. The move comes amid internal turmoil following TMC's defeat in the 2026 West Bengal Assembly elections. The last rites of veteran playback singer Suman Kalyanpur were performed with full state honours in Mumbai today. Kalyanpur passed away at her residence in Mumbai last night. She was 89. One of India's most celebrated singers, she was a prominent figure in Marathi Bhavgeet and Hindi film music. Maharashtra Governor Jishnu Dev Verma, Chief Minister Devendra Fadnavis and Deputy Chief Ministers Eknath Shinde and Ajit Pawar expressed grief and paid tribute to the legendary singer. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:10. சேவை செய்திகள். நாகர்கோவில் SMRB மகளிர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் இம்மாதம் 3 வரை விண்ணப்பிக்கலாம். பாடப்பிரிவுகள்: கட்டிடக்கலை, படவரைவாளர், NCVT. பயிற்சி காலம் 2 ஆண்டுகள். கல்வி தகுதி 10 வகுப்பு தேர்ச்சி. கம்மியர் மின்னணுவியல், NCVT எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக். இந்த பாடப்பிரிவிற்கு பயிற்சி காலம் 2 ஆண்டுகள். கல்வி தகுதி 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மருத்துவ மின்னணுவியல் நுட்பவியலாளர், டெக்னீஷியன் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், NCVT இந்த படிப்பிற்கு பயிற்சி காலம் 2 ஆண்டுகள். கல்வி தகுதி 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஆடை தயாரித்தல், டிரெஸ் மேக்கிங், இதற்கு பயிற்சி காலம் 1 ஆண்டு. கல்வி தகுதி 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கணினி இயக்குபவர் மற்றும் திட்டமிடுதல் உதவியாளர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் புரோகிராமிங். இந்த பாடப்பிரிவிற்கு பயிற்சி காலம் 1 ஆண்டு. கல்வி தகுதி 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சுருக்கெழுத்து மற்றும் செயலக உதவியாளர், ஆங்கிலம். ஸ்டெனோகிராஃபர் அண்ட் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட், இங்கிலீஷ், NCVT அதற்கு பயிற்சி காலம் 1 ஆண்டு. கல்வி தகுதி 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆபரேட்டர், NCVT இதற்கு பயிற்சி காலம் 1 ஆண்டு. கல்வி தகுதி 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நவீன ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பம், ஃபேஷன் டிசைன் அண்ட் டெக்னாலஜி, இந்த பாடப்பிரிவிற்கு பயிற்சி காலம் 1 ஆண்டு. கல்வி தகுதி 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பயிற்சி கட்டணம் முற்றிலும் இலவசம். மேலும் விவரங்களுக்கு 9499055807 மற்றும் 9442039779 மற்றும் 9688333469 மற்றும் 9095680040 என்ற கைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 0465222259.

ஆயுமானவர் திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், 65 வயது முதல் 70 வயதிற்கு உட்பட்ட மூத்த குடிமக்கள், 18 வயதுக்கு உட்பட்ட குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கொண்டவராயிருப்பின் அவர்களது குடும்ப அட்டைக்கு அவர்களின் இல்லத்திற்கே நேரில் வந்து ஜூன் திங்கள் 2 மற்றும் 3 ஆகிய தினங்களில் நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவர். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் கலந்தாய்வு மூலம் நடைபெறும் 2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யலாம். விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம் 3ஆம் தேதி ஆகும். தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேருவதற்கான வயது வரம்பு ஆண்களுக்கு 14 முதல் 40 வயது வரை ஆகும். பெண்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ITIயில் பல்வேறு பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு டிப்ளமோ டிகிரி தேர்ச்சி அல்லது தோல்வி மற்றும் இடைநின்றோர் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் நாகர்கோவில் கோணம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் தொழில் 4.0 திட்டத்தின் கீழ் அதிநவீன தொழில்நுட்ப புதிய தொழிற்பிரிவுகள் அட்வான்ஸ் CNC மெஷினிங் டெக்னீஷியன், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் மற்றும் மெக்கானிக் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆகிய 3 தொழிற்பிரிவுகள் துவங்கப்பட்டுள்ளன.

சேர்க்கை தொடர்பான விவரங்களுக்கு நாகர்கோவில் கோணம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரை நேரில் அணுகவும் அல்லது 04652-26146 அல்லது 9499055806 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சேவை செய்திகள் கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது. நம்ம குமரிப்பண்பலை 101.

0: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ்.
1: இன்னைக்கு நாம தமிழ்ல தெரிஞ்சுக்க போற வார்த்தை ஆலி. ஆலி அப்படின்னா நீர்த்துளி அல்லது பனித்துளி அல்லது மலைத்துளி சொல்லுவோம் இல்லையா, அதத்தான் ஆலி அப்படின்னு சொல்லி இருக்காங்க.
0: இதற்கான உதாரணம் ஐங்குறுநூற்று பாடல் ஒன்றுல ஒரு வரியை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது, நீர்த்துளிகள் நிறைந்து காணப்படுகின்ற மனம் மிக முல்லை மலர்களை குறிக்கிறதுக்காக ஆசிரியர் எந்த வரியை உபயோகிச்சிருக்கிறார் அப்படின்னா, ஆலி ஆர்ந்த நறுநன் முல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஆலி அப்படின்னா நீர்த்துளிகள் அப்படிங்கறது நமக்கு தெளிவா புரியுது.
1: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first time honey we're getting
0: together. இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போற நியூ வேர்ட் என்ன அப்படின்னா எஃபர்வசன்ட். EFFERVESCENT. எஃபர்வசன்ட் அப்படின்னா இந்த சோடா பாட்டில திறக்கும் போது ஒரு குமிழ் குமிழா வரும் இல்லையா, அதை சொல்லலாம். அல்லது நுரை பொங்கி வரும் தன்மை அப்படின்னு சொல்லலாம். நம்ம மனுஷங்களுடைய குணத்தை விவரிக்கிறதுக்கு கூட இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே ரொம்ப உற்சாகமா ஜாலியா ஆக்டிவா இருப்பாங்க இல்லையா, அவங்கள சொல்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம இந்த வேர்டை ஒரு அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம்.
1: இந்த வார்த்தையை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். She has an effervescent personality that lights up the entire room. அதாவது அந்த பெண்ணுடைய உற்சாக குணம் அந்த அறையில் உள்ள அனைவரையும் ரொம்ப ஜாலியா இருக்க செஞ்சது அப்படிங்கறதா இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம்.
0: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், சயின்ஸ்.
1: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ப்ளூ லாவா, நீல நிற எரிமலை குழம்பு. அதாவது இந்தோனேஷியால கவா ஐஜன் அப்படிங்கிற ஒரு எரிமலை இருக்கு. உலகத்தில் உள்ள மற்ற எரிமலைகளிலிருந்து முற்றிலுமா மாறுபட்டது இந்த கவா ஐஜன். பொதுவா எரிமலை குழம்பு அப்படின்னா சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிறத்துல தான் இருக்கும். ஆனா இந்த கவா ஐஜன் எரிமலையிலிருந்து வெளிவர எரிமலை குழம்பு

0: ஆனது நீல நிறத்துல காணப்படுது. இதுக்கான சயின்டிபிக் ரீசன் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
1: அதாவதுங்க, இந்த எரிமலையில சல்பர் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து ரொம்பவே அதிகமான அளவுல இருக்குதான். எரிமலையினுடைய வெடிப்புகள் வழியா அந்த சல்பியூரிக் கேஸ் வெளியேறும் போது அது அதிகப்படியான வெப்பத்துல காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து வினை புரிந்து எரிய தொடங்குது. சோ அந்த டைம்ல அந்த சல்பர் எரியும் போது நேச்சுரலாவே அது வந்து ஒரு ப்ளூ கலர்ல ஒரு சுடரை தான் உருவாக்குமா. அந்த எரிய

0: வாட்டர்ல ஒரு சுடரை தான் உருவாக்குமா. அந்த எரியக்கூடிய கேஸினுடைய ஒரு பகுதி குளிர்ந்து அது லிக்விடா மாறும் போது அந்த ப்ளூ கலர்ல இருக்கிற நெருப்பு வந்து எரிமல குழம்பு மாதிரி நமக்கு வந்து அது வந்து காட்சி அளிக்குது.
1: ஆனா இந்த நீல நிறத்தை நாம பகல் நேரத்துல பார்க்க முடியாது. பகல்ல இது வந்து பாக்குறதுக்கு சாதாரண எரிமலை போலதான் இருக்கும். நைட் டைம் தான் சூரியனுடைய மறைவுக்கு பிறகு இருட்டுல இந்த சல்பர் வாயுக்கள் எரியறப்ப நீல நிறமா தெரியுது நமக்கு. இது எரிமலை குழம்பிற்கான நிறம் கிடையாது. நிலத்துக்கு அடியில இருக்கிற கந்தக வாயு அதாவது சல்பர் வாயு காற்றுல பட்டு எரியறதுனால அது நமக்கு வந்து ப்ளூ கலரா தெரியுது. இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மை போது 6:20.

0: முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி, பழவிளை, நாகர்கோவில்.
3: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்
2: இசிஇ, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
3: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
2: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பு பெற அழையுங்கள்.
3: 0465225390.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
6: தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் நாகர்கோவில் கலை நடத்தும் சிறப்பு கடன் மேளா.
7: இடம் 143 கேப் ரோட், வேப்பமோடு ஜங்ஷன், நாகர்கோவில்.
6: நாள் June 1, 2026 முதல் June 30, 2026 வரை.
7: சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு அரசு மானியங்களுடன் கடனுதவி வழங்கி வருகிறது.
6: சிறப்பு கடன் விழா காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்படுகிறது.
7: தொழில் முனைவோர் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
6: தொடர்பு எண்கள் 9445023462 மற்றும் 9445023468.
8: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவம்.
9: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
10: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
9: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
10: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
9: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
10: உலகத்தரத்தில் லேப் வசதி,
9: சிடி, எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
10: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை. முட்டம்
9: கால் 790447.
11: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
12: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
11: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
12: ஏய், இதுல ஃபீஸ், புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
13: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
14: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
15: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
16: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். 8903050505.
17: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
11: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
12: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
11: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
12: ஏய், இதுல ஃபீஸ், புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
13: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
18: கண்தானம் என தொடங்கும் KS சந்திரசேகர் இசையமைத்த பாடலை இயற்றியவர் T. ஜெயலட்சுமி, பாடலை பாடியவர் AL ராகவன்.

0: இனி மெல்லி செய். கேட்பதற்கு முன்
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லாண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு

0: ரொம்ப இனிப்பா இருக்குது, பக்கா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
1: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
0: எதுக்கு?
1: இது SMS ஸ்கேம், கிளிக் பண்ணி

0: பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
1: ஓ தேங்க்ஸ் கப்பு.
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: முட்டாள் புதுக்கார் வெல்ல வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டன். இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் தரணும்.
4: நிலசு முட்டாளே.
3: என்ன இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
4: ஓ, நீ புரிஞ்சுக்கிட்டல்ல? ரிலாக்ஸ்.
3: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
5: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூல் ஆக இருங்கள்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். மின்மயமாக்கல் பணிகள் நிர்வாக செலவினங்களை குறைப்பதற்கும் உதவியுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கு இதுவரை 800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் மானியம் மற்றும் ஊக்கத்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களுக்கு 17,800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக 1,300க்கும் மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தாவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாதன் விளைவுதான் தற்போது குற்றங்கள் தொடர்பாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார்.
7: பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல்படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம்.
6: நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னை

0: இல் அரசு பொறியியல் கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். உலக பால் தினத்தையொட்டி நாமக்கல் ஆவினில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நஷ்டத்தில் இயங்கும் ஆவின் நிறுவனத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். ஆவின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி விஜயலட்சுமி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம் பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப் பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளா பகுதிகள் வரை தெலுங்கானா ராயல்சீமா தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், சிவகங்கை, மதுரை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியராக திருமதி மிருணாலினி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 800,000 ரூபாய் மதிப்பிலான செயற்கை கால்களை ஆட்சியர் திரு இளம் பாகவத் இன்று வழங்கினார். சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வரும் 15 தேதி தொடங்கி 19 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா

0: இரண்டு கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா ஒரு கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஏ இ டியானை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணை பட்டம் வென்றது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மைப்போது 6:40. நேர்களே குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கவிருப்பது திரு இசையை.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
3: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சி ல
4: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
3: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
4: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், என்இசி ஜப்பான்.
3: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி, ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
4: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக

0: போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நீர்களே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது. பாடலுக்கு வரிகள் வாலி.
4: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
4: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
3: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.

நேரம் இப்போது 6:53. நேர்களை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் நினைத்தேன் வந்தாய் படத்திற்காக கே எஸ் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை தேவா, வரிகள் பழனி பாரதி.

நேர்களே, இதுவரை திரைசை கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7 மணி. கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையொட்டியுள்ள பட்டா நில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகத்தின் மூலம் ஆரல்வாய்மொழி மத்திய நாற்றங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனச்சரக அலுவலர் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம் வடசேரி என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது 9360512712 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: இனிசை நேரம் கேட்பதற்கு முன்
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இன்னிசை நேரத்தில் வரும் பாடலை பாடியிருப்பவர் MS சுப்புலட்சுமி.

இனிசை நேரம் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: வருகிறார்கள்.
1: ஈரோடு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் மாதந்தோறும் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. காலை தொடங்கி இரவு வரை காணிக்கை என்னும் பணி நீடித்தது. இதில் கடந்த 41 நாட்களில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய தொகை 1,21,86,832 ரூபாய் ரொக்கம் மற்றும் 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளியும் கிடைத்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். காணிக்கை பணம் பாதுகாப்பாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் சேர 12 வயது முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் குரலிசை, பரதநாட்டியம், வயலின், மிருதங்க கலைஞர்களுக்கு 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தபில், நாதஸ்வரம், தேவாரம் கலைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இது 3 ஆண்டு கால கல்வியாகும். இங்கு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மாதம் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மாணவ மாணவியருக்கு அரசு விடுதி வசதி செய்து தரப்படும். வெளியூர் மாணவ மாணவியருக்கு இலவச பஸ் பயண வசதி செய்து தரப்படும். 3 ஆண்டு படித்து அரசு தேர்வு ஏகக தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் கர்நாடக இசை கச்சேரி நடத்தவும், நாதஸ்வரம் தவில் வாசித்து தொழில் புரியவும், தேவாரம் பாடுதல் கோவில்களில் ஓதுவாராக பணிபுரியவும், வானொலி தொலைக்காட்சிகளில் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டு. கோவில்களில் தேவார ஓதுவார் பணியில் சேர இப்பள்ளியில் தேவார இசை பயின்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கலை ஆர்வம் உள்ள மாணவ மாணவியர்கள் நடப்பாண்டு இசைப்பள்ளியில் சேர கூடுதல்

0: கோபுரத்துக்கு தலைமை ஆசிரியர் 0424 2294 3 6 5 மற்றும் 9487 2472 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் கொளப்புலூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் 41 வயதும் இவருடைய மனைவி மஞ்சுளா 38 வயதும் தம்பதியினர் சிறுவலூர் அருகே உள்ள மூப்பன் சாலை பகுதியில் இறைச்சி கடை நடத்தி தொழில் செய்து வந்தனர். அவர்கள் தங்களது கடையில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீரென அப்பகுதியில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் இருந்த பகுதியின் மீது பயங்கர சத்தத்துடன் இடி விழுந்தது. இதில் இடி பலமாக தாக்கியதில் சுரேஷ் மற்றும் மஞ்சுளா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சிறுவலூர் காவல்துறையினர் உயிரிழந்த கணவன் மனைவி இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோபிசெட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து சிறுவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த சுரேஷ் மஞ்சுளா தம்பதியினருக்கு அனுசியா என்ற 18 வயது மகளும் கதிரேசன் என்ற மகனும் உள்ளனர். இதில் மகள் அனுசியா குடும்ப சூழ்நிலை காரணமாக கூலி வேலைக்கு சென்று வருகிறார். மகன் கதிரேசன் தற்போதுதான் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பெற்றோர் இருவரையும் ஒரே நேரத்தில் இடி மின்னலுக்கு பறிகொடுத்துவிட்டு எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் தவிக்கும் இந்த இளம் பிள்ளைகளின் நிலை அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பலியான தம்பதியின் வாரிசுகளுக்கு கொளப்பூரில் உள்ள அவர்களது வீட்டிற்கே சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் பேரிடர் நிவாரண நிதியாக 8 லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஆணையையும் வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் கூறிய அமைச்சர் இடி மின்னல் தாக்கி பலியான தம்பதியருக்கும் குழந்தைகள் என்ன கல்வி பயின்றுள்ளனரோ அதற்கேற்ப அரசின் சார்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பிரதமரின் கௌரவ நிதியுதவி திட்டத்தில் மத்திய அரசு நிலம் வைத்துள்ள தகுதியான விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வீதம், ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்குகிறது. இந்த தொகை மூலம் விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் வாங்க விவசாயிகளுக்கு உதவியாக உள்ளது. தகுதியான அனைத்து விவசாயிகளும் விடுதலின்றி பயன்பெற ஈரோடு மாவட்டம் முழுவதும் ஜூன் 15ஆம் தேதி வரை வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. இம்மாவட்டத்தில் இதுவரை 72161 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். எனினும் சில விவசாயிகள் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதாரின் வங்கிக் கணக்குடன் இணைக்காதது, இகேஒய்சி செய்யாதது போன்ற காரணத்தால் நிதியுதவி கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இதை சரி செய்ய வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது.
1: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி சி மூர்த்தி அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இத்தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களுக்கிடையே புதுதில்லியில் நடைபெற்ற பேச்சுகளின் போது இதனை அவர் தெரிவித்தார். வருங்காலங்களிலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ரிச்சர்ட் மார்லஸ், குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு

0: பெருமளவு வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 6 மாதங்களுக்கு முன்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவிற்கு இந்த ஒப்பந்தம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சிறு குறு தொழில் துறையினர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மண்வளம் காப்பது தொடர்பான தேசிய இயக்கம் இன்று தொடங்கியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ரைசனில் இன்று இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாதம் 30ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த இயக்கத்தின் கீழ் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண் பல்கலைக்கழகங்களின் நிபுணர்கள், வேளாண் அறிவியல் மையங்களின் அதிகாரிகள் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். முறையான உர பயன்பாடு, மண் பரிசோதனை, மண்வள அட்டை, இயற்கை வேளாண்மை, நீர் சேமிப்பு, அறிவியல் ரீதியான வேளாண் நடைமுறைகள் போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். மண்வளம் பாதுகாக்கப்பட்டால் வேளாண் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்றும் நாடு வளமடையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.

0: ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை முப்படைகளின் தளபதி திரு ராஜா சுப்பிரமணி இன்று சந்தித்து பேசினார். முப்படை தளபதியாக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் அனைத்தும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் மின்சார பேருந்துகளாக மாற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 50% பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது. இன்று கேங்டாக்கில் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் திருமதி ஷிப்ரா சக்சேனா தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இப்பணிகளில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திருமதி ஷிப்ரா சக்சேனா தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் காரணமாக திரு சந்தீபன் சஹா, திரு ரிதப்பிரதா பானர்ஜி ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். டஜியான் நகர்பகுதியில் செயல்பட்டு வரும் விண்வெளி உதிரி பாகங்கள் தொழிற்சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். தொழிற்சாலையில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்ட போது இந்த விபத்து நேரிட்டதாகவும் அவர்கள் கூறினர். இதுகுறித்து முழுமையாக விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே திருவிழா கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஓட்டுநர் போதையில் கட்டுப்பாட்டை இழந்து திருவிழாவில் பங்கேற்றவர்கள் மீது மோதியதாக அவர்கள் கூறினர். எத்தியோப்பியாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் 47 அரசியல் கட்சிகளின் சார்பில் 10,000-க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு 3வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-4 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் டிம் புட்ஸ், கெவன் கிராவிட்ஸ் இணையை வென்றது. இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பப்பர்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட்கணக்கில் தைவானின் சென் குவான் ஷூவை வென்றார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும்

0: சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:26.
1: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்பதற்கு முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம் இது. வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். தோட்டக்கலை பயிர் மரங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 8 முதல் 12 கிலோமீட்டரும் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். ரப்பரில் பால் வெட்டும் பருவத்தில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். மிளகில் வளரும் கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிடவும். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். ஜாதிக்காய், கிராம்பு மற்றும் இலவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது என பீச்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் TPS 5 நெல் விதை விற்பனைக்கு உள்ளதால் விவசாய பெருமக்கள் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கு உகந்த திருப்பதி சாரம் 5 ரக ஆதார விதை நெல். இது 118 நாட்கள் வயதுடையது. மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மையுடையது. குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கி சென்று பயனடையுமாறு திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9944044193.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி வெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. விவசாயத்தில் பெண்கள் சாதிக்கலாம் நேர்முகம். பங்கேற்கிறார் மீனாட்சிபுரம் ஏ சங்கரி அவர்கள். அமுத சுரபி பாலின் மகத்துவம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இயற்கை விவசாயம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும்.
1: நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: உழவர்தான் நமது உழைப்பாளர். உழவன் சேற்றில் கை வைத்தால்தான் நாம் உண்ணும் உணவான சோற்றில் கை வைக்க முடியும். உழமாற வாழ்த்துவோம் உழவனின் சேவையை.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இனி விவசாயத்தில் பெண்கள் சாதிக்கலாம் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் மீனாட்சிபுரம் ஏ சங்கரி அவர்கள்.
3: வணக்கம் மேடம்.
4: வணக்கம்.
3: இன்னைக்கு சொல்லுங்க, முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: என்னுடைய பெயர் சங்கரி, நான் மீனாட்சிபுரத்துல இருக்கிறேன். என்னுடைய விளைநிலங்கள்லாம் திருப்பதி சாத்துல இருக்கு.
3: உங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லுங்க.
4: கணவர், ரெண்டு குழந்தைங்க.
3: எல்லாருமே விவசாயத்துல இருக்காங்களா இல்லன்னா நீங்க தான் விவசாயத்துல?
4: நான் மட்டும்தான் விவசாயத்துல இருக்கேன்.
3: இப்போ உங்களுக்கு விவசாயத்துக்கு மேல ஆர்வம் வந்தது எப்படி? உங்க வீட்டுல பாரம்பரியமாவே குடும்பம் வந்து விவசாய குடும்பமா எப்படி?
4: என்னுடைய மாமனார் விவசாயம் தான். நான் அவங்கள கொண்டு விளைநிலங்களை கொண்டு விட போவேன், வண்டியில கொண்டு விட போவேன். அப்படி விட போய் போய் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அவங்களுடைய வயசு முதிர்வுக்கு வரும்போது நான் போக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதுல ஈடுபாடு அதிகமா ஆரம்பிச்சு.
3: இப்ப எத்தனை ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: ஒரு 1.5 ஏக்கர்.
3: இப்போ நீங்க அதுல வந்து நெல் மட்டும்தான் போட்டிருக்கீங்களா இல்லன்னா வேற பயிர்கள் எத்தனை அனுபவங்களும் இருக்கா?
4: இந்த 1.5 ஏக்கர்ல வந்து நெல் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு 30 சென்ட் இருக்கு. அது 30 சென்ட்ல தென்னை வாழை
3: அது வச்சிருக்கீங்க. இப்போ நெல் போட்டிருக்கேன்னு சொன்னீங்க, எத்தனை வருடமா நீங்க நெல் பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க.
4: ஒரு 20 வருஷமா அந்த விவசாயத்துல இருக்கும்.
3: அதுக்கு முன்னாடி உங்க மாமனார் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு நீங்க வந்ததுக்கு பிறகு 20 வருஷமா இந்த ஃபீல்டுல தான் இருக்கீங்க?
4: ஆமா, இந்த ஃபீல்டு.
3: இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து நெல் விவசாயம் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான நெல் போட்ட அனுபவம் இருக்கு அதை பற்றி சொல்லுங்க.
4: திருப்பதி சாரம் ஏரியா பொறுத்தவரைக்கும் 2 வகையான நெல்கள் போடுவாங்க. டிபிஎஸ் 5x16 மாத்தி மாத்தி போடும். டிபிஎஸ்ல 5x3 வரட்டிசா போடும். மற்றபடி வேற ரகங்கள் இங்க வரது இல்ல. 6 மாசம் பயிர் நம்ம சம்பா போடலாம். சம்பா போட விவசாயிகள் கம்மி தான். நான் சம்பா போட்டது இல்ல.
3: கும்பப்பூ முடிஞ்சு கனிப்பு வரப்போ இதுல அடுத்தது என்ன பயிர் ஏத்தலான் இருக்கீங்க?
4: டிபிஎஸ் 5
3: அதுதான். 1.25 ஏக்கர்ல அதான் ஏத்துவீங்க?
4: அதுதான்.
3: அது விவசாயத்தை பொறுத்த அளவுல இப்ப வந்து விவசாயம் வந்து எப்படி இருக்கு? உங்களே மாதிரி திருப்பதி ஏரியாவில மத்த பெண்கள்லாம் விவசாயத்துல ஈடுபாடு காட்டுறாங்களா இல்ல ஆண்கள் அதிக அளவு வர்றாங்களா? இளைஞர்கள் அதிக அளவுல விவசாயத்துல ஈடுபாடு காட்டுறாங்களா? எப்படி இருக்கு விவசாயம்?
4: இளைஞர்கள் இல்ல, ஆண்கள் இருக்காங்க, பெண்களும் கம்மி தான். பெண்கள் நான் மட்டும் தான் இருக்கேன். வேலைக்காக வருவாங்க, நாற்று நடக்கு, களப்பறிக்க, அந்த மாதிரி வருவாங்க.
3: அந்த ஏரியாவை பொறுத்த அளவுல இப்போதைக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கா இல்லன்னா ஆள் வந்து கிடைக்கிறாங்களா?
4: இல்ல இல்ல, பற்றாக்குறை இருக்கு. பற்றாக்குறை கண்டிப்பா இருக்கு. சமயத்துக்கு ஆள் கிடைக்கிறது இல்ல. தேவைப்பட்ட நம்மளே களத்துல இறங்கி பயிர் ஏற்ற மாதிரி தான் இருக்கு.
3: அந்த அளவுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கு.
4: இருக்கு.
3: இப்போ உள்ள தொழில்நுட்ப அடிப்படையில நீங்க வந்து ஆட்களை குறைச்சுக்கிட்டு கொஞ்சம் எந்திரமய மக்களுக்கு மாறி விவசாயம் பண்றீங்களா இல்லன்னா இன்னும் ஆட்கள் நம்பிதான் விவசாயம் பண்றீங்களா?
4: பகுதிக்கான எந்திரமய முன்னாடி மாடு கட்டி விழுவாங்க, இப்ப அப்படி இல்ல. டிராக்டர் வச்சே பண்ணுதாங்க. அறுப்புக்கு வந்து மிஷின் இருந்தாச்சு, நடவுக்கு மிஷின் இருந்தாச்சு, களை எடுக்கிறதுக்கும் அதுக்கும் மிஷின் இருந்தாச்சு. ஆனா எங்க ஏரியால வரல, பெண்களை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம். சில சமயம் தேவைப்பட்ட நானே அதுல இறங்கி களை பறிப்பேன். மற்றபடி பெரிய அளவுல வரல, ஆனா பகுதிக்கான எந்திரமய ஆயாச்சு.
3: இப்போ மத்தபடி வந்து இந்த களை எடுக்கிறதுக்கு, இப்ப நாற்று நடுறதுக்கு, அப்புறம் வந்து விதைப்புக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து எந்திரமய மாக்கல்ல ஆள் பற்றாக்குறையில மாறிட்டு இருக்காங்க. உங்க ஏரியா பொறுத்த அளவுல இன்னும் கை விதைப்பு முறை, நாற்று நடக்கூடிய முறை இதெல்லாம் வந்து பாரம்பரியமா இருக்கா இல்லன்னா இப்ப மக்கள் வந்து இந்த எந்திரமய மாக்கலுக்கு மாறிட்டாங்களா?
4: இல்ல, கை நடவு இருக்கு, கை நடவு இருக்கு, மிஷின் நடவு இருக்கு, விதைப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு.

0: எந்திரமயமாக்குறது வந்து மிஷின் நடவுனா கொஞ்சம் ஏரியாக்கள் மக்கள் தண்ணி அதிகமா இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் மிஷின் நடவு கம்மி தான், தண்ணி கம்மியா உள்ள வடி உள்ள இடங்களில் மிஷின் நடவு பண்ணுவாங்க. என்னுடைய வயலை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு தண்ணியும் கெட்டும், அதனால மிஷின் நடவு எனக்கு வயலுக்கு சாத்தியம் இல்லை, கை நடவு தான்.
1: கை நடவு பொறுத்த அளவுல நீங்க வந்து நடக்கூடிய அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஆட்கள் வந்து கரெக்டா கிடைக்கணும், நீங்க எப்படி ஆட்களை வந்து தக்க வச்சுக்கிறீங்க? இல்லைன்னா வெளியூர்ல இருந்து ஆள் வராங்களா, இல்லைன்னா நம்மளுக்கு லோக்கல்லே ஆட்கள் கிடைக்கிறாங்களா?
0: ஆமா கிடைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குமார்னு ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு உழுது தரதுக்கு இந்த ஆட்களை ஏற்பாடு பண்ணி தர எல்லாமே அவங்க தான். நான் போவேன், எடுப்பேன், எல்லாம் செய்வேன், கலப்பறிப்பேன், எல்லாம் செய்வேன். இந்த ஆட்களை ரெடி பண்ணி தரது அந்த அண்ணா சப்போர்ட் பண்ணும்.
1: யாராவது ஒரு ஆள் ஹெல்ப் இருந்தா
0: ஹெல்ப் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. என்னுடைய மாமா காலத்து பிறகு அவங்க சப்போர்ட்ல தான் நான் விவசாயம் பண்ணிட்டு.
1: இப்போ உள்ள காலத்துல வந்து விவசாயமே கைவிடக்கூடிய அளவுல விவசாயம் வந்து கம்மி ஆயிட்டே வருது. இந்த நிலையில விவசாயத்தை காக்கணும் அப்படின்னா ஒரு பெண்ணா நீங்க வந்து என்ன எதிர்பார்க்கறீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
0: இதுக்கு வந்து இப்போ விவசாயம் பண்ணுதும், அறுவடை பண்ணுதும், ஆனா போதிய அளவில் லாபம் இல்லை, சில சமயம் நஷ்டத்திலேயே முடியுது. இப்ப எங்களுக்கு நெல்ல அறுவடை பண்ணி முடிச்சு பக்கத்திலே கொள்முதல் நிலையங்கள் இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா எதுவும் இல்லை. கொண்டு போனா அதுக்குள்ள வண்டி செலவு, ஏற்றுமதி செலவு, ஏற்றதுக்கு இறக்குறதுக்கு எல்லாமே பார்க்க சமயம் விவசாயம் இப்போதைக்கு நஷ்டம் தான். போதுமான அளவு வருமானம் விவசாயத்துல கம்மி, எல்லா விலை ஏறுகிறது, உரங்கள் விலை ஏறுது, நம்ம ஆட்களுடைய லேபர் சார்ஜ் கூடுதல், எல்லாம் கூட சமயம் நமக்கு வந்து பண்ணி கிடைக்கிற லாபம் ரொம்ப கம்மி. இந்த ட்ரிப் எல்லாம் எனக்கு நெல் இருந்துச்சு, ஆனா விலை இல்லை, விலை கம்மி. ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு ரேட்டு. இப்ப அரசாங்கம் அது தக்கன ஏதாவது கொள்முதல் நிலையங்கள் பக்கத்துல, இதை போல அரசு அப்படி சொல்லிருக்கு, கொள்முதல் நிலையங்களை பக்கத்துல வைச்சு தரங்க, உங்களோட வயல் பக்கத்துல நாங்க வந்து கொள்முதல் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணனா எங்களுக்கு பரவாயில்லாம இருக்கும். இது நாங்க பண்ணி ஒரு அதை ஏத்தணும், அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போகணும், அங்க இறக்கணும், இது போக வெயிட் சார்ஜ் எல்லாமே அவசியமே கொஞ்சம், அதெல்லாம் கொஞ்சம் கம்மியானா எங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும்.
1: இப்போ நீங்க சொன்னது மாதிரி கொள்முதல் நிலையங்கள்ல வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல அரசு வந்து நல்ல விலையை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க சொன்னது மாதிரி அந்த ஏரியாக்கள்ல நீங்க உங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்துல இல்லாததுனால அது உங்களுக்கு ஒரு பெரிய குறையாவே இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சரி, இப்போ நீங்க வந்து சொன்னீங்க, நான் வந்து கன்னிப்பூக்கு கும்பப்பூக்கு ரெண்டுக்கும் நாங்க வந்து பயிர் ஏத்துறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த கோடை காலமா இருக்கு, இந்த காலத்துல வந்து நிறைய பேர் இந்த நைட்ரஜன் சத்து நிறைஞ்ச அந்த உளுந்து பயிர் இந்த மாதிரியான பயிரை ஏத்தி அதை வந்து திரும்பி ரெண்டாவது மடக்கி உழுது, இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல வந்து நமக்கு சாணி உரம் இந்த மாதிரி இயற்கை உரம் கிடைக்காததுனால இப்படி கூட பண்றாங்க. இதுல வந்து நமக்கு பாதிக்கு பாதி நமக்கு லாபம் இருக்கு, அந்த உளுந்தே நம்ம எடுத்துக்கலாம், இன்னொன்னு வந்து நிலத்துக்கு அது ஒரு உரம் ஆகும். நீங்க அந்த மாதிரி போடுறீங்களா? இப்படி
0: இல்ல போடுறோம், சாணி உரம் போடுவோம், ஆட்டம் புழுக்க ஆடு வந்து நமக்கு ஒரு நாலு நாள் பத்து நாளைக்கு சொல்லி ஆட்டு கெடா போடுவோம், போட்டு அந்த அந்த உரம் வந்து ஆகுது. அதுக்கப்புறம் குலைகள் இலை தலைகளை கொஞ்சம் போட்டு அதை போடுவோம். இது போக நம்ம பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த குலைகள் செடிகளை போடுவோம், உளுந்து தட்டப்பயிர்கள் எல்லாம் போட்டோம்னா அதை நம்ம தேவைக்கு பறிச்சிட்டு அது கண்டிப்பா உரமாகும். நானும் பண்ணியிருக்கேன்.
1: இந்த கோடையில் நீங்க உளுந்து போட்டிருக்கீங்களா இல்ல நிலத்தை அப்படியே தான் வச்சிருக்கீங்க?
0: இல்ல நிலத்தை அப்படியே தான் வச்சிருக்கேன்.
1: ஏன் அப்படி?
0: இந்த கோடையில வந்து நான் வந்து ஆட்டுக்கடா போட்டு சாணி உரம் அடிச்சிருக்கலாம்.
1: நீங்க வந்து இது காயதான் போடுவீங்க இந்த தடவை?
0: ஆமா காயதான் போடுவோம்.
1: அது வந்து காய காயதான் நம்மளுக்கு வந்து அடுத்த பருவம் ஏத்துறதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இதா இருக்கும்னு சொல்லி.
0: ஆமா நல்ல உழுது நல்ல காய போட்டுட்டு நமக்கு அடுத்த பருவத்துக்கு கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் இலக்கமா இருக்கும்.
1: இப்போ நீங்க வந்து டிபிஎஸ் 5 போடுவேன் அப்படின்னு சொன்னீங்க அடுத்த பருவத்துக்கு. இப்பவே நீங்க வந்து தொழு உரம் ஆடு உரம் இதெல்லாம் குடுக்கறதுனால பயிர் ஏத்தனதுக்கு அப்புறம் நீங்க உரம் ஏதாவது கொடுக்க வேண்டி வருமா? அப்படின்னா எத்தனை தடவை உரம் குடுப்பீங்க? அதை பற்றி
0: சராசரியா ஒரு 3 தடவை உரம் கொடுப்போம். இதெல்லாம் போட்டதுனால ஒரு 2 தடவை கொடுத்தா போதும். ஒரு தடவை கம்மி வேணா கண்டிப்பா உரம் கொடுக்கணும்,
1: திருப்பி
0: கொடுக்கணும், கம்மி பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தை அளவு கம்மி பண்ணிக்கலாம், ஆனா கண்டிப்பா கொடுக்கணும்.
1: உங்களுக்கு ஆடு மாடு இந்த மாதிரி இருக்குதா?
0: ஆடு இருக்கு. இப்ப ஒரு ஆடு ஒரு 1.5 வருஷமா ஆடு வளர்க்குறோம், தோட்டத்துல போட்டு வளர்க்குறோம். ஆடு நல்ல லாபமா தொழில் தான்.
1: ஆடுனா நீங்க வந்து தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு சொன்னீங்கல்ல அதுல வச்சிருக்கீங்க?
0: ஆமா தென்னந்தோப்பு வாழைத்தோப்புல வச்சிருக்கேன். இந்த ஆடு போட்டாலும் வாழை கொஞ்சம் பாதிப்பு, அதனால வாழை கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. தென்னணி
1: இப்போ ஆடுனா எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க?
0: ஏன்டா ஒரு 25-30 ஆடு இருக்கு.
1: அவ்வளவு வச்சிருக்கீங்க?
0: அவ்வளவு வச்சிருக்கேன்.
1: தனியாட்ட அதுக்கு ஒரு கொட்டில்
0: ஆமா தனியா கொட்டகை அமைச்சு போட்டிருக்கேன். வெளியில கொஞ்சம் மேய்ச்சல் கூடுவேன், குலைகள் கொஞ்சம் பறிச்சு போடுவேன், அப்புறம் பசும்புல் தீவனங்கள் கொஞ்சம் போடுவேன்.
1: மொத்தபடி மேய்ச்சல் கூடுறதுனால நம்மளுக்கு வந்து தீவனம் மடர் தீவனம் போடுறது கொஞ்சம்
0: கம்மியாகும்,
1: கொஞ்சம் செலவும் குறையும்.
0: செலவும் குறையும்,
1: ஏன்னா உங்களுக்கே தோட்டம் இருக்கிறதுனால அதுலயே பாதி மேய்ஞ்சிட்டு வந்துடும்,
0: அதுலயே மேய்ஞ்சிடும்,
1: அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லாம போகுது.
0: ஆமா நல்ல.
1: ஆடு வந்து என்ன ஆடு இனங்கள் வாங்கி விட்டுருக்கீங்க?
0: நம்ம வந்து நாட்டு ஆடுகள் தான் வாங்கி விட்டுருக்கோம், மற்றபடி வேற கிராஸ் எல்லாம் வாங்கல, நாட்டாடுகள்.
1: இப்போ இந்த ஆடு வந்து எந்த மாசத்துல ஏதாவது எந்த பருவத்துல நம்ம வாங்கி நம்ம வளர்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும்?
0: எங்களுக்கு இப்போ புதுசுனால நாங்க கொஞ்சம் விலைக்கு வாங்கி தான் விட்டோம் ஆடுகள், ஓரளவு குட்டியா ஒரு 6 மாசம் 10 மாசம் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி விட்டோம். இப்ப வளர்ந்து இப்ப தான் கொஞ்சம் 2-5 கொஞ்சம் ஆடுகள் வித்தோம், சேல்ஸ் பண்ணோம், ஒரு 5-6 ஆடு வித்தோம். இன்னும் ஆடுகள் குட்டி போட பருவத்திலயும் இருக்கு, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கம்மி தான். ஆனா ஒரு 1.5-2 வருஷம் மட்டும் இப்ப ஆடு வளர்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அதுல விஷயங்கள் தெரியுது. அதுக்கு தடுப்பூசி போடுறது, பிபிடி ஊசி போடுறது, அதுகளுக்கு என்ன தீவனம் வைக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டு வர.
1: கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருஷமா வளர்த்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. இப்ப வளர்த்தது வரைக்கும் இந்த ஆடு வந்து ஒரு லாபகரமான, கொஞ்சம் நம்ம கவனிப்பு முறைகள் கொடுத்த ஒரு லாபகரமான தொழில் தானே?
0: கண்டிப்பா லாபகரமான தொழில் தான்.
1: சரி, இப்ப இதுக்கு வந்து மத்தபடி வந்து தீவனங்கள் வந்து

0: என்ன மாதிரி எல்லாம் வைக்கிறீங்க? இதுக்கு கொலைகள் கொஞ்சம் பறிச்சு பண்ணி போடுவேன், மற்றபடி வெளியில மேய்ச்சல் போகும். அப்புறம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு, கோதுமை ஊற வச்சு வைக்கிறது, கஞ்சி வச்சு வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வைக்கும். அதனால அதுகளுக்கு வந்து நோய் இந்த மாதிரி தாக்குதல்கள் இல்லாம இருக்கு. அதுக்கு நான் வாரத்துக்கு வேப்பிலை பறிச்சு போடுவேன், வேப்பிலையும் சாப்பிடும். அதனால அதுக்கு நோய் சக்தி கம்மி தான். இருந்தாலும் நான் அப்பப்ப அதை ஒரு 10 நாளுக்கு ஒருக்க குளிப்பாட்டுது, உண்ணிகள் எடுக்கிறது, மருந்து கொடுக்கறது எல்லாமே செய்யறதுனால ஓம ஓட்டர் கொடுப்பேன். அதனால நோய் தாக்குது இது வரைக்கும் எந்த ஆடும் பாதிக்கல.
1: நீ வாங்கினதுல இருந்து
0: பாதிக்கல.
1: இப்போ சொன்னீங்க இந்த ஆடும் நான் வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆடுல வரக்கூடிய கழிவுகளை உங்க தோட்டத்துக்கும் வயல்களுக்கும் நீங்க உரமாவே போட்டுருவீங்க?
0: ஆமா, அது எனக்கு லாபம் தான். அதை நல்லா காய வச்சு நான் தென்னைக்கெல்லாம் இப்ப தான் வச்சேன். இப்ப இடையில மழை பெஞ்சு பாத்தீங்களா, அந்த மழை சீசன்ல எல்லாத்துக்குமே உரங்கள்லாட்டு அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன், வயல்லையும் கொஞ்சம் தூவி போடலாம் அப்படின்ட்டு.
1: இப்போ இந்த சாண உரம், நீ
0: சாண உரம் நம்ம ஏரியாலே நிறைய பேர் மாடு வளர்க்காங்க, அவங்கள்ட்ட வந்து நம்ம இத்தனை டிராக்டர், 5 டிராக்டர், 10 டிராக்டர் வாங்கி நான் வயலுக்கு பண்ணுவேன். அடிச்சு அதை விரிச்சு காய வச்ச பிறகு உழுதா மண்ணுக்குள்ள போயிருங்களோ அந்த மாதிரி பண்ணுது.
1: இப்போ இந்த சாணி உரம் நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த சாணி உரம் வந்து நம்மளுக்கு நம்ம வீட்டுல வளர்க்காம நம்ம வெளியில இருந்து வாங்கி கொடுத்தா அதுக்கும் நம்மளுக்கு வந்து உர செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி?
0: செலவு அதிகம் தான், ஆனா அது தக்கன விளைச்சல் அதிகமா இருக்கும். உரம் போட்டு பண்ண சமயம் அதுக்குள்ள விளைச்சல் கண்டிப்பா நமக்கு லாபம் கிடைக்கும்.
1: கெமிக்கல் உரங்களுக்கு விலைகள் அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு கூடி வருது. இன்னொன்னு, கெமிக்கல் உரங்கள் போட்டாலுமே நம்மளுடைய மண்ணுக்கும் நம்மளுடைய நெல்லுக்கும் வந்து கொஞ்சம் பாதிப்புகள் வந்து வரதான செய்யுது அந்த வேதி உரங்கள். அதனால நீங்க வந்து அந்த வேதி உரங்கள் வந்து எப்படி போடுறீங்க? அளவு குறைச்சுதான் போடுறீங்களா? எப்படி?
0: அளவு கம்மியா தான் போடுது. மற்ற ஒரு ஏக்கருக்கு விழாதுன்னா அதுல கம்மியா தான் போடுது. சாணி உரம் போடுறதுனால நாங்க கண்டிப்பா கம்மியா தான் போடுவோம்.
1: எல்லா தடவையுமே ஒரு வருஷத்துக்கு ஒருக்க சாணி உரம்,
0: ஒரு வருஷத்துக்கு சாணி
1: போட்டுருவீங்க?
0: போட்டுருவோம்.
1: போட்டு அதை உழுது பண்படுத்தி வச்சுட்டு தான் அடுத்தது விதைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த உர செலவுகள் எல்லாம் கம்மியாகுது.
0: கம்மியாகுது.
1: தண்ணீரை பொறுத்த அளவுல உங்களுக்கு வந்து ஆற்று பாசனமா கிணத்து பாசனமா எப்படி?
0: ஆற்று பாசனம்.
1: எங்க இருந்து நம்மளுக்கு தண்ணி வருது? திருப்பதி சாரத்தை பொறுத்த அளவு
0: ஆற்றுல இருந்து நம்ம கால் வழியா தான் வருது.
1: கால்வாய் வழியா வருது. தண்ணிக்கு உங்களுக்கு பற்றாக்குறை இல்ல?
0: தண்ணி பற்றாக்குறை இல்ல. ஆனா இப்ப விளை நிலங்கள் எல்லாம் பிளாட் ஆக சமயம் கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடு கண்டிப்பா வரும், ஃபியூச்சர்ல வரும்.
1: அந்த மாதிரி தான்
0: பண்ணிட்டு இருக்காங்க.
1: இப்போ நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க, இப்ப விவசாயம் பாக்குறீங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குதா? எப்படி?
0: கண்டிப்பா. அது இல்லைன்னு பண்ண முடியாது. செல்ஃப் கண்டிப்பா வயல்ல ஆளுலேருந்து இறங்கி பண்ணணும், நாற்று நாடு ஆளுலேருந்து இறங்கி பண்ணணும். அந்த மாதிரி கான்பிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் விவசாயத்தை இறங்க முடியும். நான் ஆள் இல்லைன்னா நான் இறங்கி பண்ணுவேன், களை பறிப்பேன், நாற்று நடுவேன். தண்ணி வேணும்னா நம்ம பக்கத்து வயல்ல இருந்து நம்ம வெட்டணும், கால்ல இருந்து வெட்டணும், அந்த மாதிரி எல்லாம் உள்ள வேலைகள்லாம் செய்யும்.
1: அதாவது ஒரு ஆளுக்கு ஆள் வராட்டாலும் அதை இறங்கி செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து விஷயங்கள் நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து விவசாயத்துல இறங்க முடியும்.
0: கண்டிப்பா. நம்ம விவசாயம் தெரியாம ஒண்ணுமே அளவு நிக்க முடியாது. ஒண்ணுமே தெரியாம இருந்தா அந்த இடத்துல நின்று பிரயோஜனம் இல்ல. மையா அம்மா திட்டி போவாங்க, வேலை பாக்கிடுவாங்க. இதே நம்ம நிக்கும் போது
1: தெரிஞ்சா
0: நம்ம நிக்கும் போது ஏமாத்த வாய்ப்பு இல்லன்னா அனுபவப்பட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் போன புதுசுல கொஞ்சம் அனுபவப்பட்டேன். நிறைய நாற்றுகள்லாம் கொஞ்சம் நெருக்கம் இல்லாம இடைவெளி விட்டு நடுவாங்க. நம்ம நிக்கிசுமே அப்படி இல்ல, ஒரு அளவுக்கு நியாயமாட்டு உள்ள நடவு முறை நல்லா இருக்கும். அதனால விஷயம் தெரியாம நம்ம ரொம்ப சும்மா ரோட்ல கரையில சரியாகாது, நானும் இறங்கி போய் நடுவேன்.
1: இப்போ உங்களை பொறுத்த அளவுல நீங்க வந்து தினந்தோறும் வயலுக்கு போய் பார்க்கக்கூடிய இது இருக்கா, இல்லைன்னா நம்ம தேவைப்பட்ட மட்டும் தான் போறீங்களா? எப்படி?
0: இல்ல, நான் தினந்தோறும் போவேன், தினந்தோறும் போவேன் வயல். இப்ப அறுவடை இது விவசாயம் நடக்காதனால இப்ப ஆடை மட்டும் பாத்துட்டு வருவேன், மற்றபடி டெய்லி போவேன். விளை நிலங்களை டெய்லி போய் பார்த்து சுத்தி பாத்துட்டு எலியால தொந்தரவு இருக்கும், அப்புறம் பன்னி வரப்ப கடிச்சு போட்டுரும். அந்த மாதிரி
1: பன்னி தாக்குதலும் இருக்கு.
0: கண்டிப்பா பன்னி தாக்குதல் இருக்கு. எலி பயிர் கூடி வரும் நேரத்துல எலி தொந்தரவு இருக்கும், அதுக்கு மருந்து வைக்கணும். எல்லாம் சுத்தி சுத்தி பாப்போம்.
1: ஏன்னா பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு
0: கொஞ்சம் இல்ல. அந்த கதிர நேரத்துல கதிரை கடிச்சு துப்பிடும்.
1: அடிக்கடி நீங்க போய் நம்ம டெய்லி போய் பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த வேலையை செய்யக்கூடிய ஆட்களும் கரெக்டா செய்வாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க ஆரம்ப காலத்துல கொஞ்சம் இடர்பாடுகளை சந்திச்சேன், என்ன மாதிரியான இடர்பாடுகள் எல்லாம் சந்திச்சீங்க?
0: சொன்ன மாதிரி தான், களை பறிப்புன்னு சொல்லுவாங்க, ஆனா களை பறிச்சு கொடுக்க மாட்டாங்க
1: அப்படின்னு.
0: அது ஓரளவுக்கு அங்கே இருக்கும், இடையில நல்லா கிடக்கும், நல்ல கிளியரான வேலை நடக்காது. நாற்று நடுவுன்னு சொல்லுவாங்க, கேப் விட்டு இங்க ஒண்ணு வச்சுன்னா அங்கே ஒரு நாத்து வைப்பாங்க. அப்ப நமக்கு அது கஷ்டமா இருக்கும். விவசாயம் பண்ணாளுக்கு அந்த வயல பார்த்தா சந்தோஷம் வரணும், அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம விவசாயத்துல யாரும் இறங்க முடியாது. நமக்கு அதுல செய்யணும் எடுக்கணும். நான் இன்னைக்கு ஒரு பட்டதாரி தான், நான் பிகாம் படிச்சிருக்கேன். ஆனா என்னோட கனவு வந்து ஒரு அரசு வேலைக்கு போகணும்னு ஒரு கனவா இருந்துச்சு. அப்புறம் விவசாயத்தை வந்து அப்புறம் அது அப்படி அதை விட்டுட்டேன். ஆனா ஒரு மனசுல ஒரு ஓரத்தை கிடக்கு, நம்ம ஒரு அரசு வேலை போயிருக்கலாமோ, டைப் ரைட்டிங் முடிச்சுமே, ஷார்ட்ஹேண்ட் படிச்சோமே, கம்ப்யூட்டர் படிச்சோமே. ஆனா நம்ம மேரேஜ் ஆன பிறகு நாங்க வந்து இந்த ஃபீல்ட்ல வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எங்க வீட்டுல விவசாய நிலங்கள் எதுவுமே கிடையாது, இருக்கு வீடு உண்டு, அப்படிப்பட்ட இடத்துல நான் இருந்தேன். இங்க வந்த பிறகு விவசாய நிலம் ஒரு ஈடுபாடு இல்லாம இருந்த எனக்கு, நான் இப்ப இவ்வளவு தூரம் எல்லாரும் ஏச அளவுக்கு நான் ஆயிட்டேன். சும்மா எப்ப பார்த்தாலும் வயல்ல தான் கிடக்கும், எப்ப பார்த்தாலும் இங்க வேலையை முடிப்பேன், நேரம் வயல் போயிருவேன். யார் வீட்டுக்கும் போய் பேச எடுக்க அந்த மாதிரிலாம் டைம் இல்ல. என்னோட சும்மா இருக்க நேரத்தில் ஓய்வு நேரம் எதுனாலும் அங்க போய் அங்கதான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரு 5-6 ஆறு மணி தான் திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவேன். சந்தோஷமா தான் இருக்கும். விவசாயம் பண்ணது என்ன பொறுத்தவரைக்கும் சந்தோஷமா இருந்தது. கஷ்டமா இருந்தா கூட அது ஒரு சந்தோஷம். அந்த பயிர் வளர்ந்து எடுத்து நம்ம அழகா பார்க்கறோம், செழிப்பு பார்க்கும் போது

0: உங்களுடைய பட்ட கஷ்டமெல்லாம் போகும்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க, நான் வந்து விவசாயம் வந்து நான் கொஞ்சம் ஆர்வமா எனக்கு பிடிச்சதுனால நான் பார்த்துட்டு இருக்கேன், ஆனா தொழில் வேற தொழில் பார்க்கணும்னு நினைச்சாலும் விவசாயத்துல இப்போ வந்த ஒரு ஆர்வம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ உங்க கணவர் வீட்டில தான் வந்து விவசாய நிலம் இருக்குன்னு சொன்னீங்க, அப்ப கணவர் உங்க கூட சேர்ந்து அந்த வயலை பார்க்க விவசாயத்துல ஈடுபட அந்த மாதிரி அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா எப்படி?
0: இல்ல இல்ல, அவங்களுக்கு ஈடுபாடு இல்ல. ஆனா என்ன போக தடுக்க மாட்டாங்க, நான் எல்லாமே சொல்லிட்டு தான் போவேன். தேங்காய் வெட்டணும், நான் தான் போவேன் தேங்காய் வெட்டி அதை சேல்ஸ் பண்ணது, அந்த மாதிரி போவேன். விவசாயம் பண்ணாலும் இன்னைக்கு நான் போறேன் லேட் ஆகும் வரதுக்கு அப்படி சொல்லிட்டு போயிருவேன். ஆனா அதுக்குள்ள பெர்மிஷன் உண்டு, போயிட்டு வரதுக்குள்ள எனக்கு முழு சுதந்திரம் உண்டு. சுதந்திரம் இல்லாம என்னால போக முடியாது. ஆனா எப்போ நான் சொல்லிட்டு மட்டும் போயிருவேன், நான் வர லேட் ஆகும், இன்னைக்கு வயல் பயிருதுன்னா காலையிலேயே நேரமே போயிருவேன், இல்லைன்னா அது தக்கன மதியானம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போவேன்.
1: ஆனா வந்து ஹஸ்பண்ட் வந்து அந்த விவசாயத்துல அவங்களுக்கு ஈடுபாடு இல்ல.
0: இல்ல இல்ல,
1: அவங்க வந்து அந்த விவசாய குடும்பத்திலே பிறந்தாலும் அந்த ஈடுபாடு அவங்களுக்கு இல்ல.
0: இல்ல,
1: ஆனா நீங்க வெளியிடத்துல இருந்து வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு அந்த விவசாயத்தை பார்த்து பார்த்து அதுல ஒரு ஈடுபாடு வந்துட்டு. சரி, இதே மாதிரி பெண்கள் வந்து விவசாயத்துல ஆர்வமா வரணும், விவசாயத்தை இன்னும் கொஞ்சம் கூட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்?
0: எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடு அவங்களுக்கு தன்னைத்தானே வரணும். விவசாயம் வந்து எல்லாரும் விரும்பி வரது இல்லை, ஏன்னா கஷ்டமா இருக்குமோ. ஏன்னா இப்ப எல்லாரும் வேலை செய்ததுக்கே மடிக்கிறாங்க, அவங்க வீட்டு வேலைகள் பண்ணதுக்கே கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வரதுக்கு கஷ்டம்தான், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் விவசாயத்துல வர முடியும். நான் தொழில இறங்கி வேலை செய்வேன், களையை பறிப்பேன் சொன்னா நான் பழகிட்டேன், யாரு வேணா பாத்துட்டு போட்டோம், சொந்தக்காரங்களும் யாரு வேணா பாத்துட்டு போட்டு. மற்றவங்க இன்னொரு வகையான ஆட்கள் பார்க்க சொன்னாங்க, இவளுக்கு எதுக்கு இந்த வேலை, ஒரு ஆளை வச்சு செஞ்சுட்டு போடலாம்லாம் சொல்லுவாங்க. ஆனா காதலே வாங்க மாட்டேன், ஏன் வயல் ஏன் நிலம், நான் விவசாயம் பண்ணுவேன், யாரு வேணா என்ன வேணா சொல்லிட்டு போங்க. அந்த மாதிரி கேள்வி பேச்சுக்கு நம்ம ஆளாக கூடாது, என்ன வேணா சொல்லிட்டு போட்டு அந்த மாதிரி மைண்ட் நம்ம ஏத்துக்கிறதா இருந்தா கண்டிப்பா விவசாயம் பண்ணலாம். சிலவங்க சொல்லுவாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது, ஏன் இதுக்குள்ள இறங்கி வேலை செய்யுது, ஆள்கள் செய்ய வேண்டியதான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் செஞ்சா எனக்கு அது திருப்தி.
1: அது சொன்ன மாதிரி விவசாயத்தை பொறுத்த அளவுல ஒரு ஆளாட்டு நம்ம செய்தாதான் நம்மளுக்கு அந்த ஒரு ஆளுக்கு கொடுக்கக்கூடிய கூலியாவது நமக்கு மிஞ்சும்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து ஒரு ஆர்வமா வரணும்னா அவங்க என்னென்ன விஷயம் பண்ணா வரலாம்? இப்போ நிறைய பேர் உங்களை மாதிரி அரசு வேலை வேணும்னு உள்ள கனவுல தான் நம்ம படிப்போம், நம்ம எல்லாம் செய்வோம். ஆனா சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நமக்கு அது கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்றதுக்கும் நம்மளால ஒரு முடியாத சூழ்நிலையா இருக்கும். அப்போ அவங்க சும்மா இருக்காம நீங்க அந்த வயலை இன்னைக்கு அதை வேற யார்ட்டையாவது பாட்டத்துக்கு விட்டுட்டு நீங்க இருந்தாலும் உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி பாதியும் அவங்க வந்து வேற மாதிரி பண்ணி நம்மளுக்கு அந்த கரெக்டான அந்த விஷயம் அமௌண்ட் ஆனாலும் சரி நம்மளுடைய நிலமானாலும் சரி கரெக்டா அதை பயன்படுத்தி வச்சிருப்பாங்களா அப்படிங்கறது டவுட் தான். நீங்களாவே இறங்கி வேலை பார்த்ததுனால உங்களுக்கு அதுல ஒரு லாப நஷ்டங்கள் வந்து உங்களுக்கு தெரியுது. இதே மாதிரி ஒரு பெண்கள் வந்து வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பகுதி நேரம் இது வந்து முழு நேரம் கூட போகணும் இல்ல, அப்படித்தானே? ஒரு வயல் முழு நேரம் போகணும் இல்ல, நம்மளா விரும்பி பண்றதுதான். இப்ப இன்னைக்கு போல நாளைக்கு போய் பாக்கலாம்னா கூட நம்மளுக்கு பாக்கலாம், அந்த அளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து இதுல இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த விவசாயத்துல நம்ம ஏன் வரணும், ஒரு ஆர்வப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் சொல்லுங்களேன்.
0: விவசாயத்துல வரணும்னா ஒண்ணு ஃபேமிலி ஒண்ணு ஒத்து வரணும், விவசாய நிலங்கள் இருக்கணும், அதுல இறங்கி வேலை செய்ய ஆர்வம் இருந்தாதான் அவங்க வர முடியும். சும்மா வெளியில நின்னு பார்த்தா விவசாயத்துல ஒண்ணுமே சாதிக்க முடியாது, சொந்தா நமக்கு வரும். இப்படி பண்ண இப்படி பண்ண அப்படி சொல்லி நம்ம காசு தான் கரப்பாங்களே தவிர கண்டிப்பா முன்னேற முடியாது. அவங்களுக்காக மனசுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும், விவசாயம் பண்ணலாம், விவசாயம் பண்ணலாம் பரவாயில்ல, தோட்டம் வைக்கலாம், ஒரு நல்ல நம்ம வீட்டு தேவையான காய்கறிகள் போடலாம், அந்த மாதிரி கூட பெண்கள் பண்ணலாம். நிறைய பெண்கள் அது பண்ணுதாங்க, ஆனா விவசாயத்துக்கு வர பெண்கள் இன்னைக்கு கம்மி தான். நான் முன்னாடி போன புதுசுல நடவுக்குலாம் ஆள் கூப்பிட்டா நான் வரையுமா நான் வரையுமா சொல்லுவாங்க, இப்ப ஐயோ ஆளே இல்லையம்மா அப்படி சொல்லுவாங்க. இந்த ஊரை விட்டு அடுத்த ஊர்ல போய் ஆள் கூப்பிட முடிய நிலைமை இப்ப இருக்கு, இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிருச்சு. எனக்கு பிறகு கூட எங்க நிலத்தை பார்க்க ஆள் இருக்கான்னு உள்ள சந்தேகம் தான். அரசு விவசாயத்துக்கு நிறைய சலுகைகள் பண்ணுது, ஆனா யாரும் அதுக்கு முயற்சி பண்ண மாதிரி இல்ல. இண்டஸ்ட்ரி வந்து விவசாயத்துல வரக்கூடிய ஆட்கள் என்னைக்கு குறைஞ்சு போச்சு, ஏதோ பழைய ஆட்கள் அவங்களோட பிள்ளைங்க உண்டு. என்னுடைய பக்கத்து வயல்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்க கூட இன்ட்ரெஸ்டா இருக்கு, ஆனா என்னுடைய பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, இன்ட்ரெஸ்ட் வேணும்.
1: நீங்க வந்து வயலுக்கெல்லாம் பிள்ளைங்களை கூட்டிட்டு போன அனுபவம் இருக்கா?
0: கூட்டிட்டு போயிருக்கேன், வருவாங்க சரி நிப்பாங்க, தேங்காய் விட்டுதான் இளநி குடிப்பாங்க. ஏன்னா சில நேரம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நிக்க வேண்டிய சூழ்நிலை வரும், திடீர்னு ஒரு சாப்பாடு வாங்கி தரணும்னா கொண்டு தருவான், அடுத்த செகண்ட் போயிருவோம், நின்னு அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு என்ன அந்த மாதிரி எல்லாம் பாக்கக்கூடிய இல்ல. இளைஞர்கள் ஏதோ போனோமா வேலை பார்த்தோமா ரூபாயை சம்பாதியம் பண்ணமா இருந்தோமா இருக்காங்க. விவசாயம் எல்லாம் அப்படி இல்ல, நம்ம மூணு மாசம் பயிரத்தை அறுவடைக்கு போறதை நம்ம காசே பாக்க முடியும், போடுவோம் நமக்கு மொத்தமா ஏதாவது கிடைக்கும்.
1: அந்த அளவுக்கு பொறுமை வந்து இப்ப
0: உள்ள
1: கண்டிப்பா உங்களுடைய அனுபவத்தை குமரி பெண்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி.
2: இதுவரை விவசாயத்தில் பெண்கள் சாதிக்கலாம் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் மீனாட்சிபுரம் ஏ சங்கரி அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.

0: இனி பாலின் மகத்துவம் உரையாடல் கேட்கலாம்.
1: ஏக்கா, இங்க யாராவது பசுமாட்டு வளர்க்கறாங்கக்கா, பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
2: என்ன தம்பி கேக்குற, உங்க வீட்லயே பசுமாடு உண்டுமா, நீ எதுக்கு வெளியில இருந்து பசும்பால் வாங்கணும்?
1: ஏக்கா, எங்க வீட்ல இருந்து எங்க அம்மா அப்பா சின்ன வயசுல இருந்தே பசுமாடு வளர்த்திட்டு இருந்தாங்க. நான் வெளியூர் போனேன் இல்லையா, இந்த பசுமாடு எல்லாம் வித்துட்டு நான் வெளியூர் போனேன். இப்ப இங்க ஊர்ல வந்து இங்க செட்டில் ஆயாச்சு. சரி, இனிப்ப பசுமாடு வந்து நம்ம வாங்கி விட்டு வளர்க்கணும் ரொம்ப எப்படியும் நாளாகும். அதனால யாராவது பசுமாடுல வந்து பால் கறந்து வித்துட்டு இருந்தா அவங்கள்ட்ட இருந்து ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு ரெண்டா நமக்கு பசுமாடை வாங்கி விட்டுலாம் இல்லையாக்கா, அதனாலதான் கேட்டேன்.
2: தம்பி, பசுமாடு இந்த தெருவிலேயே ஒரே ஒருத்தவங்க தான் வச்சிருக்காங்க. முன்னாடி உள்ள காலம்னு பாத்தீங்கன்னா பசுமாடு எல்லாருக்கும் வீட்டுக்கும் பேக் சைட்லயே வளர்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாரு, விளை நிலங்கள்லாம் வீட்டு நிலங்கள் ஆயிட்டு, வீட்டு நிலங்களே குறுகி போச்சு. அதனால பின்னாடி அங்க பின்வாசலும் விடுறது கிடையாது, முன்னாடி முன்வாசலும் விடுறது கிடையாது. இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்கள்ல வீடை கட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த நிலையில யாருப்பா பசுமாடு வாங்கி வளர்த்து அதை பராமரிக்கிறது என்ன லேசுப்பட்ட காரியம் நினைச்சிட்டு இருக்கியா?
1: அக்கா, அது வந்து லேசுப்பட்ட காரியம் இல்லக்கா. இருந்தாலும் கூட அந்த பசுல இருந்து அந்த கிடைக்கிற அந்த பால் வந்து எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு தெரியுமா?
2: அது தெரியும்பா. இதனாலதான் பாலினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய வகையிலதான் உலக பால் நாள் அப்படிங்கிற ஒரு நாளை நம்ம கொண்டாடுறோம். இது ஐக்கிய நாடு சபைகள் மூலமா உலக நாடுகள் எல்லாம் இணைந்து உணவு வேளாண்மை அமைப்பின் மூலமாக உலகளாகிய முக்கிய உணவான பாலினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்த செய்வதற்காக கடைபிடிக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் தான்ப்பா இது.
1: உலக பால் தினம் நீங்க சொல்றீங்க, அந்த நாள் அந்த எந்த டேட்ல வருது?
2: தம்பி, அது இன்னைக்குதான்ப்பா, June 1st. ஒவ்வொரு வருஷமும், அதாவது 2001 இருந்து ஒவ்வொரு ஆண்டும் June 1st இந்த நாளை வந்து கடைபிடிக்கிறாங்க.
1: பாத்தீங்களா, ஒவ்வொரு தினத்துக்கும் ஒவ்வொரு நாள் வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு வந்து June 1st பால் தினம் வச்சிருக்காங்க. அதுல இந்தியாவில வந்து யாரோ வந்து வெண்மை புரட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லுவாங்க இல்லையாக்கா?
2: ஆமா தம்பி, வர்கீஸ் குரியன்னு சொல்லக்கூடியவர், அவரு தான் இந்தியாவில வெண்மை புரட்சியை கொண்டு வந்தவர். நம்மளுடைய இந்தியாவிலேயே பால் உற்பத்திக்கு முதன்மையான இடம் எதுன்னு பார்த்தோம்னா குஜராத். அந்த குஜராத்ல அமுல்னு சொல்லக்கூடிய அந்த இந்திய தேசிய கூட்டுறவு பால் நிறுவனத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த நிறுவனத்தை உருவாக்கி பால்ல பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். ஏன் தெரியுமா, இந்த பாலுன்னு சொல்லக்கூடியது தாய்ப்பாலுக்கு அடுத்து நிகரான ஒரு எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு உணவு. இதுல வந்து உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நிரம்பி இருக்கு. இது தவிர எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கும் கால்சியத்திற்கும் தசையினுடைய வளர்ச்சிக்கும் புரதங்களும் விட்டமின்களும் உடல் எலும்புக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த பால் அடங்கி இருக்கிறதுனாலதான் பால் வந்து இந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை பெறுதுப்பா.
1: கண்டிப்பாக்கா. ஏன் தெரியுமாக்கா, இப்ப வந்து மருத்துவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, பிறந்த குழந்தை அதாவது 6 மாசத்திலிருந்து அந்த பசும்பால் வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சில மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 1 வயசு தாண்டி வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறாங்க. இப்ப இந்த குழந்தைகளுக்கு இந்த பாலை வந்து கொடுக்காம அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அதே போல அந்த குழந்தைகளுக்கு வந்து கால்சியம் சத்து வந்து அதிக அளவுல கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
2: ஆமா தம்பி, இது தவிர இந்த வருஷத்தினுடைய முக்கியமான கருப்பொருள் என்னதுன்னு பார்த்தேன்னா, பெண்கள் அதிக அளவுல விவசாயத்துல முன்னெடுக்கணும் அப்படிங்கறது தான். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் விவசாயிகள் அதிக அளவுல நம்மளுடைய விவசாயத்துக்கு வரணும். இதுக்கு முக்கியமானது என்னன்னா, பால் உற்பத்தியை பெருக்கணும், பசுமாடுகளுடைய உற்பத்தியை அதிகரிக்கணும். அதாவது நம்மளுடைய இந்தியாவினுடைய முதுகெலும்பே நம்மளுக்கு விவசாயம். அந்த விவசாயத்துல முக்கியமான ஒரு அங்கம் என்னதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு பசு மாடுகள், காளை மாடுகள். இத வீட்டுலதான் எல்லாரும் வளர்க்கறாங்க. நம்மளுடைய வீட்டுல நம்ம பசுமாடுகளை வளர்க்கும் போது அதனுடைய பராமரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குடும்பமே சேர்ந்து செய்து, அதுலயும் பெண்கள் வந்து முக்கிய பங்கு அதுல எடுத்து, அந்த கொட்டகைய பராமரிப்பு ஆகட்டும், பால் கறக்கிறதாகட்டும், தீவனம் வைக்கிறதாகட்டும், இந்த எல்லா விஷயங்களும் அவங்க பண்றதுனால இந்த வருஷத்துல பெண்கள் தான் அதிக அளவுல இந்த பால் உற்பத்தியை பெருக்கிறதுக்கு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கறத கருத்துல கொண்டு பெண் விவசாயிகளை ஊக்குவிக்கக்கூடிய திட்டமாட்டு இந்த வருஷத்தை கொண்டு வந்திருக்காங்கப்பா.
1: நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப இந்த கால்நடை துறை மூலம் வந்து இந்த பசுமாடு வளர்க்கறது எப்படி, அதே போல நம்ம அதை எப்படி பராமரிக்கணும், இந்த மாதிரி பயிற்சிகள் கூட வந்து இந்த பெண்களுக்கு வந்து கால்நடை துறை மூலம் வந்து பயிற்சிகள் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வெளி இடங்கள்ல போகும் பாக்கும்போது, நீங்க சொன்னீங்க இல்லையா, குஜராத், இந்த குஜராத்ல போய் பல பால் பண்ணை நிறுவனங்களை வந்து விவசாயிகளுக்கு காமிச்சு அவங்க இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பசுமாடை வாங்கி அந்த பாலை வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து மதிப்பு கூட்டி இன்னைக்கு வந்து அவங்க வந்து அதிக வருமானத்தை வந்து இன்னைக்கு பாக்குறாங்க.
2: தம்பி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அதாவது தினமும் நம்ம பால் குடிக்கிறதுனால எலும்பு தேய்மானம், அப்புறம் பல் சம்பந்தமான நோய்கள், அப்புறம் வந்து கால்சியம் சத்து குறைபாடு, இது எல்லாம் போகுதுப்பா. இது தவிர நம்மளுடைய சோர்வை போக்கி மனதை அமைதிப்படுத்தி ஒரு தெளிவான ஒரு தூக்கத்துக்கு வழிவகை செய்யறது இந்த பால் அருந்தும் போது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பால்ல நிறைய விட்டமின்கள் இருக்கு. இந்த விட்டமின்கள் உடல்ல இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கும்.

0: உருவாக்குது. அது மட்டும் இல்லாம நரம்பு மண்டலத்தினுடைய சீரான இயக்கத்திற்கும் நம்மளுடைய ஆற்றலுக்கும், அதாவது நம்மள அதிக அளவுல எனர்ஜெட்டிக்கா வைக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொடுக்கறதுக்கும் இந்த பால் அப்படிங்கறது ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுப்பா.
1: சரி அக்கா, இந்த தெருவில் யாராவது பசுமாடு வச்சிருக்காங்களாக்கா?
0: ஏ தம்பி, நானே வச்சிருக்கேன்ப்பா. உனக்கு பிள்ளைக்கு பால் தானே வேணும், நேர வீட்டுக்கு வா, அந்த வாளியை எடுத்துட்டு வா, உனக்கு தேவையான பால நான் தரேன்.
1: ஏக்கா, நான் இவ்வளவு நேரம் விடுகதை விட்ட மாதிரி பேசிட்டு இருக்கேன், நீங்க பசுமாடை வச்சுட்டு என்னட்ட நீங்க விடுகதை விடுறீங்க?
2: இதுவரை பாலின் மகத்துவம் உரையாடல் கேட்டீர்கள்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் இயற்கை விவசாயம் குறித்த தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் கே சிவகுமார் அவர்கள்.
4: இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு நாம ப்ரொடக்ஷன் வைஸ் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயாச்சு. எங்கேயுமே உணவு பற்றாக்குறை அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்ல. அதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் தெளிவாக செஞ்சு வச்சிருக்கு. விவசாயிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களும் இதுக்காக செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த கெமிக்கல் பின்னாடியே நம்ம போயிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இயற்கை விவசாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறினா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இயற்கை விவசாயத்துக்கு தேவையான நுண்ணுயிர்களும் மாதிரியான இந்த நுண்ணுயிர் எடுபொருட்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய ஆராய்ச்சி நிலையங்களையும் கேவிக்கலையும் அவைலபிளா இருக்கு. சோ இத கண்டிப்பா யூஸ் பண்ணி மண்ணோட வளத்தை பெருக்கி அடுத்த தலைமுறைக்கு நல்ல உணவையும் நல்ல மண்ணையும் நல்ல உலகத்தையும் விட்டு போகணும், அதுதான் நம்மளோட கடமையா இருக்கணும் அப்படிங்கறத நான் விவசாயிகளுக்கு தெரிவித்துக்க ஆசைப்படுகிறேன்.
5: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார். அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம். நீத்தம் உடைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள்

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை இரவு மணி 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், கிசான் வாணி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழ வைக்கும் வாழை ரகங்கள் நேரலையில் பங்கேற்கிறார் அழகப்பபுரம் ஏ ஜேம்ஸ் வாட் அவர்கள். அமுது சுரபி, இதில் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள். கேட்க மறவாதீர்.

சக்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இதுதொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாததன் விளைவுதான் தற்போதும் குற்றங்கள் தொடர்வதாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார். இருப்பினும் மக்கள் நலனுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தேர்தலில் சாதி மத பண பலத்தை ஒழித்து தவேக வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திரு விஜய் தெரிவித்தார். நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடி படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம்பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேட்டன் குஷ்வாஹா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார்.

0: மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஏ யி சியானை வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மைப்போது 8:05. நேர்லே ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. மண்ணில் நடமிடும் தெய்வங்களாக, மனதோடு பேசிடும் மோகனங்களாக, கண்ணோடு மின்னிடும் நட்சத்திரங்களாக, கருத்தோடு கலந்து உறவாடும் செல்ல சிட்டுக்கள் தான் குழந்தைகள். அவர்களிடம் கொட்டி கிடக்கும் திறமைகள் ஏராளம் ஏராளம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பாடல், கதை, திருக்குறள், கவிதை, விடுகதை அப்படின்னு அஸ்திரக்காக காத்திருக்காங்க. இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722, இணைப்பு எண்ணாக 04652, அலைபேசி எண் 890-325-7039. இணைப்பில் வரும் முதல் பட்டாம்பூச்சி யாரு, எங்கிருந்து, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டுலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து? கவின் சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க
2: இன்னைக்கு?
1: பாடுங்க கேக்கலாம்.
2: நீண்ட வண்டி, தொடர் வண்டி, நீண்ட தலைவில் போகும் வண்டி, கண்ட வாசில் அது ஓடும், கடத்தடை இங்கே விழுந்து ஓடும், பூவின் தோழுப்பது குக்கை வண்டி, பாமின் தோழுப்பது என் வண்டி, சோப்பு கொடியை கட்டால் நின்று விடும், பச்சை கொடியை தாண்டி ஓடிவிடும்.
1: ஆஹா, அருமையா இருக்கே. ரயில் பாட்டு பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அப்பா சொல்லி கொடுத்தாங்களா? நீங்க ட்ரெயின்ல போயிருக்கீங்களா எங்கேயாவது கவின்? எங்கெல்லாம் போயிருக்கீங்க, எந்த இடத்துக்கு போயிருக்கீங்க ட்ரெயின்ல? என்னமா, ஜூக்கு போயிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். பிள்ளை வந்து என்ன படிக்கிறீங்க இப்போ? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? சரி சரி. படிச்ச பிள்ளைக்கு என்ன வாகனம்? போலீஸ் ஆகணுமா? வாழ்த்துக்கள், போலீஸாக வாழ்த்துக்கள். சரியா, பண்பலையில் பங்கேற்று பேசியமைக்கு நன்றிமா.
2: நன்றி
1: நன்றி நன்றி.

0: இனிப்பில் வரும் அடுத்த பட்டாம்பூச்சி யாரு எங்கிருந்து அப்படின்னு கேட்டுலாமா? வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்கம்மா. முடிச்சிட்டீங்களா? சரியா கேக்கலையா? நான் கேக்கல. சரி, பண்ணிட்டீங்க, நல்லபடியா பண்ணிட்டீங்க. பிள்ளை என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? சரி சரி. எப்படி, இனி ஸ்கூல் திறக்க போகுதே உங்களுக்கு, அப்படிதானே? ம்,
1: ஆமா.
0: லீவ் எல்லாம் எப்படி கழிச்சீங்க? ஜாலியா கழிச்சீங்களா?
1: ஆமா.
0: ம், சரி. அடுத்து வந்து என்ன கிளாஸ் போறீங்க நீங்க? செகண்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் இனி போறீங்க, அப்படிதானே? சரி சரி சரி. பிள்ளைக்கு வந்து என்ன ஆகணும் படிச்சு? டாக்டர் ஆகணுமா? நல்லா படிக்கணும், சரியா? நீங்க நினைச்ச மாதிரியே டாக்டர் ஆகணும், சரியா?

0: வாழ்த்துக்கள் மா, பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றி
1: நன்றி.
0: நேர்மை போது 8:10 நேர்களே, உற்சாகமாய் குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் நம்மோடு பேச வரும் அடுத்த குழந்தை யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி. யார், எங்க இருந்து சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? செட்டியார் மேடமா? சரிம்மா, சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க.
1: தா

அருமையா பாடிட்டீங்களே பிள்ளை, அழகா உங்க குரல்ல கேக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வேற வேற யார் பேசுறாங்க? நன்றிமா, நன்றி.

0: கேட்டு பாடலின் படம் சத்தம் போடாதே.
1: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
2: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
7: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நேரம் இப்போது 8:19. 30 நொடி. நேர்களை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள், குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்க வரும் அடுத்த பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து இப்ப கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி, யார், எங்கிருந்துமா? சுங்கம் கடையில இருந்து தன்வியா?

0: சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க தன்வி? ஆத்திச்சூடி சொல்ல போறீங்களா? சொல்லுங்க கேக்கலாம்.
1: அரண்டை கேட்டிருந்தேன்.

0: ஆஹா, அதுமே சொல்லிட்டீங்களே. பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க ஆத்திச்சூடி? சொல்லி கொடுத்தாங்களா? சரி, எப்படி உங்களுக்கு லீவ் எல்லாம் எப்படி போச்சு? ஜாலியா போச்சா? லீவு லீவு. இன்னும் நீங்க எந்த கிளாஸ் போறீங்க? அப்படியா, சரி. பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? யாரெல்லாம் சொல்லுங்க கொஞ்சம். என்ன ஆகணும்? சயின்டிஸ்ட் ஆகணுமா? ஆஹா, விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அருமையான ஒரு ஆசை உங்களுடைய. புதிதா எதையாவது கண்டுபிடிச்சு பெரிய ஆளா வரணும், சரியா? அதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும், சரியா? நன்றிமா, நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி,
1: தேங்க்யூ.
0: நன்றி.

0: இனிப்பில் வரும் அடுத்த பட்டாம்பூச்சி யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம் பட்டாம்பூச்சி யார்? உத்ரா, எங்க இருந்து பேசுறீங்க, எந்த ஊர்ல இருந்து? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு பாட போறேன்.
0: பாடுங்க கேக்கலாம்.

அருமையாக சொல்லிட்டீங்களே. பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அருமையா சொன்னீங்க. இப்ப நீங்க என்ன படிக்கிறீங்க? யுகேஜி படிக்கிறீங்களா? சரி சரி, பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளாகி என்ன வாகனம்? டீச்சர் ஆகணுமா? எல்லாத்துக்கும் நம்ம வந்து பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படிதானே? கண்டிப்பா நம்ம வந்து டீச்சர் ஆகிறோம், சரியா? நல்லா படிச்சு டீச்சராக வாழ்த்துக்கள், சரியா? நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி.

0: கேட்ட பாடலின் படம் அபியும் நானும்.
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லாண்ட் ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: Ponjesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesley Super Speciality Hospital.
0: நேயர்கள், இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல்கள் ஆச்சிச்சூடி என அசத்திய அத்தனை குழந்தைகளுக்கும் நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிடலாம்.

0: நேரம் இப்போது 8:30.
1: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

உங்களின் நாளை இனிமையாக்கும் இசைகள் இதோ வருகிறது. திரைசியாக நமது குமரி பண்பலை 101 நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் கடைக்குட்டி சிங்கம் படத்திற்காக வி வி பிரசன்னா பாடியது. பாடலுக்கு இசை டி இமான், வரிகள் யுகபாரதி. எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை என்ன வழின் முகம், உன் பேச்சு தித்திக்கும் சர்க்கரை என்றால் அன்பே உன் காந்தமாய் கட்டி இழுக்கிறது உன் கண்கள் என.

நேரம் இப்போது 8:36. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைப்போடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் விக்ரம் வேதா படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் சக்திஸ்ரீ கோபாலன் பாடியது. பாடலுக்கு இசை சாம் சி எஸ், வரிகள் மோகன் ராஜா. நீ என்பது நானாகிட, நான் என்பது நீயாகிட, எண்ணம் எனும் ஏட்டில் எழுதி வைத்தேன் உன் பெயரை. உள்ளத்தில் ஊஞ்சலாடும் ஆசைகள் ஓர்கோடி, நீதானடி என் வாழ்க்கையை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் தொடரி படத்திற்காக ஹரிசரண் ஸ்ரேயா கோஷல் பாடியது. பாடலுக்கு இசை தீமான், வரிகள் யுகபாரதி. கருவண்டு கண்ணாக, கார்மேகம் கூந்தலாக, இதழ்கள் ரோஜாவாக, பட்டு கண்ணமுடன் பாவினி என்னை நோக்குகையில் இன்மனம் படும் பாட்டை என்னவென்று சொல்லது? வார்த்தைகள் இல்லையடி, என் உயிர் உன்னில் உள்ளதடி.

நேரம் இப்போது 8:48. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் மெர்சல் படத்திற்காக ஏ.ஆர். ரஹ்மான், ஸ்ரேயா கோஷல் பாடியது. பாடலுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான், வரிகள் விவேக். கண்களுக்குள் நுழைந்து கனவுக்குள் தொடர்ந்து உணர்வினில் கலந்து உயிர் வரை தொடர்ந்தாய் அன்பே. சிரிக்கும் சிலையே சிந்திக்குள் விழுந்து என் இதயத்தை இசைக்கின்றாய் நீ. உருவாடும் உள்ளம் என்றும் உனக்காகத்தான் அன்பே

இசையும் இனிய நினைவுகளும் இணையும் உங்கள் நேச வானொலி, அதுதான் நமது குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:53. நம்முடைய காதுகளுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் உங்கள் குரல் நமது வானொலி. நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

இசையில் நிறைவாக வரும் பாடல் டெரி படத்திற்காக ஹரிஹரன், சைந்தவி, வைக்கம் விஜயலட்சுமி பாடியது. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார், வரிகள் நா முத்துக்குமார். அன்பே நம் காதல் என்றும் தெரியாத வளர்பிறையாய் நாளும் தொடரும். காலம் முடிந்தாலும் நம் காதல் முடிவதில்லை. யுகங்கள் கூட நிமிடங்களாகும் நீ என் அருகிருந்தால். நிமிடங்கள் கூட யுகங்களாகும் அன்பே நீ என்னை பிரிந்தால்.

0: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த தன்னுடைய பார்வையை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை கடந்து சாதனை படைச்சிருக்காங்க. அவங்களுடைய சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
2: நம்ம ஒரு வளர்ந்த பாரதம், முன்னேறிய நாடாகவும் நம்மை வந்து கட்டமைத்துக் கொள்வதற்கு அடிப்படையான ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று சொல்லுவோம். ஏழை பணக்காரர்கள் பாகுபாடு இன்றி அனைவரையும் உள்ளடக்க வேண்டும். அதே சமயத்தில் அனைத்து துறையிலுமான ஒரு வளர்ச்சி வேண்டும். ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் வளர்ச்சி, ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்குமான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறது, அவங்களுடைய பயனை அதில் வந்து அவர்கள் பெறுகிறார்களா என்பதையும் உறுதிப்படுத்துவது. நம்ம வந்து எப்படி இதை பார்க்கணும்னா, இந்த 12 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட காலம் தான். அதில் வந்து நிறைய வேலைகளை வந்து செய்ய முடியும். அதை அரசாங்கம் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு தனக்கான அத்தனை கரங்களையும் விரித்து அத்தனை துறைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு துறையிலுமாக என்ன முன்னேற்றங்களை கொண்டு வர முடியும், என்ன வந்து ஒரு சர்வதேச அளவில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதற்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையும் அக்கறையும் கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. அவர்கள் வந்து அதை கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் ஒரு வளர்ச்சி வந்து தென்படும், அவங்களுடைய முன்னேற்றம் வந்து பெருசாக தெரியும். இந்த 12 ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரந்துபட்ட வளர்ச்சி. அந்த வளர்ச்சி வந்து 2 இடங்களில் தெரியுது. ஒன்று, நம்மை போன்ற மக்களுக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. நம்மை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அயல் நாட்டினருக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எப்படின்னா, ஒரு வளர்ச்சி இருக்குது, ஆனால் அந்த வளர்ச்சி வந்து எனக்கு வரல, என்னுடைய குடும்பத்தில் ஏற்படலை, என்னுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்படலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடும். ஆனால் அந்த சூழ்நிலை இப்பொழுது இல்லை. ஏதேனும் ஒரு பகுதியிலேனும் ஏதேனும் ஓர் இடத்திலேனும் கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியரும் ஒவ்வொரு இடத்திலும் வளர்ச்சியின் பயனை, அந்த சுவையை இவர்கள் கண்டிருப்பார்கள். வந்தே பாரத் ரயில் மாதிரியான ஒரு ரயில், முன்னாடி மெட்ராஸ் டு பெங்களூர் போகிறோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் போய் கொண்டிருந்த இடம், ராத்திரியெல்லாம் போய் கொண்டிருந்த இடம்லாம் வந்து இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு இங்கே ட்ரெயினை எடுத்தோம்னா 10 மணிக்கு பெங்களூர் போயிடலாம். அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பல தொழில்துறையினர் வந்து மதியம் வேளையில் வந்து பல முக்கியமான சந்திப்புகளை எல்லாத்தையும் முடித்து கொண்டு மாலை வேளையில் மீண்டும் ரயில் பிடித்து இரவு சென்னை வந்து சேர்ந்துக்கிறார். அப்போது இது மாதிரியான அதிவிரைவு ரயில்கள் நம்முடைய ஒரு வளர்ச்சியினுடைய வேகத்தையும் அந்த வளர்ச்சியினுடைய பயனையும் ஒவ்வொருவருமே துய்த்து கொண்டிருக்கிறோம். நிதானமாக யோசித்து பார்த்தோம் என்றால், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாத சூழ்நிலை இருந்தது, அன்றைக்கு இந்த அளவுக்கான ஒரு வேகமோ அல்லது டெலிவரியில் இருக்கக்கூடிய நுட்பமோ இருக்கிறதா? நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த வேகம் கிடைத்திருக்கிறது, துல்லியம் கிடைத்திருக்கிறது, எல்லா இடத்துலையும் அந்த ஒரு பொறுப்புணர்வு கிடைத்திருக்கிறது. எல்லாமே இந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு. இப்போ ஏன் இதை செய்யவில்லை என்ற கேள்விதான் இன்னைக்கு வந்து பல பேர்கிட்ட இருக்குது. இப்ப நீங்க இன்னும் வந்து ஒரு அரசாங்கத்துல இருந்து ஏதோ ஒரு மனுவை செய்து கொண்டு இன்னும் அவங்க வந்து கையில தான் கொடுப்பாங்க டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, இதை வந்து இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணாம இருக்கிறாங்க, இதை ஏன் இன்னும் நீங்க செய்யாம இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பழக்கப்பட்டதுனால நம்ம கேள்வி கேட்க தொடங்கிவிட்டோம்.
1: ஆன்லைன் பழகிட்டோம்.
2: நாம வந்து நேரடியா ஒன்ன போய் பார்த்து ஒரு இடத்துல மணிக்கணக்கில் நின்று இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பழைய ஒரு விஷயமாகவும் நாம பேச தொடங்குறோம். ஒரு கல்லூரி அட்மிஷன் ஆனாலும் சரி, இல்ல பல்கலைக்கழகத்தினுடைய நேர்காணலா இருந்தாலும் சரி, விசா வாங்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அப்போ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறது. அப்போ அந்த இடத்துல நாம வந்து அந்த வளர்ச்சியை நாம வந்து இயல்பாகவே எடுத்துக்கொள்ள தொடங்கிவிட்டோம். நாம வந்து இதனுடைய ஒரு வளர்ச்சியை பயனை நாம் பெற தொடங்கிவிட்டோம். அந்த பயன் வந்து நம்ம மனசுல, நம்ம இடத்துல, நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டது. நாம இனிமே திரும்பி போக முடியாது. நாம இன்னும் இதுக்கப்புறம் என்னென்ன சேவையினுடைய தரம் எப்படி உயர்த்த முடியும்னு தான் நம்ம யோசிக்க முடியுமே தவிர, சேவையுடைய தரத்தை வந்து இனிமே கொண்டு நம்மளால வந்து குறைச்சு கொள்ள முடியாது. அதே மாதிரி பொருள்களுடைய அல்லது இந்த மாதிரி உற்பத்தியினுடைய தரத்தை நம்மளால குறைச்சு கொள்ளவே முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, சர்வதேச அளவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கப்பூரோட நம்ம வந்து ஒப்பிட்டு பேசுவோம், அல்லது நீங்க

0: ஒரு நியூயார்க்கோட ஒப்பிட்டு பேசுவோம், இல்ல ஜப்பானோட ஒப்பிட்டு பேசுவோம். என்னன்னா அங்கெல்லாம் இவ்வளவு அபரிமிதமான வேகம் வந்துவிட்டது, வளர்ச்சி வந்துவிட்டது, அந்த மக்கள் தொகை இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய பெருநகரங்களை போய் பாத்தீங்கன்னாவே அதற்கு இணையாகத்தான் நம்ம இருக்கிறோம்.
1: நிச்சயமா, நீங்க சொல்லும் போது வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி பாத்துக்க தோணுது சார். முன்னாடி எல்லாம் மெட்ரோ ரயில் அப்படின்ற விஷயம் வந்து வேற எங்கேயோ வெளியில பாத்துருப்போம். இன்னும் கேட்க போனா இப்ப புல்லட் ரயிலே வந்து வெளிநாட்டுல பாத்துருப்போம், ஆனா இப்போ இன்னும் கொஞ்ச காலம்

0: ரொம்ப முக்கியம். அப்போ அரசாங்கம் கடந்த 12 ஆண்டுகளாக செய்து வரக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், திட்டங்கள் வகுப்பது, அந்த திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை போய் சேர்வதற்கான வழிமுறையை காண்பது, அதன் வழியாக முழுமையான சேவையோ அல்ல முழுமையான ஒரு தன்மையோ முழுமையாக போய் சேர்வதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தருவது. அப்போ என்ன நடக்குதுன்னா, நான் வந்து இந்த விதமான ஒரு மன வருத்தங்களோடு இருந்தாலும் இந்த நாடு என் பக்கத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் வேண்டுமானால் அந்த வேகத்திற்குள் இல்லாமல் இருக்கலாம், ஆனா என்னுடைய அடுத்த தலைமுறை, நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறை என்று ஒரு கணக்கு உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா முந்தைய தலைமுறையினருக்கு இது எல்லாமே புதுசா இருக்கும், ஆனா அவர்கள் பழக்க விட்டுட்டார்கள். இன்னும் பிந்தைய இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். அப்போ இனிமே கொண்டு வரக்கூடிய தலைமுறையை இதை இயல்பாக எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் இயல்பான வாழ்க்கை முறை, இதுதான் வழக்கமான முறை. இப்போ யாரும் திருமணத்திற்கு வந்து வீட்டுக்கு வந்து அழைப்புதெல்லாம் கூட வைப்பதே கிடையாது, எல்லாம் வாட்ஸ்அப்லயே வந்துதான் நீங்க திருமண அழைப்புதல் நடந்து கொண்டு இருக்குது.
1: இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட நான் வந்து சமீபத்துல கேள்விப்பட்டது சார். என்ன அப்படின்னா, இந்தியாவோட யூபிஐ பண பரிவர்த்தனை வந்து அதிக அளவுல இருக்கு அப்படின்னு. அப்ப நான் யோசித்த விஷயம் ஒண்ணு என்னன்னா, முன்னாடி எல்லாம் நிறைய நம்ம கிட்ட சில்லற காசெல்லாம் வந்து இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில்லறையே வந்து இல்ல. ஏன்னா நம்ம வந்து எவ்வளவு ரூபாய துல்லியமா ஒருத்தருக்கு செலுத்தணுமோ அதை செலுத்துறதுக்கு யூபிஐ அப்படின்ற ஒரு முறை வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இதெல்லாமும் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் தானே.
0: ஆமா, இப்ப நீ ரொக்கமில்லா பொருளாதாரம்னு சொல்றோம், உலக அளவுல எந்த நாட்டிலும் இந்த அளவுக்கு விரிவான ஒரு ரொக்கமில்லா பொருளாதாரம் வெற்றி அடையவே இல்லை. நாம தான் அந்த இடத்துல முழுசா வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அந்த வெற்றி அடைவதற்கான அடிப்படை காரணம் அந்த தொழில்நுட்ப அடித்தளத்தை வந்து இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அப்போ நாம வந்து இன்னைக்கு யார்கிட்டயாவது வந்து யூபிஐ இல்லையான்னு தான் நம்ம கேட்கறோமே தவிர, கேஷ் இல்லங்க அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம தயக்கத்துக்கு வந்துட்டோம்னா, ஒன்னும் யூபிஐ இல்லையான்னு கேக்குறோம், இல்ல யாராவது ரொம்ப வலியுறுத்தி நம்மகிட்ட பணம் கேட்டோம்னா, அப்பா நான் பணமே கொண்டு வரல, என்கிட்ட பணமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசுறோம். அப்போ ஒரு தலைமுறையினுடைய சிந்தனை போக்கையே இன்னைக்கு வந்து நம்ம முழுசாக இந்த அரசாங்கம் மாற்றி இருக்கிறது. கையில் பணம் வைத்துக் கொள்ள வேண்டாம், நீங்கள் அத்தனை சேவைகளையும் பெற முடியும், அத்தனை பொருட்களையும் வாங்க முடியும், அத்தனை சுவைகளையும் உங்களால் வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஒரு மொபைல் போனே அதற்கான உங்களுடைய மணிப்பர்ஸாக மாறிவிட்டது அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஒரு கால ஓட்டத்தோட நாம இன்னைக்கு யாரும் திரும்பி பார்க்கல. ஏதாவது இப்ப நமக்கு நேரம் கிடையாது, நம்முடைய வேகமான ஓட்டத்தின் நடுவில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அழுத்தத்தின் காரணமாக நம்ம திரும்பி பார்ப்பதில்லை. நம்ம வந்து இன்னும் சொல்ல போனா இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்தை கூட நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலும் முதல் 10 ஆண்டுகளுக்கு இருந்த ஒரு சூழ்நிலைக்கும் அடுத்த 3வது 10 ஆண்டுக்கு நம்ம வந்துட்டோம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து கடந்த 12 ஆண்டுகள்ல வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய வேகமான முன்னேற்றம் பயன்பாட்டு ரீதியாக மன ரீதியாக நம்முடைய சௌகரியத்தின் ரீதியாக நாம் அதை வந்து ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டோம். அப்ப இயல்பாகவே இது வந்து ஒரு கல்ச்சுரல் மாற்றத்தை வந்து உருவாகி இருக்கிறது. அரசாங்கத்தை வந்து நம்ம ஏதாவது வகையில ஏமாற்றுவோம்னு யாராவது நினைச்சாங்கன்னா அதுவும் முடியாது. அது எல்லாமே அரசாங்கத்திற்கு வெளிப்படையாக தெரியும் என்பது எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. அது எல்லா இடத்துலையுமே இயல்பா தொழில் பண்ணணுமோ, அதுக்கு என்ன வரி கட்டணுமோ, என்ன விதமான வாழ்க்கை முறைக்கு நம்ம வந்து தயாராகணுமோ அது தயாராகிட்டு போவோம். நம்ம என்ன லாபம் சம்பாதிச்சு நல்லபடியா வாழணுமோ அதை வாழ்வோம். அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த ரயிலும் எல்லாருக்குமான ஒரு சமநிலையை ஏற்படுத்தியதாக சொல்வார்கள். அதே மாதிரி இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிறது பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமநிலையை வந்து இன்னைக்கு உருவாக்கி கொண்டே இருக்குது. கையில பணம் இருக்கு இல்லை அப்படிங்கிறது, சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்க முடியலங்கிறதெல்லாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்னும் வரும்பொழுது இன்றைக்கு இது அத்தனையுமே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நமது இந்திய மக்கள் மனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றம். இப்ப சமீபத்தில் என்ன நண்பர்கள் எல்லாம் பேசும்போது, இவங்கெல்லாம் நீங்க அமெரிக்காவுக்கோ வேற நாட்டுக்கெல்லாம் போகும்போது சொல்லக்கூடிய முதல் செய்தி என்ன, இங்க யூபிஐயே இல்லைங்க, நம்ம எல்லாத்தையும் திருப்பியும் வந்து பேங்க்ல போய் செக் கொடுத்துதான் நம்ம வாங்க வேண்டியது இருக்குன்னு அதை அழுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா என்னன்னா, இந்த மாதிரியான சலுகைகள் வந்து இல்ல மாதிரியான வசதிகள் வந்து இந்தியாவில இருக்கு, இங்கேயே இல்லை, இவ்வளவு பெரிய வளர்ந்த நாடான இந்த கூட்டத்தில் கூட இல்லை அப்படின்னு ஒரு ஒப்பிட்டு பார்த்து அழுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட இன்னைக்கு நிறைய நபர்கள் மாறிவிட்டார்கள். என்னன்னா இது அவ்வளவு தூரம் எளிமையாக கை கருகே வந்துவிட்டது. அப்ப நாம வந்து இந்த முன்னேற்றங்கள் அத்தனைக்குமே 12 ஆண்டுகால அரசனுடைய ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்திய சாதனையாக, வெளியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப மாற்றம், வெளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இதர வசதிகள் எல்லாம் நிச்சயமாக தேவை, அதையெல்லாம் வந்து சமூக ரீதியாக ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள், ஆனால் அடிப்படையாக மக்கள் மனத்தில் அரசாங்கம் வளர்ச்சியினுடைய பலனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதனால் நாம் வளமாக இருக்கிறோம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அதை வந்து உணர்கிறான். அதுதான் இதுல கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக நான் பார்க்கறேன்.

0: நிச்சயமா சார், மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இப்போ இப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு சிறப்பான செயல் திட்டம் அப்படின்றது அவசியம். செயல் திட்டமே இருந்தாலும் கூட அதை செயல்படுத்தக்கூடிய விதம் அப்படின்றதும் அவசியம். இது ரெண்டும் இருந்ததுனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து குறிப்பா நீங்க குறிப்பிட்ட மாதிரி டிஜிட்டல் கட்டமைப்பு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அதோடைய பயன்பாடும் அவசியமா இருக்கு. அது இல்லாம சாலை கட்டமைப்பு இது போன்ற கட்டமைப்புகளும் கூட பாத்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
1: ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு துறையிலையும் வந்து அந்த வளர்ச்சி வந்து வெளிப்படுகிறது. அந்தந்த துறையில செய்யப்படக்கூடிய முதலீடுகள் அதற்கான பலனை கொண்டு வந்து கொடுக்கின்றன. இப்ப உள்கட்டுமான வளர்ச்சி, இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா சாலை வசதிகள், இப்ப நிதின் கட்கரி அவர்கள் வந்து கடந்த 12 ஆண்டுகளாக என்ன செய்திருக்கிறாருன்னா, ஒரு காலத்துல ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 10 கிலோமீட்டரே போடுறதோ இல்ல 5 கிலோமீட்டர் சாலை போடுவதே ஒரு மிகப்பெரிய சிரமமான காலகட்டத்தில் இன்றைக்கு அவர் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 35 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து அமைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க மிக வேகமாக அதுல வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாம நகர்மயமாக்குதலை நாம செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். சாலை போடுவது என்றால் என்னன்னா, நீங்க நகரத்துக்கும் கிராமங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கிறோம், அதற்கான பயண நேரத்தை குறைக்கிறோம், இன்னும் சௌரியத்தை நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோம். இது வந்து நம்ம கண்ணெதிரில் நம்ம சாலையில பார்க்கிறோம். அந்த சாலைகள் வந்து இன்னைக்கு தேசிய அளவில் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா வரைக்கும் மிக சாதாரணமாக பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு சாலைகள் வந்து விரிவடைந்து விட்டன, அகலமான சாலைகள் ஆகிவிட்டன, எத்தனை பாலங்கள் வந்து விட்டன, அதே மாதிரி எல்லா இடத்திலையும் அதாவது அதில் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் பயனுடையதாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள், அதனுடைய பயனை தூக்கிறார்கள் என்பதுதான் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம். சாலைகள் வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னாவே நாடு அதற்கான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக பெறும். மக்கள் வந்து அந்த குறுகிய காலத்திலே நாம வந்து வேகமாக போய்விட்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எல்லாம் வந்து, சாலைகள் நன்றாக ஆகிவிட்டால் அதில் போகக்கூடிய வாகனங்கள் நிச்சயமாக அதிகமாக பெருக்கம் எடுக்கும், அதில் போகக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அப்ப அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி என்பது மிக அதிகமாக இருக்கும், வருவாய் என்பது அதிகமாக இருக்கும், பொருளாதார சுழற்சி என்பது அதிகமாக இருக்கும். இதே மாதிரிதான் நம்முடைய ரயில்வே டிராக்ஸும் இன்னைக்கு வந்து உலக அளவில் பாத்தீங்கன்னா மிக வேகமாக நம்ம புதிய ரயில் பாதைகளை உருவாக்குவதிலும், ரயில் பாதையை வந்து மின்மயமாக்குவதிலும், ரயில் பாதையில வந்து கவச் மாதிரியான திட்டங்களை போட்டு அங்க ஏற்படக்கூடிய விபத்துகளை வந்து முழுசா தடுக்கிறதுக்குமான முயற்சியை செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கத்துல இருந்து விலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதிவேகமான ரயில்களை நாம வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம், எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்கிறோம். ரயில்வே அப்படிங்கிறது இன்னைக்கு அவ்வளவு ரோபஸ்டான ஒரு துறையாக மாறி இருக்கிறது. மிக குறைந்த நேர பயணம், நல்ல சௌரியமான பயணம், அதே சமயத்தில் அதனுடைய சேவையின் தரம் உயர்ந்திருக்கின்றன. இது எல்லாவற்றையுமே இன்னைக்கு சாலையை போலவே நம்முடைய ரயில் பயணம் மாறி இருக்கிறது.
0: அம்ரித் பாரத் திட்டம் அதை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரயில் நிலையங்களும் கூட மேம்படுத்தப்படும்.
1: ரயில் நிலையங்கள் வந்து இன்னைக்கு எப்படி மாறிக்குன்னா, அதனுடைய வசதிகள் வந்து மேம்பட்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் அதுல வந்து குறிப்பிட்ட இடங்கள் ஒன் ப்ராடக்ட் ஒன் பிளேஸ் இதெல்லாம் கொண்டு வந்தேன், அது ஒரு மிகச்சிறப்பான வணிக மையங்களாகவும் இன்னைக்கு மாறி இருக்கின்றன. அப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் தயாரிப்புகளுக்கு விற்பனை செய்வதற்கு அவர்களுக்கு வந்து அங்கே ஒரு சின்ன அங்காடி கிடைக்கிறது. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, மக்கள் கூடக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய இயல்பான ஒரு பொருளாதார வர்த்தக முன்னேற்றத்தையும் ரயில்வே நிலையங்கள் வந்து உருவாக்கி கொடுத்திருக்குன்னா நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமிடல நடந்து கொண்டிருக்கு.
0: நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை நாளை கேட்கலாம்.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் கொண்டாட்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 9:30.

நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கவிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் இதயம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் பிறைசூடன்.

நேரம் இப்போது 9:36. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் காதல் கோட்டை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலுக்கு இசை தேவா, வரிகள் அகத்தியன்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை மணி 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். இதில் பெரும் செல்வ விலை லட்சுமிபாய் ராமசுவாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்க மறவாதீர்.

நேரம் இப்போது 9:42. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைப்போடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை.

0: நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பூவே உனக்காக படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், சுஜாதா மோகன் பாடியது. பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார், வரிகள் வாலி.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

நேரம் இப்போது 9:48. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை.

திரையிசையில் இனிவரும் பாடல் மின்சார கண்ணா படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா பாடியது. பாடலுக்கு இசை தேவா, வரிகள் முத்துக்குமார்,

நேரம் இப்போது 9:54. 40 நொடி. நேர்களே, குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் கண்ணதிரி தோன்றினால் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை தேவா, வரிகள் கலைக்குமார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
1: புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை.

0: நூற்றொன்று. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது. நம்ம குமரி பண்பலை 101. மேலும் இப்போது 10:01. நேர்களே, ஆரம்பமாவது நிலாமுற்றம், நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. பாடல்கள் கேட்கிறது அப்படின்னாலே நமக்கு மகிழ்ச்சி தான். அதுவும் நம்ம குமரி பண்பலை 101 நமக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கிறது அப்படிங்கறதே தனி சுகந்தாங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. இணைப்பு எண்ணாக 04652. அலைபேசி எண்ணையும் சொல்லிடலாம், 890 325 70 39. இணைப்பில் வரும் முதல் அன்பு நேயர் யாரு, இங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: இருக்கு மேடம், நான் கண்டல் பாலில் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்கய்யா.
1: இது நம்ம ஆளு பாடல். அம்மாடி இதுதான் காதலாம், அடராமா இது என்ன வேதமோ, நஞ்சிக்குள்ள ஓராகம் கேக்குது, கண்ணு தானா தாளம் போடுது, கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க நேரோ நல்ல நேரம், ஒரு கூட சேல மாலையோட நாளத்து சேரும்.
0: பாடல கேட்கலாமா? நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி.

டாடர.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: நேரம் இப்போது 10:08:40. இரவின் அமைதிக்கு இசை சேர்த்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலின் 101 நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார்னு கேட்டுலாமா? வணக்கம்
3: மேடம். வணக்கம், நான் பிரசாந்த் குளச்சல் இருந்து பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
3: எனக்கு திருமதி பழனிசாமி அப்படிங்கிற படம், அதுல இருந்து நம்ம எஸ்பிபி ஐயாவோட இனிமையான குரல்ல பாட கொலுசு பாட்டு பாடி வரும் அப்படின்னு தோங்குற பாடல் மேடம்.
2: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. பாடலை கேட்கலாம்.
3: ரொம்ப நன்றி மேடம்.
2: நன்றி நன்றி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் இப்போது 10:14. 40 நொடி. வண்ண நிலா வானத்தில் உலா வரும் நேரம், உங்கள் இதயத்தோடு பேசும் பாடல்கள் நிலா முற்றத்தில் உலா வந்து கொண்டிருக்கின்றன. நேரம் இப்போது 10:15. நிலா முற்றத்தில் இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து கேட்டுள்ளாமா? வணக்கம்.
4: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
3: இரவு வணக்கம் சொல்வது யார்?
4: புள்ளைநகர் ஜெய் ஜெயக்குமார்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு?
4: படம் வந்து ஜீவா. அது பாடல் வரி புலவர் புலமேந்தர் தங்கியமரல் பாடவரி அப்படின்னுடைய பாட்டு.
3: அந்த பாடல் இல்லையா? உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
4: ரொம்ப நன்றி.
3: நன்றி நன்றி.

0: நேரம் இப்போது 10:20. நட்சத்திர இரவில் நெஞ்சை வருடும் இசை தோரணங்கள் அதுதான் நம்ம குமரி பண்பலை 101 நிலாமுச்சம். தன்னுடைய விருப்ப பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பநேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், மீனாட்சிபுரம் பாலசெல்வம்
0: பேசுறேன். சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: படம் வந்து நானே ராஜா நானே மந்திரி. பாடல் வந்து மயங்கினேன் தயங்கினேன் பாடல்.
0: அந்த அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம். நன்றி மேடம்.

0: நேரம் இப்போது 10:25. இரவின் குளிரில் இசையின் வெப்பம் தருகிறது நமது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம். இணைப்பு விரும்ப அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாம், என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கறதையும் கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்கம்மா? பூவாங்கபரம்புல இருந்து சுப்லட்சுமி அம்மா. சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
1: இல்லம்மா, ஒரு வாரமா ட்ரை பண்ணேன்.
0: அப்படியா? கிடைக்கவே இல்லையா? இன்னைக்குதான் கிடைச்சிருக்கா? எப்படி இருக்கு? மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கா?
1: சந்தோஷமா இருக்கு மேடம்.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? அப்படியே உங்களோட விருப்ப பாடலையும் என்னன்னு கேட்டுருங்க. நல்லமா இருக்கோம், ரொம்ப நல்லமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு நமக்கு?
1: இமயம் படத்துல இருந்து குடியிருந்து கருணை தரும் தெய்வம்.
0: ஆஹா, அருமையான பாடலை கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. பாடலை கேட்கலாம்.
1: நன்றிமா.
0: நன்றிமா. நன்றி.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே. நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தன்னுடல் தாக்கு நோய் குறித்து தகவல்களை தருகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். கேட்க மறவாதீர். நேரம் இப்போது 10:31. நேர்களே, காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உருவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம். நிலாமுற்றத்தில் நம்மோடு இணையும் அடுத்த அந்த நேயர் யார், எங்கிருந்து கேட்டுள்ளாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், திட்டுவிளையிலிருந்து சாபிது.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் மேடம், நீங்க நலமா இருக்க வேண்டும்.
0: நலமா இருக்கும் ஐயா. சொல்லுங்கய்யா, என்ன படலையா?
1: உயர்ந்த உள்ளம் படத்திலிருந்து வந்தான் மகாலட்சுமி.
0: வந்தாள் மகாலட்சுமி.

0: நேர்களே, குமரிப்பண்பலை 101 நிலா முற்றத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறோம். இனிப்பில் வரும் அடுத்த அன்பினேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
0: உற்சாகமான வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: ஆமா, படம் வந்து மன்மதி நீலை. அதுல வந்து ஜேசுதாஸ் ஐயாவும் ஜானகி அம்மாவும் பாடுன கேட்கவே இன்பன் குந்தன் குரல் இன்பம் அப்படி தூங்குற இனிமையான படம். இந்த இரவு நேரத்தை நேரத்தா வண்டி எனக்கா வண்டி இருந்தாங்கம்மா.
0: நிச்சயமா எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா, பாடலை கேட்கலாம்.
1: நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி.
2: ஹலோ
3: ஹலோ.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் தோழியர் பங்கேற்று சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நம் பங்கு எனும் தலைப்பில் பேசலாம். நேரம் இப்போது 10:41:20.

0: ஒளி போல் நெஞ்சில் விழும் பாடல்கள். நமது குமரி பண்பலை 101 நிலாமுற்றத்தில் இணைப்பில் வரும் அடுத்த அன்பினேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அருமனை
0: கன்னியாகுமரி மாவட்டம். சொல்லுங்க ஐயா, என்ன பாடல்?
1: கரிஞ்சல் கண்ணாடி
0: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு ஐயா, பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை இரவு மணி 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து கிசான் வாணி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழ வைக்கும் வாழை ரகங்கள் நேரலையில் பங்கேற்கிறார் அழகப்பபுரம் ஏ ஜேம்ஸ் வாட் அவர்கள். அமுது சுரபி, இதில் பிரதம மந்திரியின் பயிர்காப்பீட்டு திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில்

0: காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு. தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள். கேட்க மறவாதீர். நேரம் இப்போது 10:46. இமை மூட துடிக்கும் இந்த இனிமையான இரவு வேளையிலும் நேர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம். வணக்கம். கலையக்கா விலையிலிருந்து லில்லி அம்மா, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்
1: இன்னைக்கு?
0: சந்தன காற்று அப்படம். அதுல இருந்து என்ன பாட்டு வேணும்? சந்தன காற்றில். ஆகா, என்ன ஒரு பொருத்தம் பாத்தீங்களா, படத்தோட பேரும் பாட்டோட பேரும் பொருத்தமா கேட்டிருக்கீங்க. அழகாக அப்படி தெண்டல் காற்று அப்படி வருடும் இல்லையா, அந்த குளிர்காற்று வீசக்கூடிய அந்த இனிய தருணத்துல நீங்க, உங்களுக்காக சந்தன காற்று வந்துட்டே இருக்கு நம்ம பண்பலை 101 இருந்து. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
1: நன்றி.
0: பாடலை கேட்கலாம். நன்றி.

0: வீக்லி குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுச்சம். நேர்மை போது 10:53 இணைப்பில் வரும் அடுத்த அன்பினேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு? அந்த பாடல் வேணும் இல்லையா?
1: சரி,
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. பாடலை கேட்கலாம்.
1: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
0: நன்றிமா, நன்றி.

0: நிலமுற்றத்தின் நிறைவான நேர அமைப்போம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: அன்பான சுவைக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: தூந்தல் இருக்கிறேன் சுவை. அது வந்து என் மனதில் என்ன நினைவுகள் இந்த பாடல் சொல்லி.
0: நிச்சயமா பாடலே கேட்கலாம். பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி.
1: தேங்க்யூ.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று இதுவரை பாடல்களை கேட்ட நேயர்களுக்கும் முயற்சித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நேயர்களே, இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.

நேரம் 11:20. ஆகாஷவாணி சென்னை வானொலிய வித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்

மனசு மயங்கும். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் சின்ன தம்பி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியுள்ள பாடல் இது. திருவிழா என்பது நம் வீட்டுக்குள் ஒவ்வொருவருக்கும் சார்ந்ததுதானே. அப்படி இந்த இரவு வேளையில் இந்த இசையோடு இந்த திருவிழாவை ரசிக்கலாம் நம் கண் முன்பாக.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய பாடல். கங்கை அமரன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் தர்மதுரை படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. அன்பு நேயர்களே, திருவிழா என்று சொல்லும்போது இந்த திருவிழாவில் இந்த பெண் கிளியை தேடி இந்த ஆண் கிளி வருவது சந்தோஷமா

0: இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது.
1: கண்மணி
0: மயங்கும்
1: அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம், கவிதை கவிதை.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

அன்பு நேயர்களே, இசையை ரசித்துக் கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது, மனசு மயங்கும் வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சியில் அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் கரகாட்டக்காரன் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த மாங்குயிலும் இந்த பூங்குயிலும் எப்படியாக ஒன்று சேருமோ.

நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போன்ஸ்லி பாடியுள்ள பாடல், வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் மீரா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த வண்ணத்து பூச்சியின் இசை இந்த இரவு வேளையில் உங்கள் செவிகளிலும் கேட்கட்டும். இசையால் இணைவோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக.

நேரம் 11:30 20 நொடி. விவித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்து வரும் பாடல் மனோ சுனந்தா பாடியுள்ள பாடல், புலமைப்பித்தன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஈரமான ரோஜாவை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த இரவு வேளையில் அந்த வானத்தை சற்று அண்ணாந்து பாருங்களேன். உங்களோடு ஊர்களும் போக அது ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள்

நிகழ்ச்சியில் அடுத்து இதயம் என்ற திரைப்படத்திலிருந்து கே ஜி யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கின்றது. இதோ இந்த பொட்டு வைத்த ஒரு வட்ட வெண்ணிலா உங்கள் வீட்டு முற்றத்தில் இருக்கத்தானே செய்யும்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ் வி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியுள்ள பாடல், ஆர் வி உதயகுமார் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் சின்ன கவுண்டர் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இந்த முத்துமணி மாலை உங்களுக்காக, உங்களின் பரிசுக்காக காத்திருக்கிறது.

அடுத்து வரும் பாடல் தர்மபத் சக்கரம் படத்திலிருந்து சுஜாதா பாடியுள்ள பாடல். ஆர் வி உதயகுமார் இயற்றி தேவாவின் இசையமைப்பில் தர்ம சக்கரம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

இசையை ரசித்துக் கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் மூடன் வழியே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். சாந்தி ரமேஷ் என்ற அன்பு நேயர் இரவு வணக்கம் என்று சொல்லியும், அல்லி நகரம் எஸ் மகாதேவன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்கள் அனைத்தும் அருமை இனிமையான பாடல் என பதிவிட்டிருக்கின்றார். மாதவரம் வீரராகவன் என்ற அன்பு நேயர் மனசு மயங்கும் நிகழ்ச்சி மயங்க வைப்பது மகிழ்ச்சி, பண்பலையில் வந்த பாடல் நிலா பரவசம் ஊட்டிடும் இன்ப உலா, இன்னிசை மிதந்து வந்த சுவையிலா இதயம் மகிழ்ந்தது மகிழ்ச்சியிலா என கேள்வி கேட்டிருக்கின்றார். அடுத்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் என்ற அன்பு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கின்றார். பொன்னேரி கலீல் அகமது அவர்கள் வெல்கம் வெல்கம் டு ஷோ த பெஸ்ட் ஃபார் சாங் என சொல்லி பாராட்டியிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் என்ற அன்பு நேயர் அரச்ச சுந்தரம் பாடல் மணக்கிறது தொகுப்பாளர் பீட்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், விவித் பாரதி தமிழகமுக்கு நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். ஏமலாதா அவர்கள் வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பர்வதேவத்தினியம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒலித்த பாடல் முதல் வரியை பதிவு செய்திருக்கின்றார். காட்டுப்பாக்கத்தில் அந்தோணிராஜன் அன்பு நேயர் இசையால் இணையும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஐயப்பன் தாங்கள் பழனி பாரதி என்ற அன்பு நேயரும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். ஹேமலதா அவர்கள் மீண்டுமாய் கரகோஷத்தை பரிசாய் கொடுத்திருக்கிறார்கள். சரி, நீங்கள் நிகழ்ச்சி நிறைவான பாடல் என்ன என்று கேட்கலாமா? பாம்பே படத்திலிருந்து அரியரன் சித்ரா பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரகுமான். உயிரே படத்திலிருந்து இந்த பாடல், மன்னிக்கவும், பாம்பே படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. மனசு மயம் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
0: நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த்.